0: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் சுயசார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டுப் பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லி செங்கோட்டைக்கு தேசிய கொடியை ஏற்றுவதற்காக வருகை தந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தில்லி கடமை பாதையில் முப்படைகள் மற்றும் தில்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். இந்த சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர், செங்கோட்டையில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் வந்தே மாதரம் பாடல் எதிரொலிப்பதுடன் நம் அனைவரின் மனதிலும் மூவண்ண கொடி நிறைந்துள்ளது என்று கூறினார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் கூறினார். 2047 ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா படைத்து வரும் சாதனைகளை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் கூறினார். மொபைல் போன் உற்பத்தி, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், இல்லந்தோறும் குடிநீர் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை பிரதமர் பட்டியலிட்டார். மேக் இன் இந்தியா திட்டம் காரணமாக உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்கும் வகையில் செமிகண்டக்டர் உற்பத்தி, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். எரிசக்தி உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற நோக்கில் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பது உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 2047 ஆண்டுக்குள் 1000 GW மின் உற்பத்தி திறன் என்ற இலக்கை எட்ட 5 அணுமின் நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளில் மேலும் பல செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகள் தொடங்கப்படும் என்றும், அரிய வகை தாதுக்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சி திட்டங்கள் மூலம் கிடைக்கும் பலன்கள் ஏழை மக்களை சென்றடைய செய்வதை உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறினார். முன்னதாக ராஜ்காட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ரயில் நிலையங்களில் பயணிகள் தங்குமிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். புதுதில்லியில் உள்ள ஆனந்த் விஹார் ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டு வரும் மையம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று

0: ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடைபெற்று வரும் சம்பவங்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்றும், அப்பகுதி எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே வர்த்தகம், தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அவர் கூறினார். பங்களாதேஷுக்கு கூடுதலாக டீசல் விநியோகம் செய்வது குறித்து முடிவு உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க இந்தியாவிற்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் திரு தாரிக் ரஹ்மானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சிதாகுண்டா பகுதியில் அமைந்துள்ள இந்த கப்பல் தளத்தில் பழுதடைந்த கப்பலின் பாகங்களை பிரித்தெடுக்கும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தபோது வாயு கசிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கப்பலில் இருந்து வெளியான விஷத்தன்மையுடன் கூடிய வாயு வெளியேறியதன் காரணமாக 6 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும், காயமடைந்த 2 தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வாயு கசிவுக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், கப்பல் தளங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவின் கடற்பகுதி அருகே இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 7.7 பதிவானது. இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து அந்நாட்டு வானிலை மையம் கிழக்கு நியூசா பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடல் மற்றும் நதிக்கரைகளின் அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதி விரைவில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் சண்டையில் ஈரான் ராணுவம் வலுவிழந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒளிபரப்பில் 12 நிமிட விளம்பரத்திற்கான கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி விதிமுறைகளின் கீழ் கடந்த 2006 தொலைக்காட்சிகளுக்கான விளம்பரத்திற்கான உச்சவரம்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. தொலைக்காட்சி ஒளிபரப்பு துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் விளம்பரங்கள் வாயிலாக கிடைக்கும் வருவாய் அதிகரிப்பதுடன் டிஜிட்டல் ஊடகங்களுடன் போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்கும் உதவிடும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மறுவாழ்வு மற்றும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது என்று மத்திய நீர்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான குடும்பங்கள் முழு இழப்பீட்டுத் தொகையை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனம் முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, மணிப்பூர், ஒடிசா ஆகிய இடங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தின் வட மாவட்டங்களில் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை அடுத்து அப்பகுதியில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க

0: அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாலசூர், பாட்கக், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. காலையில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் சுயசார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:10 ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் 9:30 ஒலிபரப்பாகும். நமது ஒலிபரப்பில் இப்போது இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனான், துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா, நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன், இனிமே நீங்க இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னானா. அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா, இவர் எங்க வரப்போறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியா, சரி போகலாம், வா, போய் உன் ரதத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துட்டுது. இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேரொழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிருக்கான். இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது, சொல்லியாச்சு. ரதத்தை கொண்டுட்டு வந்தான். துறவி ஏறி உட்காந்தார். பக்கத்தில் ராஜா, அவர் ரொம்ப உற்சாகமாக வரார், இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினச்சான். ஆனால் அப்படி இல்லை, அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா, இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சிட்டார். அரண்மனையிலிருந்தால் அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌகரியமாக தூங்கினார். பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். மன்னனால் அப்படி இருக்க முடியல, அவருக்கு எந்த கவலையும் இல்லை, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டயே போய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானா. துறவி பார்த்தார், நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினச்ச, ஏன் காலதாமதம், நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிற, நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது விளக்கம் கேட்குறது உண்டு. இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாராம். வேறு ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, தினமும் தங்க தேர் கேட்குறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணியிறீங்க, சுவையான சாப்பாடு, இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. அங்கே போய் சொன்னார், இதை பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் நான் வந்து திரும்பி வரப்போகிறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும், என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள்

0: எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்போ அந்த துறவி சொன்னார், இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? நான் அரண்மனையில் இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன், ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கலை. ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே களைஞ்சார், அரசங்கிட்ட கொடுத்தார். உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கலை. அரசனுக்கு அப்போ தான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி, அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை. நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு குடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல. குடையை கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினிய குடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா. அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான் இவன். எனக்கு தேவைப்படலை, அந்த குடையை நான் யாருக்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னானான் அந்த ஆள்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம்.

ദിയാർ പാടൽ കേട്ടോ? டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கில செய்தி அறிக்கைக்காக காத்திருப்போம் நேயர்களே.

beautiful.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியான், அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய்நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, சிம்மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் நியோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் இன்று மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.

நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று பிற்பகல் 3 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் வழங்குகிறார்கள் திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினா்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேயர்களின் கேட்கலாம்,
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தேசிய கொடி ஏற்றப்பட்டவுடன் 21 குண்டுகள் முழங்க இந்திய விமானப்படையின் 2 MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் தேசிய கொடியின் மேல் மலர்களை தூவின. முன்னதாக முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் டெல்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது.

0: அதன் பிறகு பிரதமர் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது. புதுடெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்கள் அர்ப்பணிப்புடனும் உறுதிப்பாட்டுடனும் நாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிகளை மேற்கொண்டதாக பெருமிதம் தெரிவித்தார். இதன் மூலம் 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீண்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக உலகளவில் இந்தியா உருவெடுத்திருப்பதாகவும், 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பேசிய அவர், ஊழலில்லா தமிழகத்தை உருவாக்க பணியாற்றி வருவதாக கூறினார்.
1: மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழி தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
0: விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அறிவித்தார். முன்னாள் படைவீரர் மகள்களின் திருமண உதவித் திட்டம் 50,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் முதலமைச்சர் அறிவித்தார். வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கினார். அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் துணை தலைமை இயக்குநர் செல்வி அஜிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகிறது.

0: வருகின்றன. காலேவில் நடைபெறும் இந்திய இலங்கை அணிகளுக்கிடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. இரண்டு போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரண்டாவது போட்டி வரும் 23ஆம் தேதி கொழும்பில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.
1: இந்திய தேசம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கும் 80வது ஆண்டில் உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

நல்லோர்கள் தம்மெஞ்சம் நவசக்தி பெற வேண்டும், ஆர்வாட்ட அலைவோசை வர வேண்டும். எல்லோருக்கும் வாய்ந்தும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும். பகைவரை விடமாட்டோ, மனைதனில் விடமாட்டோ, உரிமையை தரமாட்டோ, விடுதலை விதை போட்டோ. பகைவரை விடமாட்டோ, மலைதனில் விடமாட்டோ, உரிமையை தரமாட்டோ, விடுதலை விதை போட்டோம். தாயின் கண்ணீரே வழி காட்டும் புது வெள்ளம், நாய்கள் வெளியேற வழி சொல்லும்

ಸುದ್ದಿ.

அவன் வாய்கிற்கே

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT யுடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: அழகும் அன்பும் சேரும் இடம், ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தம் கோ.
1: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
10: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
11: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
12: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
1: சிம் கார்டு இலவசம்,
0: அளவற்ற இலவச அழைப்புகள்,
1: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
0: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
1: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
0: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
1: கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச

0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பிஎஸ்என்எல் புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
1: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
0: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம பிஎஸ்என்எல் குடுக்கறாங்களே.
1: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி முதலாளர் செய்த 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று மாலை 4 மணிக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம். தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா, கேட்டு ரசிக்கலாம். துள்ளலான பாடல்களோடு கேட்டு ரசிட்டு இருக்கோம். இது போடு ஆட்டம் போடு. திருச்சிராப்பள்ளி FM Rainbow 102.1.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நீ கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இருபட பாடல்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: BSNL சுதந்திர தின கொண்டாட்டம்
3: ரூபாய் 2399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
2: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
3: இன்றைய இணைவில் உங்கள் BSNL உடன்.
2: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
3: கண்டிஷன் சப்ளை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
8: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.
0: பத்து மணி 33 நிமிடத்திற்கு திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT யுடன் டியூயல் பேண்ட் வைஃபை,
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: நிறைந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: ஆடி மாசத்தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே, ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
3: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு, எல்லைகளை தாண்டி
4: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
3: துல்லியமான குரல் அழைப்புகள்,
4: அவசரகால SOS ஆதரவு,
3: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
4: நீடித்த நிலையான பேட்டரி,
3: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
4: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: பத்து மணி 45 நிமிடத்திற்கு கேட்டு நின்றிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இருபட பாடல்கள்.
4: சேரன்பாடியின் திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா குரல்ல அடுத்த பாடல் வருது.

நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமை.

0: இந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: அழகும் அன்பும் சேரும் இடம், ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: 10:50 நிமிடத்திற்கு திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். அடுத்த திரைப்படம் முத்து. முத்து திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. எஸ்பி பாலசுப்ரமணியம், தேனி, குஞ்சராம்பல் குடல்கள் பாடல்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலமகளன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இருபட பாடல்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைநகர் தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுதில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், நாட்டில் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு இலவச இணையவழி பயிற்சியை வழங்க உள்ளதாக எடுத்துரைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சரியான தகவல்களை டிஜிட்டல் முறையில் வழங்கும் பணிகளில் இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள செய்தியில், நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இறையாண்மையை பேணிக்காத்து சமத்துவம், சமூக நீதி, ஜனநாயகம் தழைத்தோங்கும் இந்தியாவை உருவாக்கிட இந்நாளில் உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.

0: கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து 182 பயனாளிகளுக்கு 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேனி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து 160 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாட்டுப்பற்று, கலாச்சாரம் உள்ளிட்டவைகளை பறைசாற்றும் விதமாக பள்ளி கல்லூரி மாணாக்கரின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக பெருந்திட்ட வளாகம் மற்றும் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் சிறப்பாக பணியாற்றிய 241 அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கினார். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினர், அரசு அலுவலர்கள், விளையாட்டு வீர வீராங்கனைகளுக்கு ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் நற்சான்றிதழ்களை வழங்கினார். திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் துணை தலைமை இயக்குநர் செல்வி அஜிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்.
1: 150th year of Vande Mataram பாடல் இயற்றிய 150th வருஷமும் யூத் டெவலப்மெண்ட் 2047 நம்மளோட சுதந்திர போராட்டத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரம் வாங்கிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த வாங்கின சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கணும். எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு.
0: காலேவில் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 11 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 40 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.
2: இணைந்திருக்கிறோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: அன்பு நேயர்களே, நம்ம வந்து தேசிய கொடியை ஏற்றி வைப்போம், அதுக்கு வணக்கம் தெரிவிப்போம், அதுக்கு மரியாதை கொடுப்போம். அது எப்படி நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா பாட்டி தாத்தாவெல்லாம் எப்படி நம்ம காபந்து பண்ணுவோம், அதுபோல் அந்த தேசிய கொடியை நம்ம வந்து காபந்து பண்ணணும், அதுக்கு வந்து கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறோம் தெரியுமா நேயர்களே? இந்த மாதிரி செயல்கள்லாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நாட்டுப்பற்றை நிச்சயமாக ஊட்டும் அப்படிங்கிறதெல்லாம் உணர்வு பூர்வமாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தலைவர்கள்லாம். அதனால தான் இந்த மாதிரி சில இதெல்லாம் செய்ய சொல்லி நம்மளவே அவங்க தூண்டுறாங்க. அதனால் சரியான நேரத்தில் சரியான இதை நம்ம செய்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றி நம்ம இப்படி நடந்தோம் அப்படின்னாலே தனிப்பட்ட முறையில் நாம் நம்மளை செம்மைப்படுத்திக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நேர்களை, நாடு தன்னால் செம்மையாயிடும். நம்ம போய் இன்னொன்று வந்து சரி பண்ணணும் இன்னொன்று சரி பண்ணணும் போவே வேணாம், நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அருமையாக போயிடுங்க, நம்ம நாட்டுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுங்க. அதனால் இன்னைக்கு நம்ம சரிகமாக ரசிகமாக நிகழ்ச்சியில் இந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களை நினைவுபடுத்துகிற மாதிரி நம்ம டீம் மக்கள்லாம் ஏதாவது ஒரு தீம் வச்சுருப்பாங்க, வாங்க போய் பார்க்கலாம்.
1: அதாவது தலைநகரில் மூவண்ண தேசிய கொடி ஏற்றியாச்சு.
0: ஆமாம்,
1: எல்லாம் நம்ம அந்தந்த அலுவலகத்திலையும் நம்மளும் பிரமாதமாக ஏற்றிட்டோம். இனிப்பு

0: சாப்பிட்டாச்சு எல்லாம்
1: ஆமாமா.
0: போதுமா, அதெல்லாம் போறாதே. அதாவது இந்திய வீடு என் வீடு அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதாவது நம்ம வீடு மட்டும்தான் நம்ம வீடு இல்லை, இந்தியா முழுக்காமே நம்ம வீடு தான். இந்தியாவில் எந்த மூலையில் எது ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நல்லதாக இருந்தால் அதுக்கு நம்ம வந்து சந்தோஷப்படுறதோ, ஒரு கஷ்டமாக இருந்தால் அந்த கஷ்டத்தில் நம்ம வந்து பங்கு பெறதோ நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும். அது ஒரு
2: ஒரு பாரத விலாஸ் மாதிரி சொல்றீங்க நீங்க.
0: ஆமா
2: இல்லையா,
0: கண்டிப்பா பாரத விலாஸ் அப்படின்னாலே எல்லா மாநிலத்து எல்லா மொழிகள் உள்ள குடும்பங்கள் உள்ள ஒரு பாரத நாடு தானே அது.
1: பாரத விலாஸ் படமே அப்படிதான் இருக்கும் தெரியுமா, ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவங்க பக்கத்து பக்கத்துல ஒரு ஸ்டோர் மாதிரி ஒரு இதுல இருந்துகிட்டு எவ்வளவு ஒற்றுமையா, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே அப்படியே ஒற்றுமையா அவங்க செயல்படுவது, அந்த படம் எல்லாம் இன்னைக்கும் மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் சொல்லலாம்.
3: இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுல ஒரு விலாசத்தோட இருக்கிறோம்னா விலாசம்,
0: ஆமா
3: ஒரு விலாசத்தோட இருக்கிறோம்னா நம்ம நாட்டுக்கு கிடைச்ச அந்த சுதந்திரம் என்கிற விலாசம் கிடைச்சதுனாலதான் நாம இன்னைக்கு ஒரு விலாசத்துல குடியிருக்கிறோம் இல்லையா.
1: நிச்சயமா
0: கண்டிப்பா
2: அந்த படத்துலதான்
1: இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு அப்படின்னு ஒவ்வொரு மொழியிலையும் அந்த பாட்டு வரும். எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு.
0: அப்புறம் அந்த தெலுங்கு பாட்டு வரைச்சு செல்மோகன ரங்கா பாருங்க, செல்மோகன் அதாவது செல்மோகன ரங்கா பாருங்க அப்படின்னு சொல்லுவா.
2: அவனு சாமி
0: அந்த மாதிரி இக்கட சூடுங்கிற மாதிரி பிரமாதமா எல்லா மொழிகள் அதுல பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு அழகான கலவையான ஒரு பாட்டு. அதுல ராகங்களும் பிரமாதமா கலவையா இருக்கு.
1: ஓ இதுல ராகமாளிகையா?
0: ஆமா ஆமா கண்டிப்பா. அதாவது எடுத்த உடனே ஒரு கீரவாணி மாதிரி, ஒரு சாரு கேசி மாதிரி, அப்புறம் முல்லா சங்கராபரணத்துக்கு போறது, கொஞ்சமா ஹரிகாம்போஜி கொடுக்கறது, அப்புறம் அதுல இருந்து காப்பிக்கு வருது, திருப்பி பொதுவான ஒரு சங்கராபரணத்துக்கு வந்து அழகா அப்படி ஒரு எப்படின்னாக்க நம்ம ஏதாவது ஒரு அழகான வர்ணங்கள் கொடுத்து அந்த எப்படி ஒரு வரைய சொல்லுவோமோ அந்த பிரமாதமா அங்கெங்கே படம் தீட்டுவது, வெவ்வேறு வண்ணங்கள் வச்சு பிரமாதமா எடுத்த மாதிரி இந்த இசை அமைப்பு இருக்கும்.
3: படத்துல வர்ற காட்சிகள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் வரும், அந்தந்த மாநிலத்துக்கு வர மாதிரி ஒவ்வொரு ராகமும் வருது.
0: ஆமா அப்படி பிரமாதப்படுத்திய ஒரு பாட்டை உடனடியா நம்ம இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம கேட்டுடுவோமாக.

0: பஞ்சாப் சிங்கம் லாலாலஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு. யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ யாஹு.

நேயர்களே, ஜெய்ஹிந்த் படத்துல அழகாக நம்ம நாட்டு பத்தி அதனுடைய விசேஷங்கள் பத்தி வித்யாசாகர் இசை அமைப்புல வைரமுத்து அவர்கள் இயற்றிய பாடலை நம்ம கேட்டுட்டு அடுத்த தகவலுக்கு போவோமா?

மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ? சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு, சரியாயில்லை என்றால் அதன் பேரை அறுத்துவிடு.

0: சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம்.
1: பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படின்னு சும்மாவா பாடியிருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறான்னு அதுல ஒரு காரணம் கூட இருக்கு இல்லையா மாதவ்? அதாவது உலகமே இன்றளவும் அப்படியே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நாடு பாரத நாடு. ஏன் அப்படின்னா, வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற நாடு, சகிப்புத்தன்மை மிக்க நாடு அப்படிங்கறதெல்லாம் மற்ற எந்த நாடுகள்லயுமே பார்க்க முடியாத பார்க்க கூடாத ஒரு அம்சம் இது. அதனால தான் இந்த நாட்டை இன்றைக்கும் சொல்லுவாங்க ரொம்ப அதிசயம்தான் இந்த இந்திய நாடுங்கிறது, ரொம்ப அதிசயமான ஒரு நாடு தான். இப்படிதான் இப்படி வேற வேற மொழிகள் பேசுறாங்க, வேற வேற அவங்களோட நடைமுறை பாவனை எல்லாம் வேற மாதிரி இருக்கு, கலாச்சார இதுலயும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க, ஆனா எல்லாரும் ஒற்றுமையா அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு உலகமே நம்மள ஆச்சரியமா பாக்குறது. இந்த உலகமே ஆச்சரியமா பாக்குறதுக்கு இன்னொரு விஷயம் கூட இருக்கு நேர்களே. என்ன அப்படின்னாக்க, 100 கோடியே நம்ம வந்து மக்கள் தொகையை தாண்டிட்டோம், இருந்தாலுமே அத்தனை பேருக்கும் இந்த தடுப்பூசி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் விலையில்லாதது, யாருக்குமே பைசாவே இல்லாம விலையில்லாம ஒரு தடுப்பூசி கொடுத்துருக்காங்க இந்திய நாட்டுல அத்தனை பேருக்குமே, அத்தனை பாப்புலேஷனுக்குமே. அது வந்து உலகத்துல எல்லாருக்குமே மூக்குல கை வச்சுட்டாங்க எல்லாரும், அடே அப்ப எப்படிதான் சாத்தியமாச்சு அப்படின்னு. அதுல இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, மேக் இன் இந்தியான்னு சொல்லி இந்தியாக்குள்ளேயே நமக்கு வேண்டிய தடுப்பூசியை தயார், அந்த குறுகிய காலத்திலேயே தயார் பண்ண வச்சு அந்த தடுப்பூசியை மக்கள் எல்லாருக்கும் நமக்கு கொடுத்து பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, பாரத நாட்டினால செய்ய முடியாதது எதுவுமே இல்லைங்க. அவன் கொள்ளை அடிச்சிட்டு போனது போக பாக்கி இருக்கிறதுக்கே ஜம்முனு 75 வருஷமா நம்ம ஜம்முனு ஓட்டிட்டு வந்திருக்கிறோம்னா பாருங்களேன். நம்ம அதுக்கப்புறம் இன்னும் நம்ம செல்வங்களை சேர்க்கறதுக்கு பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நினைக்கும் போது சட்டுன்னு உங்க மனசுல என்ன தோணுது ஸ்ரீனிவாஸ்?
2: உலகம் சமநிலை பெற வேண்டும் அப்படின்னு தோணுது.
1: அருமையான வரிகள்.
2: இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறவர் யார் தெரியுமா? உளுந்தூர்பேட்டை சண்முகம்.
1: அடே அப்பா,
2: திரைப்பட பாடல்கள் நிறைய அவர் எழுதியிருக்கார்.
1: ஓ, இது எந்த படத்துல வருது?
2: இது அகத்தியர் படத்துல உலகம்

0: யார் தெரியுமா? நம்முடைய வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் தான்.
1: ஓஹோ,
0: பாடினவர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள்.
1: கணீர் வாய்ஸ்ல பாடியிருப்பாரு.
0: ஆமா ஆமா, அதாவது நம்ம கர்நாடக சங்கீதத்துல யார் யார் பாடுறவங்களோ அத்தனை பேர் இந்த படத்துல பாடியிருக்காங்க.
1: ஓஹோ,
0: அகத்தியருங்கிற படத்துல
1: யார் யாரு?
0: அதான் இந்த பாட்டு வந்து சீர்காழி கோவிந்தராஜன்,
1: சரி,
0: டி ஆர் மகாலிங்கம், டி எம் சவுந்தரராஜன், இன்னும் பல வித்வான்கள் இந்த படத்துல பாடியிருக்காங்க.
1: ஓ,
2: அதாவது நீங்க இப்போ சொன்னதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மை. அதாவது இந்திய நாடு இவ்வளவு கஷ்டங்கள், அதாவது கரோனா மாதிரி ஒரு கஷ்ட காலங்கள் வந்தாலும் ஜாகிரதையா எல்லாத்தையும் கடைபிடிச்சு எல்லா நம்ம வந்து நம்ம நாயகர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம வந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம வந்து அதை நம்மளை கட்டுப்படுத்திட்டு அதை கடைபிடிச்சு இன்றைய தேதிக்கு நம்ம வந்து 200 கோடிக்கு மேல தடுப்பூசிகள், அதாவது நம்ம இருக்கிறது 138 கோடி, அதாவது அப்படியே எல்லாருக்கும் டபுளா போட்டா இன்னைக்கு வந்து 203 கோடியே தாண்டிட்டோம். அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 85% நம்ம வந்து தடுப்பூசி எல்லாம் போட்டு இதெல்லாம் எப்படி, இது இந்திய நாட்டுல இருக்கிற வேற்றுமையில ஒற்றுமையில இருக்கிற ஒரு செயல்ல தான் இப்படி எல்லாம் நம்ம இது சாதிக்க முடிஞ்சது. அப்படி உலகமே

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
7: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
8: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
9: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
10: ₹2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
9: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
10: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
9: இச்சலுகை 2026 August 12 முதல் September 12 மட்டுமே.
10: கண்டிஷன் அப்ளை.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ்

0: ரூபாய்க்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
1: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
0: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
1: கண்டிஷன் சப்ளை.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை,
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: இது டச் எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் சுதந்திர தின நினைவுகள். சுதந்திரம் தினம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நினைவுகள் வருது? தோழிகளை எங்க கூட பகிர்ந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-1 மற்றும் ஒரு எண் 240-102-1.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
5: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
7: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
7: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
1: சிம் கார்டு இலவசம்,
0: அளவற்ற இலவச அழைப்புகள்,
1: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
0: 24 நாட்களுக்கு இவை அனைத்து

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார். பிரதமர் செங்கோட்டைக்கு வந்தபோது நாட்டில் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டது. 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைப்பதில் இளையோரின் பங்களிப்பை போற்றும் வகையில் இளையோர் சக்தி ஆண்டாக இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. செங்கோட்டையிலிருந்து நாட்டின் 80வது சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் முதல் முறையாக வந்தே மாதரம் செங்கோட்டையில் ஒலிப்பது குறித்து பெருமிதம் வெளியிட்டார். தீர்க்கமான முடிவுடனும் திறன் வளர்ச்சியுடனும் முன்னேறும்போது ஒரு நாடு சிறப்படைவதாக எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான மக்கள் அர்ப்பணிப்புடனும் நாட்டை புதிய உச்சங்களுக்கு எடுத்து சென்றதாக குறிப்பிட்டார். 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு உலகளாவிய 4வது வேகமான பொருளாதார வளர்ச்சி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று கூறினார். 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக உயர்வதற்கான மிகப்பெரிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இறையாண்மையை பேணிக்காத்து சமத்துவம் சமூக நீதி ஜனநாயகம் தழைத்தோங்கும் இந்தியாவை உருவாக்கிட இந்நாளில் உறுதியேற்போம் என குறிப்பிட்டார். அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். திருச்சி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் ஆயுதப்படை மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 797,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் வளர்ப்பு யானைகள் மூவர்ண கொடிக்கு மரியாதை செலுத்தின. காலேவில் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்றுமுன் 25 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 96 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: குறள் அமுதம் செய்நன்றி அறிதல் 11ஆம் அதிகாரம் 5வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆமா ஆமா, என்ன லட்சுமி, பாட்டெல்லாம் பலமா இருக்கு, ரேடியோல போடுறது தெருமண வரைக்கும் கேக்குதே. அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
1: அதுவா மதுரை கீதம் நிகழ்ச்சி? பழைய பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியாதா உனக்கு? சரி, எல்லாரும் கேட்கட்டுமேனு சத்தமா வச்சேன்.
0: பாட்டு நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒரு சூப்பர் விஷயம் சொல்லவா?
1: சொல்லு சொல்லு. பாட்டு கேட்ட ஜோர்ல

0: தகவல் சொல்ல வந்திருக்க சொல்லு.
1: ஆஸ்திரேலியால சாடன் போவர்னு ஒரு பறவை இருக்கு. ஆண் பறவை நீல நிறத்துல சிறகோட, ஊதா கண்களோட, வெளிர் நிறத்துல அலகோட இருக்கும். இந்த நீல நிறத்துக்காக 7 வருஷம் காத்திருக்குமா. ஆனா பெண் பறவை ரொம்ப வித்தியாசமா ஆலிவ் பச்சை நிறத்துல உடம்பும் பழுப்பு நிறத்துல கண்ணோடையும் இருக்கும்.
0: அப்படியா, கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. உடம்புல ஒரு நிறம் மாறுறதுக்கு 7 வருஷம் காத்திருக்கிறதெல்லாம் டூ டூ டூ மச்சு. நானா இருந்தேன் அப்படி ஒரு நிறமே வேணான்றுவேன்.
1: அதான நீ சொல்லுவ. ஆனா பறவைகளுக்கு ரொம்ப பொறுமை. இன்னும் கேளு சொல்றேன்.
0: சொல்லு சொல்லு.
1: இந்த பறவை தரையில குச்சிகளை வச்சு ஒரு ஆர்ச் மாதிரி போடுது. அதுல நீல நிற பூ, இலை, நீளமான புல்லு, நாம தூக்கி தூக்கி எறிகிறோமே வாட்டர் பாட்டில் மூடி, அது ஸ்ட்ரா கூழாங்கல்னு சேர்த்து கூடுகளை அழகுபடுத்துது. அதுலேயும் ஊதா நிறத்துல இருக்கிற பொருளா பார்த்து அதிகமா சேர்த்துக்குதுன்னா பாத்துக்கோ. ஏன்
0: அட்டகாசம் போ, ஆர்ச்சு மாதிரினா வீடு இல்ல குடில்னு சொல்லு.
1: ஆமாமா, எச்சிலு தாவரங்களை அரைச்சு நீல நிறத்துல சாயம் தயார் பண்ணதுன்னா பாரு. அந்த சாயத்தை குச்சி குச்சியா இருக்குல்ல அந்த சுவரு, அதுல இலைய வச்சு பெயிண்ட் மாதிரி அடிக்குது. எப்படி
0: அட்ரா சக்க. அப்புறம்
1: வீட்டை கட்டின பின்னாடிதான்ப்பா அது பெண் பறவையவே தேடுது. மத்த ஆண் பறவைங்க வீட்டை கலைக்காமையும் பாத்துக்குது.
0: இது பக்கா
1: இல்லையா? பின்ன பெண் பறவை வரும்போது வித்தியாசமா விசித்திரமா டான்ஸ் ஆடி தன்னோட திறமைய காட்டுது. பெண் பறவைய பிடிக்குது.
0: ஆஸ்திரேலியா குளிர்ல தன்னோட நிறத்துக்காக 7 வருஷம் காத்திருந்து வித்தியாசமா குடில் மாதிரி வீட்டை கட்டி பெயிண்ட் அடிச்சு டான்ஸ் ஆடி பெண் பறவைய தேடுதுன்னா இயற்கையோட அதிசயம் தானே. எவ்வளவு சாமர்த்தியமா இருக்கு சாடின் போவர் பறவை.
1: என்னைய போல சாமர்த்தியன்னு சொல்ற அப்படிதானே?
0: அடடா கடவுளே, இதெல்லாம் நியாயமா?

நேர்லி அடுத்ததா மகிழ் உலகம் நிகழ்ச்சி உங்களுக்காகவே 12:10 காத்திருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சுதந்திர தின நினைவுகள் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆமாங்க, சுதந்திர தினம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலையும் பலவிதமான நினைவுகள் படிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு உணர்ச்சி பெருக்கோட இல்ல மகிழ்ச்சியின் பூரிப்புல இப்படி நிறைய நினைவுகள் இருக்கும். அந்த நினைவுகளை பத்தி தான் தோழிகள் பகிர்ந்துக்கலாம். ஒரு மணிக்கு காவிய காலத்து காரணங்களோடு மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் மேய்ச்சலில் கறிக்கோழி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருவாரூர் மன்னார்குடி ஆர் மோகன் அவர்கள். 2:30 மணிமலர் நிகழ்ச்சி சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியாக வழங்குகிறார்கள் திருச்சி புத்தூர் பிஷப் ஈப்பர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். 3:00 சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் வழங்குகிறார் திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர். 4:00 வண்ணக் கோலங்கள். 5:00 பொன்மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30 மாநில செய்திகள், 7:00 சயின்ஸ் பீடியா புதுக்கோட்டை புகைப்பட கலைஞர் போ ஜெயச்சந்திரன் அவர்களோடு ஒரு சந்திப்பு. 7:30 உழவர் உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் சார்ந்த இயற்கை வேளாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே நடராஜன் அவர்கள். ஒன்பது பதினைந்திற்கு இனியராகும்.

நேர்களை நமது முதலாளர் செய்த 936 kHz இன்று மாலை 4 மணிக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம். தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? 5 மணிக்கு நியோகி ஜெகநாத ஐயர் குறித்து விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் கேட்கலாம். நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் யாவற்றையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள். நேரம் 12:10. மங்கை உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு தோழிகள் பாத்தீங்க அப்படின்னா சுதந்திர தின நினைவுகள் பத்தி தான் நம்ம கூட பேச போறாங்க. 246-101, 240-101 அப்படிங்கிற இந்த எண்களில் திருச்சியோட முன்னிப்பு என்னான 0-431 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்து அழைக்க மறக்காதீங்க. ஆகஸ்ட் 15 அப்படின்னாலே அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் கொடியேற்றுவாங்க. ஆரஞ்சு கலரில் முட்டாய் கொடுப்பாங்க. ஆரஞ்சு, வெள்ளை, பச்சைன்னு மூவர்ணத்தில் ஆடை அணிந்து பலவிதமான விளையாட்டு போட்டிகள்லாம் நடக்கும். இது பள்ளிக்கூடத்து சுதந்திர தின நினைவுகள் நமக்கு. ஆனால் வயது ஆக ஆக பலவிதமான சுதந்திர தின நினைவுகள் நம்முடைய மனசில் பதிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் நிறைய வரலாறு தெரிஞ்சிருப்போம், விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி தெரிஞ்சிருப்போம். நேற்று கூட இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி எந்த அளவுக்கு வந்து சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய பங்காற்றின மனிதர்கள் வாழ்ந்த பூமி அப்படிங்கிறதுலாம் திருக்குறள் முருகானந்தம் ஐயா சொல்ல நம்ம கேட்டோம். இப்படி பலவிதமான சுதந்திர தின நினைவுகள் நம்முடைய மனசில் பதிஞ்சிருக்கும். நீங்களும் பகரலாம் மகிர் உலகம் நிகழ்ச்சியில்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: பதினாறு நிமிடத்திற்கு கேட்டிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகத்தில் மங்கையுலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சுதந்திர தின நினைவுகள் பத்தி தான் பேசலாம் அப்படின்னு தோழிகள்ட்ட அழைப்பு விடுத்திருந்தோம். பேசுறதுக்காக வந்திருக்கிற தோழி வணக்கம்.
2: தமிழ் மொழியின் காதலி அன்பு தோழி யோகேஸ்வரிக்கு இனிய நண்பகல் வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழி?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆனா யாரு எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லையே.
2: தஞ்சாவூர் அபிரகாம் நகர்ல இருந்து பத்மாவதி. ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி.
1: எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, சுதந்திர தினம் அப்படின்னு சொன்னதுமே உங்க நினைவுக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன?
2: நான் வந்து நீங்க ஆரம்பத்துல இந்த ஸ்கூல்ல குடுக்கற ஆரஞ்சு மிட்டாய் பத்தி சொன்னீங்களா யோகேஸ்வரி? நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ல, நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு வாரம் தான் நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா எங்க அண்ணன் படிக்கும் போது நான் போயிருக்கேன். அந்த சொன்னது எப்ப அழிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அண்ணன் குடுக்க மிட்டாய நான் பிடிங்கி சாப்பிட்டுருக்கேன் அண்ணன்கிட்ட. அது போய் அப்ப 7 வயசு, அதனால அப்ப நீங்க சொன்ன மாதிரி விவரம் தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்த வரலாறு படிக்கும் போது அப்படியே மனசுலாம் ரொம்ப சங்கடமா இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லபடியா இந்த பயன்படுத்துறோமா காப்பாத்துறோமா நினைக்கும் போது கேள்விக்குறியா இருக்கு. கேள்விக்குறியா இருக்கு கண்டிப்பா உண்மையிலேயே.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி.
2: அதுவும் இப்போ ஒருத்தங்க ஒரு வித்தியாசபுரமா ஒருத்தங்க எழுதின ஒரு கதை ஒண்ணு படிச்சு, இந்த உப்பு சத்தியாகிரகத்தை பத்தி, அத மையமா வச்சுதான் அந்த கதை எழுதிருந்தாங்க. தப்பு கணக்குன்னு பேரு கதை பேரு. அதுல அப்படியே அந்த உப்பு சத்தியாகிரகம் நம்ம திருச்சியில ஆரம்பிச்சதுல இருந்து வேதாரண்யத்துல முடிஞ்ச வரைக்கும் அந்த ராஜாஜய செய்த வரைக்கும் அப்படியே அதை நேர்ல காட்சிப்படுத்துற மாதிரி எழுதிருப்பாங்கம்மா. அது படிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்ன இன்னல்கள் அனுபவிச்சிருக்காங்க அந்த தியாகிகள் நினைக்கும் போது அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அந்த வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நம்ம நல்லபடியா காப்பாத்தணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு பெருசா ஒண்ணு அவங்க பண்ணாமதான் நாம பண்ண வேணாம். நம்ம நாட்டை சுத்தபத்தமா வச்சுட்டு நீர்நிலையில பாலாக்காம, கண்ட இடத்துல பொது இடங்கள்ல எது எதுனா தவறுன்னு சொல்லி கவர்மெண்ட் தடை பண்ணிருக்கோ அதெல்லாம் பண்ணாம, உதாரணத்துக்கு புகைப்பிடிக்கிறது தவறுன்னு சொல்லிருக்காங்க அதை கடைபிடிச்சு நீர்நிலைகளை குப்பையாக்காம இருந்தாலே
1: ஒரு வார்த்தை உண்டு. அது போலதான் இந்த சுதந்திரம் அப்படிங்கறது கிடைச்சதுக்கு பின்னாடி பல்வேறு தியாகிகளுடைய உயிர் தியாகமும் வாழ்க்கை தியாகமும் நிறைஞ்சிருக்கு. வாங்கி நம்ம கையில அவங்க பொறுப்பா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை கட்டி காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ரொம்ப நன்றி பத்மாவதி இணைப்புக்கு வந்ததுக்கு.
2: நன்றிமா.
1: தோழிகளே, நீங்களும் சுதந்திர தின நினைவுகளை பகிர்ந்துக்கலாம் அங்கே உலகம் நிகழ்ச்சியில திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி
4: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
3: துல்லியமான குரல் அழைப்புகள்,
4: அவசரகால SOS ஆதரவு,
3: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
4: நீடித்த நிலையான பேட்டரி,
3: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
4: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய்.

0: கமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम वन की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: 12:21 ஆக போற இந்த தருணத்துல கேட்டிருக்கின்றோம் மகர் உலகம் நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. சுதந்திர தின நினைவுகள் பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க இணைப்புல காத்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க. சுதந்திர தினம் அப்படின்னு சொன்னே உங்க நினைவுக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன?
8: எனக்கு வந்து சுதந்திர தினம் சிறு பிள்ளைகள் வந்து, அது என் அம்மா எல்லாம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னே இருந்தவங்க, அவங்க சுதந்திரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க.
7: அம்மா ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்சம் பின்னாடி கரகரன் சத்தம் கேக்குது, இணைப்பு கொஞ்சம் கிடைக்கிற இடத்துக்கு நகர்ந்துக்க முடியுமா? சொல்லுங்க. அப்பதான் நீங்க சொல்லக்கூடிய நினைவுகள் எங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்.
8: அப்ப நாங்க வந்து பள்ளிக்கூடம் போகும்போது, அந்த பள்ளிக்கூடத்துல நடக்கிற அந்த ட்ரில், அந்த மார்ச் பாஸ் அதுல எல்லாம் சில நிறைய பிள்ளைங்க எல்லாரும் கலந்துக்கும் போது, கலந்துக்கிற பிள்ளைங்க வந்து அதுல வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஷூ எல்லாம் கொடுப்பாங்க பாருங்க. அப்ப வந்து
7: அவங்க நினைவுகள் ஏதாவது எங்க கூட நீங்க பகிர்ந்துக்க முடியுமா?
8: நான் சொல்றேன். அப்ப அவங்க வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்க இருந்தது பர்மால இருந்தாங்க. அப்படி பர்மால இருக்கும்போது அங்கதான் சுபாஷ் சந்திர போஸ் போய் அங்க போய் அந்த ஐஎன்ஏ இந்தியன் ஆர்மி அங்க உருவாக்குற, அங்கதான் அவர் உருவாக்குனாரு.
7: சரிங்கம்மா.
8: அவங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் போய் அங்க சேர்ந்துக்கிட்டாங்களாம். அது அம்மா எங்களுடைய அண்ணன் சொந்தங்கள போய் அங்க சேர்ந்தாங்க அப்படின்னு அவங்க பாத்துருக்காங்களாம். அதுக்கப்புறம் அங்க வந்து இந்தியால இருந்து ரஷ்யரஞ்சின்னு ஒரு பத்திரிகை பர்மாவுக்கு வருமா, அந்த பத்திரிகையில தினந்தோறும் இந்த சுதந்திரத்தை பத்தின நம்ம நாடு விடுதலை பற்றிய கட்டுரைகள் வருமா. அதை அங்க இருக்கிற ஆசிரியர்கள் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அதை வாசித்து காட்டுவாங்க. நம்ம அந்த நாட்டுல இந்த மாதிரி அடிமைப்பட்டிருக்காங்க, நம்ம அதுக்காக நம்ம போராடணும், நம்ம நாட்டின் விடுதலைக்காக நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்றத செய்யணும். சுபாஷ் சந்திர போஸ் சொல்லி இங்க வந்து நமக்கு அந்த இந்திய விடுதலைக்காக போராடுறதுக்காக இங்க வந்து அவர் வந்து ஆட்களை உருவாக்குறாரு, அகிங்க உருவாக்குறாரு. அதுல நம்மளுக்கு நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் போய் அதுல கலந்துக்கணும், அதுல சேர்ந்துக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. அங்க இருந்த ஆசிரியர்கள் ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது, சிலருக்கு படிக்க கூட தெரியாது இல்லைங்களா.
7: அதனால
8: தினந்தோறும் மாலை நேரத்துல வந்து அங்க வந்து சங்கம் அமைச்சிருந்தாங்களாம். முத்தமிழ் சங்கம்னு ஒரு சங்கம் அமைச்சு, அந்த சங்கத்துக்கு எல்லோரையும் வர வச்சு குழந்தைகள் பெரியவர்களை, அந்த ரசிகரந்தரி பேப்பர்ல வந்து அதுல என்ன கட்டுரை வந்து வாசித்தெல்லாம் காட்டுவாங்க. அங்க ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி அவர் வந்து வேலுசாமி வாத்தியார்னு ஒரு வாத்தியார் இருந்தாராம். அவரு வேலையே ரொம்ப பிடிச்சமா அங்கேயே அவர் வந்து இந்த சுதந்திரத்தை பத்தின விழிப்புணர்வுக்காக நம்ம மிட் நோட்டீஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்களா.

0: பாடல் எழுதி பாட வச்சாங்களா அங்க அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து அங்க செய்தாங்களா. அப்படி அவங்க அந்த மாதிரி பல பேர் செய்ததுனாலதான் சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கிய அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மில பர்மா தமிழர்கள் தான் அதிகமா கலந்துருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து அவர் பர்மா போயிருக்காரு, சிங்கப்பூர்ல உருவாக்கி அதை செயல்படுத்துவதற்காக சுபாஷ் சந்திரபோஸ் பர்மாலதான் போய் அங்கதான் அந்த ட்ரைனிங் உருவாக்கி வீரர்களை அங்கதான் உருவாக்கி இருக்காரு. அங்க இருந்துதான் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அதையெல்லாம் ரொம்ப அதிகமா அங்க இருந்த பர்மா தமிழர்கள் தான் அதுல நிறைய. அதனாலதான் இன்னைக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்து சுதந்திர தியாகிகள் அந்த பென்ஷன் எல்லாம் இன்னும் வாங்குறவங்க இருக்காங்க. நிறைய பேர் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க உண்மையா அவங்க கிட்ட அந்த அடையாள அட்டை எல்லாம் இருக்கு. இன்னமும் அந்த சுபாஷ் சந்திர போஸ் அட்டைகள் இன்னும் அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. அந்த அதுல இதுவானவங்க. அதனால சுதந்திர போராட்டத்துல பர்மா தமிழர்களுக்கு அதிக பங்கு உண்டு. அதை கொடுத்தவர் சுபாஷ் சந்திர போஸ் அவங்கதான் உருவாக்கி கூட்டிட்டு
1: வந்தாங்க. ரொம்ப அருமைமா. இதுதான் இதுதான் வந்து நினைவுகள் சுதந்திர தினம் அப்படின்னா இந்த நினைவுகள் தான் வேணும். ஏன் அப்படின்னா சமகால நினைவுகளை வந்து நம்மளால வந்து மீட்டெடுத்துக்க முடியும். ஆனா பழைய நினைவுகள் வந்து பக்குவப்பட்டவங்களால அதை அனுபவிச்சவங்களால சொல்ல கேட்கும் போதுதான் நமக்கு தெரிய வரும். ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டீங்க பாக்யலட்சுமிமா. நன்றிமா.
0: நன்றி.
1: வந்தே மாதரம். ஆஹா, ரொம்ப மகிழ்ச்சி இல்லையா? சுதந்திர தின நினைவுகள் அப்படின்னா இதுதாங்க. பழைய பழைய வரலாற்று காலகட்டங்களோட இருந்தவங்க சொன்னதோ இல்ல இருந்தவங்களோ பேசும்போதுதான் அந்த வரலாற நம்மளால புதுசா தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அருமையா பேசினாங்க. இதே மாதிரி சுதந்திர தினம் அப்படின்னு சொன்னோடனே உங்க நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தோழிகள் பகிரலாம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சிக்கு.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸ் லே. ஸ்ரீ தைலா சில்க்ஸ் லே,
6: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
7: நினைவுகள் எங்கெல்லாம் போய் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிக்குது, இந்த நிகழ்வுகள் எல்லாம் மீட் எடுக்குது அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இணைப்புல காத்திருக்கிற தோழி, வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
8: பரமேஸ்வரி.
7: சொல்லுங்க, உங்களுக்கு சுதந்திர தின நினைவுகள் அப்படின்னு சொன்னதுமே முதல் நினைவு இது.
8: காலையில எழுந்திருப்போம், குளிச்சுட்டு ப்ளூ கலர் பாவாடா இல்லக்கா சட்டை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவோம். நான் படிக்கும் போது ப்ளூ கலர் பாவாடா வெள்ளை கலர் சட்டை, அத போடும் போது சூப்பரா இருக்கும். ஒரு கொடி எப்படா ஏத்துவாங்க, எப்படா முட்டாய தருவாங்க, அடுத்த ஸ்கூலுக்கு போலாமா நினைச்சிட்டு போவோம். அதான் எனக்கு நினைவு வருது.
7: அந்த நாட்கள் தான்.
8: ஆமா,
7: சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சியா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
8: நன்றி.
7: சுதந்திர தினம் அப்படின்னு சொன்னதுமே இன்னமும் பாருங்க, நம்ம மனசுக்கு மாறாத ஒரு நினைவுனா பள்ளிக்கூட நினைவுல என்ன தொடங்குது. அங்கதான் நமக்கு நிறைய வரலாற்றுகளையும் கூட நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. நிறைய பெருந்தலைவர்களை அறிமுகம் செய்து வைத்த இடமும் கூட அதுவாதான் இருக்கும். தோழிகளை நீங்களும் பகிரலாம் வாய்ப்பு இருக்கு இன்னமும். மகிழ்வுலகம் நிகழ்ச்சியில சுதந்திர தின நினைவுகள்.
9: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: மங்கை உலகம் நிகழ்ச்சியோட நிறைவு தோழியா சுதந்திர தின நினைவுகள் பத்தி பேச வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா, அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: நான் தமிழ் செல்வி கல்யாணம் திருவாணிக்காவில இருந்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்க, சுதந்திர தினம் அப்படின்னு சொன்னதே உங்களுடைய நினைவுகள் எங்க போய் நிக்குது?
1: என்னுடைய நினைவுகள் இன்னைக்கு காலையில முதல்ல நம்ம பிரதமர் அவர்கள் கொடியேற்ற நிகழ்ச்சியை
0: பார்த்தேன்.
1: மனசெல்லாம் அப்படியே நிறைஞ்சு சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு ஒரு சந்தோஷம்.
0: கண்டிப்பா
1: 13வது முறையா அவங்க கொடியேற்றது நமக்கு எல்லாம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். என்னுடைய ஞாபகம் அப்படிங்கும்போது நம்மளுடைய திருச்சி வானொலிக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன். காந்தியடிகளுடைய நினைவுகளை நமக்கு வந்து ஜான்சன் ஐயா அவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் காந்தி அஞ்சலின்னு சொல்லிட்டு எடுத்து அவங்களுடைய புகழாரங்கள் எல்லாம் சொல்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அந்த பணி நமக்கு அது தொடர்ந்து எங்களுக்கு நீங்க வழங்கணும்.
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. மக்களுடைய சேவையே எங்களுடைய தேவை.
1: ஆமா, ஒவ்வொரு சுதந்திர தினத்தப்பவும் எங்க மாமியார் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டீச்சரா இருந்தவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, ரிட்டையர்ட் ஆனாலும் ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் மிட்டாய் வாங்கி வச்சுக்கிட்டு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது வந்து வாங்கிட்டு போவாங்க. எங்க மாமியார் மாமனார்கால நமஸ்காரம் பண்ணிட்டு மிட்டாய் வாங்கிட்டு போவாங்க. கலர் மிட்டாய், அப்பெல்லாம் குழஞ்சி மிட்டாய்ன்னு
0: சொல்லுவோம்.
1: அதை வாங்கி வச்சுப்பாங்க. எப்போ சுதந்திர தினம் வருது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுப்பாங்க. எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு போவோம் எங்க வீட்டுக்கு. அங்க கிராமத்துல
0: நினைவுக்கு வரும் இல்லையா?
1: அவங்க ரிட்டையர்ட் ஆனாலும் குழந்தைங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்கள மறக்காம அவங்க வாங்கி வச்சுட்டு செஞ்சாங்க. அது ஒரு இது மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அதுல.
0: நிச்சயமா. ஏன் அப்படின்னா நம்முடைய தேசம் விடுதலை அடைஞ்சது அப்படிங்கறத வந்து நம்ம கொண்டாடி மகிழ வேண்டிய ஒரு விஷயம்.
1: இன்னொன்னு
0: என்னன்னா பல வீரர்களுடைய தியாகங்கள், உயிர் தியாகம், வாழ்க்கை தியாகம், இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை வந்து
1: கிடைக்கல. சுதந்திரம் அது ஒவ்வொன்றும் அந்த நிகழ்ச்சியெல்லாம் படிக்கும் போதும் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களே அப்படின்னு நமக்கு
0: யாரோ ஒருத்தருக்காக, யாருமே தெரியாதவங்களுக்காக எல்லாம் போராடி இந்த சுதந்திரத்தை வாங்கி
1: அவங்களுடைய உடைமைகளையும் கொடுத்து உயிரையும் கொடுத்து அப்படி போராடி இருக்காங்க நாட்டுக்காக, சுதந்திர அடையறதுக்காகவும். அந்த சுதந்திரத்தை நம்ம பேணி பாதுகாக்க வேண்டியது
0: கடமை,
1: ஒவ்வொரு இந்தியர் சகோதரர்களுடைய கடமை.
0: நிச்சயம். ரொம்ப மகிழ்ச்சியா பகிர்ந்துகிட்டேங்க தமிழ் செல்வி. நன்றி இணைப்புக்கு
1: வந்திருக்கு. நன்றிமா
0: நன்றிமா. அதாவது இந்த சுதந்திரம் அப்படின்னு சொன்னதுமே ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அது என்ன சுக்கா மிளகா சும்மா கிடைத்ததற்கு அப்படிங்கிற மாதிரி பல தியாகிகளை பல தியாகங்களை கடந்து கிடைத்தது தான் இந்த சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்பவுமே வரலாறு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து நம்ம வாசிக்கணும். அது மற்ற வரலாறுகளை படிக்க நமக்கு நேரம் குறைவாக இருந்தாலும் கூட நம்முடைய சொந்த வரலாறு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு நாள் வெறும் விடுமுறைக்கான நாள் அப்படின்னு கடந்து போயிடக்கூடாது. இந்த நாளுக்கான அவசியம் என்ன, தேவை என்ன, எதை எதை தொடர்புப்படுத்தி இந்த நாள் வந்ததுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மகிழ்வுலகம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தொழில்களுக்கும் பங்கு பெற முயற்சி

கீதா, எல்லா தோழிகளுக்கும் வாழ்த்துக்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல செய்திகளை கேட்டுட்டு மீண்டும் இணையலாம் நிகழ்ச்சியோடு.

0: நாடுகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மக்களின் பங்களிப்போடு கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் படைத்த சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இணையதளம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பழமையான சட்டங்கள் அகற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு இலவச இணைய பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின்போது உண்மையான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 5 முதல் 15 வயதுக்குட்பட்டவர்களின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் ஏற்றுமதியாளர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இடம்பெற்றது. பிரதமர் தேசிய கொடியை ஏற்றிய போது விமானப்படைக்கு சொந்தமான 2 MiG-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் ஒட்டுமொத்த தேசமும் பெருமிதம் கொண்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் உரையில் இளையோர் நலனுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலங்களில் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று திரு விஜய் அறிவித்தார்.
2: தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாய்

0: உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாபு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
1: கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் திருவனந்தபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் லக்னோவில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். வெளிநாடுகளில் இந்திய தூதரகங்களிலும் சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் சுதந்திர தினத்தையொட்டி அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிபொருள் ஏற்றுமதி மீதான கூடுதல் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இது இன்று தொடங்கி 15 நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் ஊரக பகுதியில் உள்ள சாலைகள் 16,000 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 2,145 சாலைகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கிராமங்கள், நகர்ப்புறங்கள் இடையேயான சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். மகளிர் மேம்பாட்டிற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே மகளிர் கல்விக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பைத்ராணி, புதபலங்கா மற்றும் ஜலகா ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாலாசோர், பத்ரக், மயூர்பஞ்ச், கியோஞ்சார் ஆகிய மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே சுந்தர்கர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சில பகுதிகளில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளம் காரணமாக 4 பேர் உயிரிழந்தனர். திபாங் பள்ளத்தாக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதில் சிக்கிய ராணுவத்தைச் சேர்ந்த 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நியூயார்க் அருகே நடைபெற்ற பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக ஈரான் ராணுவம் முற்றிலுமாக வலுவிழந்துள்ளதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை இந்த நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் ஈரான் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. இந்தியா பங்கேற்றுள்ள 600வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இதுவாகும். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4 6-4 என்ற செட் கணக்கில்

0: அமெரிக்காவின் நதானியல் லாமன்ஸ் ஜாக்சன் வித்ரோ இணையை வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் ஐந்தாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: எதற்றச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: பிஎஸ்என்எல்லோட புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
2: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
1: இந்த புது ஆப்ல சிம், எஃப்டிடிஹெச் கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம பிஎஸ்என்எல் குடுக்கறாங்களே.
2: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃப என்ஜாய் பண்ணுங்க.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இலேனி 1 2 3 பாக்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
1: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்
0: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
1: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
0: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
1: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
0: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல் உடன்
1: கண்டிஷன் சப்ளை.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.8

0: ஒன்ற நிலையத்தில் நேரம் 1 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார். பிரதமர் செங்கோட்டைக்கு வந்தபோது நாட்டில் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டது. தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர், கடந்த 12 ஆண்டுகளில் ராணுவ உற்பத்தி 4 மடங்காகவும், காதி கிராம தொழில்கள் உற்பத்தி 5 மடங்காகவும், மின்னணு உற்பத்தி 7 மடங்காகவும், ரயில் பெட்டிகள் உற்பத்தி 21 மடங்காகவும், கைபேசி உற்பத்தி 33 மடங்காகவும் அதிகரித்துள்ளது என்று சுட்டிக்காட்டினார். இணையதள பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை 4 மடங்காகவும், மின்னணு பண பரிவர்த்தனை 100 மடங்காகவும் உயர்ந்துள்ளது என்றும் எடுத்துரைத்தார். சாமானிய மக்களின் வளர்ச்சியையும் அவர்களுக்கான தேவைகளையும் கருத்தில் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். காலாவதியான 100க்கும் மேற்பட்ட சட்டங்களை மறுசீரமைத்து ஆட்சி முறையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை அரசு கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஊழல் இல்லா தமிழகத்தை உருவாக்க அரசு செயலாற்றி வருவதாக கூறினார். மக்கள் நலன்தான் முக்கியம் என்றும் அதன் அடிப்படையில் அரசு செயல்படுவதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்களுக்கு பயன்படும் திட்டங்களை தொடர்வதாகவும் அவர் கூறினார். விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அறிவித்தார். முன்னாள் படைவீரர் மகள்களின் திருமண உதவி திட்டம் 50,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் முதலமைச்சர் அறிவித்தார். திருச்சியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் தமிழ்நாடு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதன் மாநில தலைவர் திரு பி பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட செயலர் திரு பி தர்மராஜ் உள்ளிட்டோர் நினைவு ஸ்தூபியில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காலேவில் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 27 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டம் மழையினால் தற்போது தடைபட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 3 நிமிஷத்துக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை கீதம். நேயர்களின் மடல் வழி விருப்ப கானங்கள் காற்றலைகளில் தவிழ்ந்து மதுரை கீதமாக ஒலிக்கிறது. உங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மதுரை கீதம் தரும் முதல் பாடல் திருமழிசை ராணி, மணிவண்ணன், லட்சுமி, ஜெயந்தி, ஆனந்தி, நீலாங்கரை ராகுல், ஷாலினி, கண்ணகிநகர் பெரியசாமி, சஜித்குமார் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கும் மந்திர ராகங்களாய் இது மதுரை கீதம். உங்கள் ரிச்.எஃப்.எம். ரெயின்போ 102.1 மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் இவர்களின் விருப்பத்திற்காக. நாச்சிக்குறிச்சி முத்துசுவாமி ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி. பாடல் ஒலிக்கிறது படகோட்டி திரைப்படத்திலிருந்து டி.எம். சவுந்தரராஜன், பி.சுஷீலாவின் குரல்களில்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதத்தில் இனி ஒலிக்கிருக்கும் பாடல் மணப்பாறை வீரமணி, கமலா தமிழரசன், சித்ரா பவித்ரா, ஜியா ஹர்திக், தாருல்யா யாகவி, வர்ஷா ஹரி, ஹரிணி லக்ஷா, லக்ஷி லிஷாந்த், சபரி ஹேமா இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது விடிவெள்ளி திரைப்படத்திலிருந்து.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய

0: நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: ஒரு மணி 20 நிமிஷத்துக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க மதுரை கீதம் நிகழ்ச்சியோட. நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்கள் காற்றலைகளில் தவழ்ந்து மதுரை கீதமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்த பாடல் லால்குடி லட்சுமி நாராயணபுரம் துரைராஜ் வசந்தி பாலாஜி கிருஷ்ணகுமார் இவர்களின் விருப்பமாக பாடல் வருது. உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே,
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன்

0: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு, எல்லைகளை தாண்டி
1: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
0: துல்லியமான குரல் அழைப்புகள்,
1: அவசரகால SOS ஆதரவு,
0: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
1: நீடித்த நிலையான பேட்டரி,
0: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
1: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஒரு 1:28 கால தலவியா காவிய கானங்களாய் வளம் வருகிறது மதுர கீதம் உங்கள் ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மதுரகீதத்தில் இனி கலாட்டா கல்யாணம் படப்பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, திருமழிசை மணிவண்ணன், பொன்னியம்மேடு வண்ணை கணேசன் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவின் குரல்களில்.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT யுடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
8: ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNG மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
11: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
12: ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
13: TouchFM ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரகீதம். மதுரகீதத்தில் இனி ஒலிக்கிருக்கும் பாடல் மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மணிமாலா, மந்தாகினி, வசந்தி,

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.

0: கேரட்டை, சைனஸ், காதில் செயல்படிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
0: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
5: சிம் கார்டு இலவசம்,
4: அளவற்ற இலவச அழைப்புகள்,
5: 4 ஒன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
4: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
5: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
4: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
5: கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
9: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: மதுரகீதம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா ஒழிக்க இருக்கும் பாடல் குமரன் நகர் லட்சுமி சுவாமிநாதன், நிதிஷ், நளினி, கார்த்திகேயன் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒழிக்கிறது மன்மத லீலை திரைப்படத்திலிருந்து.
12: ஹலோ
13: ஹலோ

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை இன்று ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பொது தேர்வுகளில் ஏழை எளிய மாணாக்கர் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை பிரதமர் இன்று அறிவித்துள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விடுதலை போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார். முதல் முறையாக சுதந்திர தினத்தில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இன்று இசைக்கப்பட்டது.

0: மூவர்ண தேசிய கொடியின் மீது இந்திய விமானப்படையினரின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் வானிலிருந்து வண்ண மலர்களின் பூ விதழ்களை தூவின. முன்னதாக முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். செங்கோட்டையிலிருந்து நாட்டின் 80th சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர், முதல் முறையாக வந்தே மாத்திரம் செங்கோட்டையில் ஒலிப்பது குறித்து பெருமிதம் வெளியிட்டார். தீர்க்கமான முடிவுடனும் திறன் வளர்ச்சியுடனும் முன்னேறும் போது ஒரு நாடு சிறப்படைவதாக அவர் எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான மக்கள் அர்ப்பணிப்புடன் நாட்டை புதிய உச்சங்களுக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் பாராட்டினார். 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு உலகளாவிய 4th வேகமான பொருளாதார வளர்ச்சி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக நம் நாடு உயர்வதற்கான மிகப்பெரிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு துறைகளின் வளர்ச்சியை எடுத்துரைத்த பிரதமர், கடந்த 12 ஆண்டுகளில் ராணுவ உற்பத்தி 4 மடங்காகவும், காதி கிராம தொழில்கள் உற்பத்தி 5 மடங்காகவும், மின்னணு உற்பத்தி 7 மடங்காகவும், ரயில் பெட்டிகள் உற்பத்தி 21 மடங்காகவும், கைபேசி உற்பத்தி 33 மடங்காகவும் அதிகரித்துள்ளது என்றார்.
1: பிச்சலி 12 வருஷம் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் கரீப் 4 குணா, காதி ஓர் கிராமோத்யோக் கா உத்பாதன் கரீப் 5 குணா ஹுவா, इलेक्ट्रॉनिक मैन्युफैक्चरिंग करीब 7 गुना बढ़ा, आधुनिक रेलवे कोच का निर्माण 21 गुना बढ़ा, मोबाइल फोन उत्पादन 33 गुना बढ़ा।
0: இணையதள பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை 4 மடங்காகவும், மின்னணு பணப்பரிவர்த்தனை 100 மடங்காகவும் உயர்ந்துள்ளது என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார்.

வைத்தார். மேற்காசியா உக்ரைன் கோவிட் பெருந்தொற்று சவால்களின் மத்தியிலும் சீர்மிகு கொள்கைகள் தயாரிப்பு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் நம் நாடு வெற்றிகரமாக முன்னேறி செல்வதாக அவர் கூறினார். நாட்டின் திறன் கட்டமைப்புகளின் காரணமாக போதுமான பெட்ரோலிய எரிபொருட்கள், இயற்கை எரிவாயு, உரங்கள் விநியோகம் சாத்தியமானதாக அவர் எடுத்துரைத்தார். அணுக முடியாத மண்டலங்களை அணுகும் பகுதிகளாக மேம்படுத்தி 99%

மேம்படுத்தி 99% கடலோர பகுதிகளில் புதிய வளங்களை கண்டறிவதற்கான அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். 100 GW அணுமின் திறனை இன்னும் 20 ஆண்டுகளில் மேம்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் நடப்பு 10 ஆண்டுகளில் 5 புதிய அணு ஆலைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதிவிரைவு பெருக்க அணு உலை தொழில்நுட்பத்தின் மூலம் அணுசக்தியில் தன்னிறைவை பெறுவதற்கான முயற்சிகளை நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 40 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். 7 அம்ச சப்ததாரா சீர்திருத்தங்களின் கீழ் உற்பத்தி, வேளாண்மை, உணவு தானிய உற்பத்தி, படைப்பாற்றல் திறன் மேம்பாடு, பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம், மென்பொருள் ஆகிய 7 பிரிவுகளையும் புதிய உயரங்களுக்கு அரசு கொண்டு செல்வதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏழை எளிய மாணாக்கர், நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பொது தேர்வுகளில் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சிகள் வழங்கும் புரட்சிகர திட்டத்தை அரசு தொடங்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் தலைசிறந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சிகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சரியான தகவல்களை டிஜிட்டல் முறையில் வழங்கும் பணிகளில் இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். பிரதமரின் உரையை தொடர்ந்து செங்கோட்டையில் சுதந்திர தின விழா இனிதே நிறைவடைந்தது. முன்னதாக பிரதமர் ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.

0: அப்போது உரையாற்றிய முதலமைச்சர் ஊழலில்லா தமிழகத்தை உருவாக்க அரசு செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்தார்.
1: மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
0: திருச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் துணை தலைமை இயக்குநர் செல்வி அஜிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழகத்தில் அனைத்து மத்திய மாநில அரசு நிறுவனங்களிலும் சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. திருச்சி உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் தமிழ்நாடு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் அதன் மாவட்ட செயலர் திரு பி தர்மராஜ் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. பொது நிதி செலவீனம், தணிக்கை அறிக்கை, தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நெதர்லாந்தில் இன்று தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின்

50வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை இன்று ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பொதுத் தேர்வுகளில் ஏழை எளிய மாணாக்கர் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை பிரதமர் அறிவித்துள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விடுதலை போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: கோழி தீவனங்களை மட்டும் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்த்து விற்பனை செஞ்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சந்திக்க போறவங்க இறைச்சிக்காக தான் கோழி வளர்க்கிறாங்க, ஆனா அதை மேய்ச்சல் முறையில வளர்க்கிறாங்க. இதனால கோழியோட இறைச்சி உற்பத்தியில எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, புரியும்.
1: பொதுவாக இப்போ ஒவ்வொருத்தரும் எப்படின்னா, ஒரு சிலர் வந்து பாரம்பரியமாக ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்க குடும்பத்துலேருந்து வருவாங்க. இன்னொரு மாதிரியான சூழல் என்னன்னு பார்த்தா, பாரம்பரியமாக விவசாயம் செஞ்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் அதில் யாரும் பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டியிருக்க மாட்டாங்க, அப்புறம் அந்த விவசாயம் நின்று போயிருக்கும், அப்புறம் மறுபடியும் யாராவது எடுத்து அந்த தலைமுறையிலேருந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. விவசாயம் அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்கும் தொடர்பு இருக்கிறது தான், இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை. எல்லாருக்கும் வயிறு இருக்குது, சோறு வேணும் அப்படின்றப்ப அதுக்கு சரியான ஒரே வழி வந்து அவங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணணும். ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் விவசாயத்தோட தொடர்பில் இருக்கவங்க தான். இருந்தாலும் இந்த நகரமயமாக்கல், அதற்கான வாழ்க்கை முறை அப்படின்னு வரும்போது இந்த விவசாயத்திலே சில சமயம் நம்ம தள்ளி போயிடுறோம். அப்படி இருக்கும்பொழுது ஏதோ ஒரு காரணங்களால கொஞ்ச நாள் தள்ளி போயிட்டு அப்புறம் மறுபடியும் அதுல ஒரு ஆர்வம் வந்து நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மோகன் அவர்களை தான் சந்திக்கிறோம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: இப்போ வந்து விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் எடுத்து செய்யலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வர ஆரம்பிச்சது? தொடர்ச்சியா செய்யற நபர்களை தாண்டி ஓரளவுக்கு மேல அதை செய்யல அப்படின்னா அது பெருசா, அதுக்கப்புறம் யாரும் ஆர்வம் காட்ட மாட்டாங்க, வெவ்வேறு அடுத்தடுத்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் விவசாயம் சார்ந்த ஒரு பண்ணை தொழில் மாதிரி செய்யலான்ற எண்ணம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
2: இதுக்கான காரணம் வந்து என்னுடைய பையன் வந்து இதை ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பிச்சாங்க. கோழி வளர்ப்ப ஹாபியா தான்.
1: நீங்க ஆரம்பிக்கல, உங்க பையன் ஆரம்பிச்சாங்க.
2: என்னுடைய ஹாபி, அதற்கு அடுத்து அதையே நாங்க வந்து தொழிலா ஏன் மாத்தக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இதுக்கு வந்தோம். இயற்கையோட ஒன்றி போன அந்த வாழ்வியல் முறையில் இருக்கிற மாதிரி கோழி பண்ணைகள், கோழி அவைலபிலிட்டி கிடைக்கிறது இல்லைங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்துட்டு இருந்ததுனால மேய்ச்சல் முறை கோழி வளர்ப்புல நான் இறங்கணும்னு சொல்லிட்டு தான் இதுல இறங்கினது.
1: உங்க பையனுக்கு ஏன் இந்த ஹாபி வந்தது? எந்த சமயத்துல செய்ய ஆரம்பிச்சீங்க?
2: ஆபி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கிராமங்களில் இருக்கிறவங்க எல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஏன் நம்ம வீட்லயும் செய்யக்கூடாதா டவுன்லன்னு சொல்லிட்டு வீட்டுல பின்னாடி ஒரு 30-40 கோழியை மலை கிராமங்கள் எல்லா இடத்துலயும் போய் அவன் வாங்கிட்டு வந்தான்.
1: வந்தாரு
2: கொல்லிமலை வரைக்கும் போயிட்டு வந்தாப்ல. பிளெயின்ஸ்ல இருந்தாக்கா அதுல எப்படி இருந்தாலும் ஒரு கிராஸ் வந்துருது அப்படிங்கறதுனால மலைப்பாங்கான இடத்துல இன்னும் அந்த கிராஸ் பிரீடிங் நடக்கலங்கிறதுனால அந்த மாதிரி மலைகளை தேடி போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தான்.
1: அதாவது சுத்தமான நாட்டுக்குள்ளியா இருக்கணும்
2: வேணுங்கிற அந்த எண்ணத்துல போய் வாங்கிட்டு வந்தான்.
1: சரி, இப்போ நீங்க வச்சிருக்கிற எல்லா கோழிகளும் அது மாதிரி சுத்தமான நாட்டுக்குள்ளிகளும் வச்சிருக்கீங்களா?
2: இப்போதைக்கு நான் வந்து வெட்டினரி காலேஜோட ட்ரைனிங் சென்டர் புதுக்கோட்டையில இருக்கு, அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறேன், ஒர்த்த நாட்டுல இருந்து சோர்ஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்ப அவங்க குடுக்கற நாட்டுக்குழிங்க கேட்டகரியில இருக்க அசில், சிறுவிடை இதை நான் வாங்கி வளர்த்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு.
1: அப்ப முதல்ல வளர்த்தது என்ன, சிறுவிடையா பெருவிடையா? அப்ப அந்த மலையில இருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்தது
2: அசில் கிடையாது, சிறுவிடை பெருவிடை கடகநாத்து எல்லாமே அங்க போய் வாங்கிட்டு வந்தாப்ல.
1: இப்ப அந்த கோழிகள்ல ஏதாவது மிச்சம் உங்கள்ட்ட இருக்கா?
2: இல்ல, அது நாளாயிடுச்சு. 2019 முன்னாடி அவன் வளர்த்துட்டு இருந்தது.
1: 2019 நீங்க சொல்றது வந்து இந்த கொரோனா காலகட்டம்.
2: கொரோனாக்கு ஜஸ்ட் முன்னாடி.
1: சரி, கொரோனாக்கு முன்னாடி நீங்க அதை ஆரம்பிச்சீங்க. கொரோனா காலத்துல எப்படி இருந்தது அதுக்கான
2: கொஞ்சம் தடுமாற்றங்கள் வந்து, திடீர்னு கொரோனாக்கு மூடினதுனால உற்பத்தி ஆயிட்டு இருந்தது, என்னால விற்க முடியல, கொண்டு போய் கடைகளுக்கு கொடுக்க முடியல, அந்த தடுமாற்றங்கள் கொரோனா டயத்துல வரதான் செஞ்சது. ஆரம்பிச்சது வந்து முட்டைக்கோழில தான் ஆரம்பிச்சோம்.
1: முட்டைக்காக
2: தான் நாங்க ஆரம்பிச்சது. பிற்காலத்துல அந்த கொரோனா தடுமாற்றத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் விலைவாசியங்களும் ஏறிச்சு, தீவனத்தோட விலை, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையில விலை ஏத்த முடியல. அப்ப நாங்க இது பண்ணதுல கறிக்கோழி போயிடலாம்னு சொல்லிட்டு இப்ப கறிக்கோழியில நாங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: தீவன விலை, இந்த மாதிரியான சந்தை வாய்ப்பு இருக்க சிக்கல்கள்லாம் வந்து உங்களை நீங்க கறிக்கோழிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரதுக்கு காரணமாச்சு. அந்த கறிக்கோழி ஆரம்பிக்கிறது எப்ப, எந்த வருஷம் ஆரம்பிச்சீங்க?
2: இப்போ நாங்கள் ஒரு 3-4 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். 2022 ரேஞ்சிலேருந்து நாங்கள் கறிக்கோழி உற்பத்தியில் இருந்துட்டு இருக்கோம்.
1: சரி, இப்போ அதுக்கப்புறம் என்ன மாறுதல்கள் செஞ்சீங்க? இப்போ முதல்ல முட்டைக்கோழிகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு செஞ்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் கறிக்கோழிக்குன்னு ஏதாவது மாற்றினீங்களா?
2: முட்டைக்கோழிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட அந்த கோழி வந்து முட்டை போட ஆரம்பிக்கிறது 6வது மாசத்துல தான் நம்மளுக்கு முட்டை கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 14 மாசம் மொத்தம் 20 மாசம் நம்ம அந்த கோழிகளை வச்சுக்கணுங்கும்போது அதற்கான பாதுகாப்பு முறைகள் கொஞ்சம் அதிகமாகணும். பாதுகாப்புனா எந்த விதமான உடம்பு சரியெல்லாம் போகக்கூடாது, அதற்கான அமைப்புகளே வேற மாதிரி இருக்கும். கறிக்கோழிங்கும் போது அதிகபட்சமாக 5 இல்லை 6 மாசம் தான் நம்மள்ட்ட இருக்கும். 6வது மாசம் நம்ம அதை வித்துட்டு அடுத்த புது இதுல தான் இருப்போங்கிறதுனால அதற்கான கவனிப்புகளையும் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ரிஸ்க் ஃபேக்டரும் கம்மி. இதுல
1: எந்த வகையில ரிஸ்க் ஃபேக்டர் கம்மின்றீங்க? அதாவது கொஞ்ச நாள் நம்ம கையில இருக்கிறனால ரிஸ்க் ஃபேக்டர் கம்மின்னு நினைக்கிறீங்களா?
2: அப்படி கிடையாது. ஒரு சளி வந்தது, ரத்த கழிச்சல் அது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அதை நம்ம சரி பண்றதுக்காக ஆன்டிபயோட்டிக் ஏதாவது கொடுக்கறோம்னாலும் அது நம்மளோட முட்டை உற்பத்தியை பாதிக்கும். ஒரு வாரம் 10 நாள் அதுல குறைஞ்சா கூட நம்மளோட முட்டை உற்பத்தி குறையும் போது நம்மளுடைய மொத்த லாப கணக்கு மாற ஆரம்பிக்கும்.
1: சரி,
2: அதனால அதுக்கு வந்து நம்ம எக்காரணம் கூட எந்த சின்ன தடுமாட்டம் கூட வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பார்க்கணும். ஒரு மழை பெஞ்சதுன்னா இமீடியா கோழி உள்ளார போயிடுச்சான்னு பார்க்கணும். மழையில நினைச்சதா சளி பிடிக்குதாங்கிற வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய அந்த அளவுக்கு கவனிப்பு அதுக்கு தேவை. கறிக்கோழியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. முட்டை உற்பத்தி இல்லைங்கிறதுனால வெயிட் கெயின்ல தான் வித்தியாசங்கள் இருக்கும். எடை ஒரு வாரம் லேட் ஆகும், அது ஒரு பெரிய நஷ்டமாக நம்மளுக்கு ஆகாது.
1: சரிங்க, கொட்டை எவ்வளவு பெருசு போட்டிருக்கீங்க?
2: இப்ப என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு கோழிக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 1.5 சதுரடி இடம் வேணும். என்னட்ட 1000 கோழிகள் நான் வச்சிருக்கிறேன்னாக்கா 1500 சதுரடி வேணும். என்னட்ட 2000 சதுரடிக்கான ஷெட் என்னட்ட இருக்கிறது.
1: என்ன மாதிரி ஷெட்?

0: ஷெட்டு வந்து நார்மல் என்னிக்கிட்ட அங்கே மரங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான். மழையிலேருந்து அதை காப்பாற்றுவதற்கு ஒரு ஷெட்டு வேணும். அந்த மழையிலேருந்து காப்பாற்றுறதுனா மேலே ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு தான் இப்போதைக்கு நாங்கள் போட்டிருக்க ஷெட்டை பொறுத்த வரைக்கும்.
1: வச்சு போட்டு
0: என்னோடது வந்து 10 அடி ரெகுலர் இது இருக்க மாதிரி தான், ரெகுலர் ஷெட்டு தான். முதல் ஒரு 400-500 கிராம் பறவைகள் பெருசாகிற வரைக்கும் வெளியில விட மாட்டோம். மேய்ச்சலுக்கு 500 கிராம் டச் பண்ற வரைக்கும் காக்கா பிறந்து இதுலேருந்து கோழி கொஞ்சம் காப்பாற்றுறதுக்காக தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதற்கப்புறம் எப்போ மாதிரி நாங்கள் வெளியில மேய விட்டுருவோம். கதவு திறந்தே தான் இருக்கும். அதுக்கு எப்போ வெளில போகணும்னு நினைக்கிதோ அப்போ வெளியில போகும், எப்போ உள்ளார வரணும்னு நினைக்கிதோ அப்போ உள்ளார வந்துக்கும். மற்றபடி அந்த கதை மூடி வைக்கிறதுங்கிற இது கிடையாது.
1: உள்ள கொட்டகையில வந்து மேல உட்கார்ற மாதிரி இந்த ரீப்பர் மாதிரி இது மாதிரிலாம் ஏதாவது ஸ்ட்ரக்சர்
0: அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். அதுங்க மரத்துலையும் ஏறி உட்காந்துக்கும் சுத்தி இருக்கிற மரங்கள்ல. எங்களோட இதை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று வெளியில மேய்ச்சல் இருக்கிறதுனால வெளி வேலி வந்து 8 அடி ஹைட்ல இருக்கும் எங்களோட வேலி.
1: ஏன் நீங்க அதை மேய்ச்சல் இதுலதான் நம்ம வளர்க்கணும்ன்ற பண்ணீங்க? கறிக்கோழி மாதிரி தான் வளர்க்கறதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க.
0: ஆமா,
1: கறிக்கோழி மாதிரி வளர்க்கும் போது மேய்ச்சல் இல்லாம ஒரே கொட்டகுக்குள்ள இருந்ததுன்னா வெயிட் கெயின் ஈஸியா இருக்கும்ல. மேய்ச்சலுக்கு போச்சுன்னா வெளில போகும் அலையும், வெயிட் கெயின் எதிர்பார்க்கற மாதிரி இருக்காது இல்ல.
0: கோழி கோழியா வளரணும், அதுல இருந்து நம்ம சம்பாதிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு அது வெயிட் ஏத்தி மாத்த கூடாதுங்கிறதுனாலதான்
1: நேச்சுரலா நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும்.
0: நாட்டுக்கோழியா தான் இருக்கணும். அந்த இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல வந்து பிரீமியம் ரேட்ல தான் எங்களோட கோழி வித்துட்டு இருக்கிறது.
1: பிரீமியம் ரேட்னா எவ்வளவு ஒண்ணு விக்கிறீங்க நீங்க?
0: இப்ப என்னோடது நான் சொல்லும்போது ஒயிட் லகான் இந்த கோழி வந்து 150-160 ரூபா ஒரு கிலோக்கு வித்துட்டு இருந்தாங்கன்னா என்னோடது வந்து 400-550 ரூபா வரைக்கும் விக்கிறாங்க கடைக்காரங்க. சோ அந்த 300 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அளவுக்கு
1: எல்லா நாட்டுக்கோழி எல்லாமே 400-500 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தானே விக்கிறாங்க.
0: இல்ல, பண்ண கோழிங்கும் போது அவங்க மூக்க வெட்டுறது ஒன்னு ஒண்ணு குத்திக்க கூடாதுங்கிறதுக்கு மூக்க வெட்டினாங்கன்னா அதனுடைய இயல்பை நீங்க மாத்திரீங்கிறத.
1: மூக்க வெட்டலன்னா அதுங்க சண்டை போட்டுக்குமே என்ன பண்ணுவீங்க? அதுவும் அசில் மாதிரி வளர்க்குறீங்கன்றீங்க.
0: அதுக்காக தான் மேய்ச்சல் விடுறோம். தன்னுடைய நேச்சர் அது வந்து கொத்திட்டு இருக்கணும். கீழே எதையும் கொத்த முடியாதுன்னா அடுத்த கோழியை கொத்த போகுது. அதற்கான டைவர்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா அதனால தான் நாங்கள் வந்து 1000 கோழி தான் ஒரு ஏக்கருக்கு இருக்கணும். ஒரு கோழி கிட்டத்தட்ட 40 சதுரடி இடம் கொடுக்குறேன். 40 சதுரடி இடம் கொடுக்கும்போது அதற்கு தேவையான கொத்துறதுக்கான அமைப்பு அது கிடைக்குது.
1: நகரத்துலேருந்து வெளியில இருக்கா இப்போ நீங்கள் வச்சிருக்கிற இந்த ஷெட்?
0: இப்போதைக்கு நான் வச்சிருக்கேன் வந்து டவுன் லிமிட்டுக்குள்ள தான் இருக்கிறது.
1: அந்த 1 ஏக்கர் மேய்ச்சல் நிலமும் அங்கே தான் இருக்கு?
0: அங்கே தான் இருக்கிறது.
1: 1 ஏக்கர் மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறதுல 8 அடி ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னீங்க. அதுல ஏதாவது மரம் அது மாதிரி ஏதாவது இருக்கா? இப்படி
0: மரம் உண்டு. நாங்க இப்ப இருக்கிற இதுல வந்து தென்னை மரம், பனைமரம், வேப்ப மரம், முருங்கை அவுத்தி இப்பதான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த இதுல
1: இருந்த மரங்களும்
0: இருந்த மரங்களும் நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். மேற்கொண்டு இப்போதைக்கு வளர்த்துட்டு இருக்கிறது இப்பதான் சைட்ல வளர்த்துட்டு இருக்கிறோம்.
1: முருங்கை மட்டும் வச்சிருக்கீங்களா?
0: முருங்கை எல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான். எந்த மரம் இருந்தாலும் நிழலுக்காக தான் மரமே தவிர அதனுடைய இலைகளுக்குன்னு நம்ம கான்சென்ட் பண்ணி பண்ண வேண்டியது இல்ல. இப்போதைக்கு நாங்க பண்றது நிழலுக்காக. சோ நாங்க எக்கானு கூட கோழி அடைக்காதனால அது அதனுடைய அமைப்புல அதற்கு எங்க தேவைப்படுதோ அங்க போகும் வரும் எல்லாமே பண்ணிருக்கோம்.
1: மேய்ச்சல் இடம் வச்சிருக்கீங்கன்னா அதுல அதுக்கு தேவையான தீனிகளுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா?
0: தீவனத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து கம்பெனி ஃபீல்ட்ல தான் போறேன். நான் வெறும் 1000 வச்சிருக்கனால நானா உற்பத்தி பண்ண வேண்டிய அளவுக்கு கிடையாது. கம்பெனி தீவனத்துல போயிட்டோம்னா அந்த பேலன்ஸ்ட் டயட் அதுக்கு கிடைச்சிரும். சோ ஒரு 10-15% மட்டும்தான் நாங்க மற்ற தீவனங்கள். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் கம்பு முளைக்கட்டி போடுவேன் அதுக்கு ஒரு கிரீனரி கிடைக்கிறதுக்காக. இதெல்லாம் வந்து நம்மளா செஞ்சுக்கிறதா 10-15% தான் அது அதிகபட்சம் மாற்றலாம். அப்படி இந்த பேலன்ஸ் டயட் கிடைக்கலன்னா அதற்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கலங்கிற ஒரு பார்வை வந்துடும். சோ அதுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுனால இப்போதை கம்பெனி
1: வந்து வளர்ப்பு முறையை பொறுத்த வரைக்கும் அது வந்து நேச்சுரலா நாட்டுக்கோழி மாதிரி இருக்கணும்னு அதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. தீவனத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணை முறையில கோழி எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றீங்க இல்லையா?
0: அதுக்கான தீவனம் நம்ம கொடுத்துதான் ஆகணும். அதாவது அதற்கு தேவையான புழுக்களும் மற்ற பூச்சி இது எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அது கொத்தி இது பண்ணும். பட் நம்ம
1: ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த மேய்ச்சல் நில மாதிரி
0: முடியாது. அமைப்பு வேற மாதிரி கண்டினியூஸா ஈரம் இருக்கணும் அங்க.
1: இல்ல அதான் நான் தப்பா சொல்லல, நான்
0: அது அமைப்பு இல்லாததன் காரணமாக நான் வந்து தீவனத்துல அதுக்கு பேலன்ஸ் டயட்டுக்காக சொல்லி பண்றது.
1: சரி, ஓகே. இப்ப இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் நீங்க கவனம் எடுத்துக்கிறீங்க? நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க எத்தனை நாள் கோழி குஞ்சுகளா வாங்கிட்டு வருவீங்க?
0: ஒரு நாள் கோழி குஞ்சு வாங்குவேன்.
1: எங்கிருந்து வாங்கிக்கிறீங்க?
0: எனக்கு வந்து 500 இருக்கும்.
1: 500 குஞ்சுகளும் ஒரே இடத்துல கிடைக்குதாங்க?
0: இந்த வாரம் 200, அடுத்த வாரம் 200ங்கிற மாதிரி இது பண்ணி தான் கிடைக்கும்.
1: அது பரவாயில்ல இருக்கு, அந்த மாதிரி பண்ணிக்கிறது ஒன்றும்
0: பரவாயில்ல. அதில் ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது நம்மளுக்கு. ஏன்னா ஒரு மாசத்துக்கு 500 கோழி குஞ்சுங்கிற கணக்கில் நம்ம போறப்ப ஒரு வாரம் கேப் வந்து பெரிய விஷயம் கிடையாது.
1: சரி, ஒரு நாள் குஞ்சா வாங்கும்போது அது முதல்ல ஒரு 10-15 நாளைக்கு நீங்க ப்ரூடிங் பண்ண வேண்டிய வேலை வரும்.
0: ஆமா,
1: கோழி குஞ்சுகளுக்கான தீவனம் தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும்.
0: ஆமா,
1: அதுக்கெல்லாம் என்னென்ன வேலையெல்லாம் செய்றீங்க, எப்படி பராமரிக்கிறீங்க? நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பூசி இதெல்லாம் போடுறீங்க?
0: தடுப்பூசி வந்து 3 சொட்டு மருந்து உண்டு.
1: எப்ப அதை சொல்லிருங்க. இப்ப
0: ஒரு வாரத்துல

0: இப்போ ஏழாவது நாள் ஒண்ணு, பதினாலாவது நாள், அடுத்தது 28வது நாள். இது மூணும் கண்ணுல சொட்டு மருந்து போட்டுறது. 54 டு 58 நாள்ல ஆர்டுபின்ட்டு, அடுத்து ஒரு இன்ஜெக்ஷன். எனக்கு 2 மாசத்துல இது முடிஞ்சு போயிடுது. அடுத்த 2 மாசத்துல நான் விற்பனைக்கு ஆரம்பிச்சிடறதுனால அதுக்கு அடுத்து தேவை ஏற்படுறது இல்ல.
1: அதிகபட்சம் 4வது மாசம் விற்பனைக்கு போயிடும்.
0: 4வது மாசத்துல 1 கிலோ இல்ல 1 கிலோ 100 கிராம் இருக்கும். நான் விக்கிறது 1 300 to 1 400 விற்பேன். 1 500க்கு முன்னாடி நான் வித்துருவேன்.
1: ஏன், என்ன காரணம் அது?
0: 1 500 மேல போச்சுன்னா மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸ் வருது. இதை வாங்குறதுக்கு நான் ஆட்டுக்கறி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு மாற்றங்கள் இருக்காது. ஒன்றரை கிலோ ஆகும்போது கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் அவங்க 600-700 வரும்போது எனக்கு இது மார்க்கெட் குறையுது. இது எங்க ஏரியால, இதே மேங்களூர் அந்த பக்கம் போனீங்கன்னா 2.5 கிலோக்கு மேல இருந்தா தான் வாங்குறாங்க. இங்க இருக்கிறது வந்து ஒரு குடும்பங்கிறது ஒரு 3 இல்ல 4 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு இதுக்கு மேல தேவையும் கிடையாது. பட் மேங்களூர் மாதிரி ஏரியால பாத்தீங்கன்னா
1: அவங்க 2-2.5 கிலோ
0: கிடையாது. பட் நான் போய் பேசும்போது தர்மபுரி பக்கத்துல அவங்களுக்கு அந்த வெயிட் கூட இருந்தால் தேவை இருக்கு.
1: ஒரு லெவலுக்கு மேல நம்ம வச்சு அது தீவனம் போட்டுட்டு இருந்தாலும் அதுல நிறைய சிக்கல் இருக்குல்ல. 2.5 கிலோ வரணும்னா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.
0: அது வரைக்கும் பணம் இருக்குல்ல. 1 கிலோ 100 கிராம் வந்து என்னுடைய உற்பத்தி செலவு. அதற்கு மேல எவ்வளவு கிராம் வருதோ அதுதான் எனக்கு லாபம். எனக்கு வந்து 1.100 வரத்துக்கு தான் லைட் ஆகுமே தவிர அதற்கப்புறம் உள்ளது வந்து எனக்கு லாபங்கும் போது எனக்கு தீவனம் போடுறதுல தப்பு கிடையாது. பட் என்னுடைய அமைப்பு நான் இருக்கிற ஊர்ல என்னால விற்க முடியல. அதன் காரணமாக நான் 1.5 கிலோ நிறுத்திக்கிறேன். 1.5 கிலோக்கு மேல போனா எனக்கு லாபம் தான்.
1: சரி, இப்ப நீங்க அந்த ப்ரூடிங் போறதுக்கு என்னென்ன விஷயம் செய்யறீங்க அதை கொஞ்சம் சொல்லிருங்க.
0: 60 வாட்ஸ் பல்பு போட்டோம்னா 60 கோழி குஞ்சுங்கிற கணக்குல நான் வச்சுக்கிறது. இப்ப 500 கோழி குஞ்சு எடுக்கிறேன்னாக்க ஒரு 8-60 வாட்ஸ் பல்பு நான் எரிய விட்டுறது. மொத ஒரு வாரத்துக்கு கண்டினியூஸா எரியும். ஒரு வாரத்திற்கு பிறகு நைட் எரியும், பகல்ல கொஞ்சம் குறைச்சிருவோம். 2வது வாரம் 15 நாள் முடிஞ்சிருச்சுன்னா லைட் கிடையாது. சுத்தமா லைட்ல இருந்து அதை வெளியில கொண்டு வந்துடுறோம். 400-500 கிராம் வரைக்கும் அடைப்பட்ட இடத்துக்குள்ள அதை வச்சிருப்போம். 500 கிராமுக்கு மேல மண்ல இறக்கி விட்டுருவோம்.
1: வரைக்கும் உங்களோட பராமரிப்புல இருக்கும்
0: ஒரு பாதுகாப்பான ஏரியால.
1: சரி,
0: பாதுகாப்பான ஏரியால, வெளியில மேய்ச்சலுக்கு கிடையாது.
1: சரிங்க. இந்த மாதிரியான ஒருத்தங்க கறிக்கோழி மாதிரி வளர்க்கணும், நாட்டுக்கோழிகள் எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யறது சரியாதான் இருக்கும்? ஏன்னா இப்ப நீங்க இந்த தொழிலுக்கு புதுசா தான் வந்தீங்க 2019ல். அப்போ நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள்லாம் என்னென்ன?
0: எடுத்தோன்னா அகலக்கால் வைக்க கூடாது. மெயினா கோழியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் வேணும். இப்ப என்னை விட என் பையன் வந்து இந்த கோழி நாளைக்கு அதுக்கு உடம்பு சரியில்லாம போகும், டல் அடிச்சிருக்குங்கிற அவனுடைய பார்வை என்னை விட அவனுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா அதுலயே ஒன்றி போய் முன்னாடில இருந்து வளர்த்துட்டு இருக்கிறதுனால. சோ ஒரு கோழி டல் அடிச்சிருந்தா இதுக்கு என்ன செய்யணுங்கிற பார்வைகளை பாக்குற அளவுக்கு நம்மளுக்கு அனுபவம் வேணும். அந்த அனுபவத்தை பேப்பர்ல படிச்சோ ஏதோ பண்ண முடியாது. நேரடி அனுபவத்துல மட்டும்தான் இது பண்ண முடியும். சோ 3-6 மாசம் வித்தியாசமான கோழிகளை வளர்த்து பார்த்து அதற்கு பிறகு நம்ம எந்த தொழிலா இருந்தாலும் தொழில் ரீதியா அதிகமான நம்பருக்கு போகலாம். எடுத்தோன்னே அதிக நம்பருக்கு போயிடும். இதுல இன்னொன்னு வந்து இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் இந்த மாதிரி தான் அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தாலே வியாதிகள் வராது. என்னுடைய அனுபவத்துல உள்ள விஷயம்
1: தண்ணியில கலந்து கொடுக்கறது.
0: ஆமா, அரைச்சி தண்ணியில கலந்து கொடுத்துட்டீங்கன்னா போதும், ரொம்ப பெரிய வியாதிகள் வர்றது கிடையாது. இதுல எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிறதுனால.
1: சரிங்க சார். இப்போ உங்களோட அனுபவத்தை யாராவது கேட்டாங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட பந்துப்பீங்களா?
0: தாராளமா வந்து
1: உங்க போன் நம்பர் சொல்லுங்க சார்.
0: 944314102.
1: இன்னொரு முறை
0: 94431410-92.
1: உங்க அனுபவத்தை எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி.
2: இறைச்சிக்காகவே கோழி வளர்த்தாலும் அதை திறந்த வெளியில இயற்கையான முறையில அதுக்கு தேவையான தீவனங்களை கொடுக்கும் போது தீவன செலவும் குறையும், இறைச்சியோட தரமும் சுவையும் அதிகமாவே இருக்கும் அப்படின்னு தன்னோட கோழி வளர்ப்பு அனுபவங்களை இதுவரை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஆர் மோகன் அவர்கள்.
3: பல கோழி.
2: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
4: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியாக அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக இறுதி வரை தாய்நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக சிம்மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் நியோகி ஜெகநாத ஐயர்.
5: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
6: ஓ மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண் முன்னே

0: விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் இன்று மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்தியலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர்.
1: அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: ஆங்கிலேயர்களின் பல வருட அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக நமது முன்னோர்கள் மற்றும் பல வீரர்களின் தியாகத்தால் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் கிடைத்தது. அகிம்சை வழியிலும் ஆயுதம் தாங்கியும் போராடிய எண்ணற்ற தியாகிகளின் இரத்தத்தால் எழுதப்பட்டதே நமது சுதந்திரம்.

தேசிய கொடி உயர்ந்து பறக்க, தேசிய கீதம் எங்கும் ஒலிக்க, வந்தே மாதரம் என பாடுவோம் இந்த சுதந்திர நன்னாளில்.

0: சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்நன்னாளில் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியாக பல்சுவை நிகழ்ச்சியை வழங்க வருகின்றனர் திருச்சி புத்தூர் பிஷப் ஹீபர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள்.
1: அறிவொளி ஏற்றும் ஆலயமாய், அன்பினை விதைக்கும் தாயகமாய், ஒழுக்கம் ஓங்கும் உயர் கல்வியின் நிகழ்வை உலகம் போற்றும் புகழ் மிகு அணிகலனாய், இத்தகைய பெருமைகள் பேசும் எங்கள் புத்தூர் பிஷபிபர் மேல்நிலை பள்ளியின் நிகழ்வை ஆகாஷ்வாணியின் அலைவரிசைகளில் இணைந்து இசைந்து கேட்க வாருங்கள். முதலாவதாக மூவர்ண கொடி வானில் பறக்க, முன்னோர் தியாகம் மனதில் பிறக்க, சுதந்திர தினத்தின் செம்மை கூறும் சுடரொளி நாளில் பேச வருகிறார் எம் பள்ளி மாணவன் சந்தோஷ்.
2: அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் நமக்கு கிடைத்த பரிசல்ல, தியாகிகளின் இரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு. தங்கள் உயிரை தந்து நாட்டிற்கு உயிர் கொடுத்தவர்கள்தான் சுதந்திர போராட்ட தியாகிகள். நாட்டிற்காக உயிரை அர்ப்பணித்தவர்களை மறக்கும் நாடு தனது வரலாற்றையே மறக்கிறது. இன்று நம் இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்திய நாடு சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் ஆங்கிலேயர்களிடம் அடிமையாய் இருந்தது. அப்பொழுது இந்தியர்கள் தங்கள் நாட்டை தாங்களே ஆளும் உரிமையை இழந்தனர். நாட்டின் வளங்கள் வெளிநாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதிக வரிகள் விதிக்கப்பட்டதால் மக்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டனர். கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இன்றி அனைத்து உரிமைகளும் பறிபோன நிலையில் இந்திய மக்கள் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்தியர்களின் நலனை விட ஆங்கிலேய அரசின் நலனுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இந்திய விடுதலை போராட்டம் ஒரே நாளில் தொடங்கவில்லை. பல ஆண்டுகளாக மக்களின் எதிர்ப்பும் விழிப்புணர்வும் வளர்ந்ததன் விளைவாக அது ஒரு தேசிய இயக்கமாக உருவெடுத்தது. 1857 ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் கழகம் இந்திய விடுதலை போராட்டத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. இதுவே ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றிணைந்து நடத்திய முதல் மிகப்பெரிய போராட்டமாகும். இந்தியர்களுக்கு தங்கள் நாட்டை தாங்களே ஆளும் உரிமை மறுக்கப்பட்டது. நாட்டின் செல்வமும் வளங்களும் சுரண்டப்பட்டது. சமூகம் மற்றும் அரசியல் உரிமைகள் பறிக்கப்பட்டது. இந்த அநீதிகளுக்கு எதிராக மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வு எழுந்து நம் நாட்டை நாமே ஆள வேண்டும் என்ற சுய ஆட்சி எண்ணம் வலுப்பெற்றது. 1947 ஆண்டு ஆகஸ்ட்

0: இணைந்தன்று. எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தாலும் துணிச்சலாலும் ஒற்றுமையாலும் நமது நாடு ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. மகாத்மா காந்தி, கொடிகாத்த குமரன், மகாகவி பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், வ.உ. சிதம்பரனார் போன்ற எண்ணற்ற தலைவர்களின் தியாகத்தை நாம் என்றும் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும். சுதந்திரம் என்பது வெறும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, அது பொறுப்புடனும் ஒழுக்கத்துடனும் வாழ வேண்டிய ஒரு கடமையாகும். ஒரு நல்ல குடிமகனாக சட்டத்தை மதித்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து நாட்டின் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் காக்க நாம் உறுதியேற்க வேண்டும். ஒரு நாட்டின் உண்மையான சுதந்திரம் அதன் மக்களின் கல்வி, ஒற்றுமை, நேர்மை, சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் நாட்டுப்பற்று ஆகியவற்றில் வெளிப்படுகிறது. ஆகவே மாணவர்களாகிய நமக்கு நம் நாட்டை மிக சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் பொறுப்பு நமக்கு உள்ளது. இன்று நாம் நல்ல மாணவர்களாக இருந்தால் நாளை நல்ல குடிமகனாகவும் நேர்மையான தலைவர்களாகவும் திறமையான விஞ்ஞானிகளாகவும் மருத்துவர்களாகவும் ஆசிரியர்களாகவும் நாட்டை உயர்த்தும் மனிதர்களாகவும் வளர முடியும். மகாகவி பாரதியார் கூறியது போல், எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம், எல்லோரும் இந்திய மக்கள் என்னும் இந்த உணர்வோடு வாழ்வதே உண்மையான தேசப்பற்று. இந்த சுதந்திர தினத்தில் நாம் நாட்டின் வளர்ச்சிக்காக உழைப்போம். நம் கடமைகளை உணர்ந்து செயல்படுவோம். இந்தியாவை உலகின் சிறந்த நாடாக மாற்ற உறுதியேற்போம். வாழ்க இந்தியா, வளர்க பாரதம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.
1: பாரத தாயின் புகழ் உயர, பசுமை நிறைந்த பூமி மலர, ஒற்றுமை நேர்மை நற்பண்போடு ஒவ்வொரு நாளும் நாட்டை உயர்த்துவோம் என்று பாடலாக பாட வருகிறார் என் பள்ளி மாணவர் ரோஹித்.
2: வாழ்க பாரதம், வந்தே மாதரம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம். வந்தே மாதரம், வாழ்க பாரதம். உதிரம் பல சிந்தி, உயிர்கள் பல தந்து, அகிம்சை வழியிலே அடைந்த சுதந்திரம். பாடுகள் பலப்பட்டு, போர்கள் பல இட்டு, இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம். நீ சுவாசிக்கவே, நேசிக்கவே உனக்கொரு நாடு. நீ வாசிக்கவே, யோசிக்கவே விடுதலை கொண்டாடு. தேசம் மீது நேசம் கொண்டு எழுந்து வா, மொழி கடந்து இனம் கடந்து ஓடி வா. தேசம் மீது நேசம் கொண்டு எழுந்து வா, மொழி கடந்து இனம் கடந்து ஓடி வா. வாழ்க பாரதம், வந்தே மாதரம். வாழ்க

மாதரம், வாழ்க பாரதம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வாழ்க பாரதம். உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிம்சை வழியிலே அடைந்த சுதந்திரம், பாடுகள் பல பட்டு போர்கள் பல இட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம். நீ சுவாசிக்கவே, நேசிக்கவே,

வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வந்தே மாதரம் வாழ்க பாரதம்.

0: சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: வானன்பா, கிட்ட வந்து பாரு.
0: அட, இங்க என்ன நடக்கிறது? முக்கியமானவர்கள் எல்லாம் ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்திருக்கிறார்களே.
1: சத்தமாக பேசாதே. இவர்கள் அனைவரும் சாதாரண மனிதர்கள் அல்ல, நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிரையும் தியாகம் செய்த மாமனிதர்கள்.
0: அகிம்சை ஆயுதமாக கொண்டவர்களும் வீரத்தை ஆயுதமாக கொண்டவர்களும் தங்கள் எழுத்தாலும் பேச்சாலும் மக்களை விழிப்புணர்வு ஊட்டியவர்களும் ஒரே வட்டமேசையில் அமர்ந்து தங்கள் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: மகாத்மா காந்தி, பாரதியார், வ.உ. சிதம்பரனார், வீரபாண்டிய கட்டபொம்மன், திருப்பூர் குமரன், வேலுநாச்சியார் ஒன்றாக இருக்கிறார்களே.
0: இவர்களின் கருத்துக்கள் வேறுபட்டாலும் குறிக்கோள் வென்றே என்னவென்றால் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் சுதந்திர இந்தியா. அவர்களின் எண்ணங்களும் கனவுகளும் இந்தியாவை பற்றிய பார்வையும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள், வா கவனிப்போம்.
2: ஹே பாபுஜி, நீங்களா? என்ன பாபுஜி, எப்ப பார்த்தாலும் அதே மூங்கில் தடி, அதே வட்ட கண்ணாடி, முகம் முழுக்க மாறாத அந்த அமைதியான சிரிப்போட நிக்கிறீங்களே, எப்படி பாபுஜி உங்களால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? உங்களை பார்த்தாலேயே எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகத்தில் வருது, அன்னைக்கு நீங்கள் மட்டும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இருக்கிற இந்த டிஜிட்டல் காலத்தில் இருந்தால் இந்த உலகத்திலேயே அதிகமான ஃபாலோவர்ஸை வச்சுருக்க ஒரே மாஸ் லீடர் நீங்கள் தான். ஏன்னா எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல், ஆடம்பரமும் இல்லாமல் கோடிக்கணக்கான மக்களை உங்களோட ஒரே வார்த்தையால் ஒன்று திரட்டினீங்க பார்த்தீங்களா, அதுதான் நிஜமான மேஜிக். நோ வைலன்ஸ், ஒன்லி அகிம்சைன்னு சொல்லி பெரிய பெரிய துப்பாக்கி வச்சுருந்த பிரிட்டிஷ்காரங்களையே வெறும் கையால் அன்பாக டாட்டாக்கு அமுச்சு வச்சிங்க பார்த்தீங்களா, அதான் பாபுஜி நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய விஷயம். ஆயுதம் ஏந்தாமல் புரட்சியை உலகிற்கு ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நிரூபித்த அந்த விதம் இருக்கே, அதை உலக வரலாற்றிலேயே எழுதி வைக்கணும். லண்டன் வழக்கறிஞராக படித்து கோட் சூட் போட்டு கெத்தாக சுற்றின ஆள் நீங்கள், அப்புறம் எப்படி பாபுஜி ஒற்ற ஆடையோட எளிய மக்களை ஒருவராக சுற்றுற அளவுக்கு இவ்வளோ சிம்பிளாக மாறி போனீங்க? மதுரையில் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பார்த்து அவங்க பட்ட கஷ்டத்தை உணர்ந்து உங்கள் ஆடையை குறைச்சிங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிது உங்கள் தியாகம். என் வாழ்க்கையே என் செய்துன்னு நீங்கள் சொன்ன அந்த மாசான கெத்தான பஞ்சு டைலாக் தான் சூப்பர் பாபுஜி. வார்த்தையில் சொல்கிறத விட வாழ்ந்து காட்டுறது தான் மாசுன்னு புரிய வச்சிங்க. உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதுதான். உங்களுக்காகவே நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அதை கேளுங்க பாபுஜி. எளிமையின் வடிவம் நீரே, எங்கள் இதயத்தின் ஒளிவிளக்கு நீரே, அன்பால் அகிலத்தை வென்ற அந்த அகிம்சையின் தூதவன் நீரே. இன்னைக்கு உலகமே அமைதிக்காக அலையிறப்ப நீங்கள் அன்னைக்கு காட்டிய அகிம்சை வழிதான் கெத்தான தீமையற்ற உன்னத வழியாக இருக்குது பாபுஜி. நீங்கள் அன்னைக்கு ஏற்றி வச்ச அந்த சுதந்திர தீபம் இன்னைக்கு எங்கள் நெஞ்சுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் தியாகத்துக்கும் தீமைக்கும் ஒரு பெரிய சல்யூட்.

வணக்கம் பாரதியா. என்னையா அதே கம்பீரமான நட, அதே நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, உங்களை பார்த்ததில் எனக்கு வார்த்தைகளே வரலையா? ஐயா, உண்மையை சொல்லுங்கள். அன்னைக்கு எல்லாரும் பிரிட்டிஷ்காரனுக்கு பயந்து ஒழுந்துக்கிட்டு இருந்தப்ப, நீங்கள் மட்டும் எட்டயபுரத்துலேருந்து கிளம்பி வந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லைன்னு கெத்தா பாட்டு பண்ணீங்களே, உங்களுக்கு பயமே கிடையாதாயா? இன்னைக்கு பசங்கள்லாம் சின்ன பிரச்சனை வந்துட்டாலே ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சிரா மச்சான்னு கவலைப்படுறாங்க. ஆனால் வறுமை வாட்டிய போதும், எட்டயபுர சமஸ்தானத்தை விட்டு நீங்கள் வெளியேறிய போதும், சிறு தண்டனைக்கு கூட பயப்படாமல் தமிழ்நாட்டையே உங்கள் பாட்டால் தட்டி எழுப்புனீங்களே, நீங்கள் தான் தமிழுக்கே கிடைச்ச ரியல் ராக் ஸ்டார். பாதியா, உங்களை பார்த்து பேசும்போது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கவிதை ரத்த கொதிப்போடு பொங்கி வருது ஐயா. அதை நான் உங்கள் முன்னாடியே படித்து காட்டணும். வார்த்தையில் நெருப்பை வளர்த்தவன், பாட்டிலேயே விடுதலை தீயை மூட்டியவன், தலைப்பாகை கட்டிய தமிழ் சிங்கமே, உன் பேனாமுனை பட்ட இடங்களெல்லாம் பேதங்கள் பொசுங்கி போயின. சாதி இரண்டு ஒளிய வேறில்லை என்றாய், பெண் விடுதலைக்கு முழக்கமிட்டாய். வறுமை உன்னை வாட்டிய போதும் நீ வார்த்தைகளை விற்கவில்லை, இறக்கும் வரை வீரம் குறைந்ததில்லை, நீ இறந்த பின்னரும் உன் தமிழ் குறைந்ததில்லை. யுகங்கள் கடந்தும் வாழும் என் புதுமை பயந்தமிழே கவியே. ஐயா, பாண்டிச்சேரியில் தலைமறைவாக இருந்த போதும் சுதேசமித்திரன் இந்திய பத்திரிகைகள் மூலமாக சுதந்திரத்தை மூட்டினீங்களே, அந்த தியாகத்துக்கு ஈடுனே கிடையாதையா? அன்னைக்கு நீங்கள் விதைச்ச அந்த தைரியமும் புதுமை பெண்களுக்கான சிந்தனையும் தான் இன்னைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு சுதந்திரமாக வாழ்கிறதுக்கே காரணம். காக்கைக்கும் குருவிக்கும் தன் உணவை பகிர்ந்து கொடுத்த உங்களோட அந்த பெருந்தன்மையே இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு ரொம்ப தேவையா. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழின்னு நீங்கள் பாடின மாதிரியே இந்த உலகம் உள்ள வரைக்கும் உங்கள் பேரும் உங்கள் பாட்டும் வாழுமையா. உங்கள் வீரத்திற்கும் தமிழுக்கும் எங்களோட கோடி வணக்கங்கள் ஐயா. வாழ்க தமிழ், வந்தே மாதரம், நன்றி, வணக்கம்.

இதோ பாஞ்சாலங்குறிச்சியின் சிங்கம் வருகிறார். என்ன கட்டபொம்மன் அண்ணன், நல்லா இருக்கீங்களா? என்ன நட, என்ன கம்பீரம், என்ன முறுக்கு மீச? அப்பப்பா, உங்களை பாக்குறதுக்கு என்னோட ரெண்டு கண்ணு போதல அண்ணன். அன்னைக்கு வெள்ளையன் உங்ககிட்ட வரி கேட்டப்போ நீ ஏற்பிடித்தாயா, களை வெட்டினாயா, அல்லது கஞ்சி கலம் சும்மா

0: வந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் இம்குல பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து பணி புரிந்தாயா? நீ எனக்கு மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, வானம் பொழியுது, பூமி விளையுது, உனக்கு ஏண்டா கொடுக்கணும் கிஸ்தின்னு மீசையை முறுக்கிட்டு கெத்தா ஒரு கேள்வி கேட்டீங்களே. அடடா, இன்னைக்கு அந்த டைலாக கேட்டா நமக்கு ரத்தம் சூடேறுது அண்ணே. உங்களோட சிறப்பு பெயர்களா? பாஞ்சாலங்குறிச்சியின் சிங்கம் நீங்க, ஆங்கிலேயர் அலற விட்ட வீரத்தின் அடையாளம் நீங்க, தன்மானத்தோட வாழணும் கத்து கொடுத்த தன்மான கால நீங்க. நாட்டை விட்டு போக மாட்டேன், யாருக்கு தலை வணங்க மாட்டேன், தூக்கு கயிற்ற கூட புன்னகையோட ஏத்துக்கிட்டீங்களே. உங்க தைரியத்துக்கு முன்னாடி அந்த பிரிட்டிஷ்காரனே நடுங்கி போயிட்டானே. நீங்க காட்டிய அந்த வீரமும் கெத்தும் தான் இன்னைக்கு ஒவ்வொரு தமிழனோட நரம்புலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. வீர வணக்கம். வீரத்தின் விளைநிலம் பாரதத்தின் பெரும்பலம். பாளையக்கார மன்னன் அவன், பாஞ்சால சிங்கம் அவன். ஜாக்சன் துரை எதிர்த்த பார்வை அச்சமறியா கம்பீர தோகை. தன்மானம் காத்து தூக்கு கயிற்றை முத்தமிட்டு ஏற்றவன் இன்று நம் நினைவிலேயே வாழ்கின்ற கொற்றவன். பார்த்தீங்களா நண்பர்களே, வரி கொடுக்க மாட்டேன்னு முதன் முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்து சவால் விட்ட அந்த வீரம்தான் நம்ம கட்டபொம்மன். அவரோட வீரத்தை மனசுல வச்சுக்கிட்டு நாமளும் நம்ம நாட்டுக்காக உண்மையா உழைப்போம். வீரம் போற்றுவோம், தாய் மண்ணை காப்போம்.
1: வணக்கம் அக்கா. அதோ நம்ம அம்மா வேலுநாச்சாரே வந்துட்டாங்களே. ஹாய் வேலுநாச்சாரம்மா, நல்லாக்கீங்களா? இன்னைக்கு பொண்ணுங்க ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே ஐயோ அம்மாடின்னு மேஜை மேலே ஏறி நிற்கிறாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே ஆங்கிலேயரோட பட ஃபேக்ட்ரியவே பார்த்து அலற வச்சவங்க நீங்கள். ராணினா சும்மா கிரீடத்தை போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்கன்னு யாராச்சும் நினச்சா அவங்க மூஞ்சியில் கரிய பூசுகிற மாதிரி ஃப்ரெஞ்ச், ஆங்கிலம், உருதுன்னு பல மொழிகளில் வெளுத்து வாங்கினீங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்க எனக்கு தாய்மொழியே ஒழுங்காக வரலடா மச்சான்னு புலம்புறாங்க. ஆனால் நீங்கள் அந்த காலத்திலேயே திப்பு சுல்தான் கிட்ட நேரடியாக உறுதியில் பேசி படையை நீங்கள் அனுப்புறீங்களா இல்லை நான் வரவான்னு டீல் பேசி பண்ணுங்க. வாட் அ ஸ்மார்ட் ஒர்க் அம்மா அது. அப்புறம் அந்த பிரிட்டிஷ்காரங்க உங்களை சாதாரண பொண்ணுன்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டாங்க போல. சிலம்பம், வளரி, குதிரை ஏற்றம்னு நீங்கள் சொலட்டி சொலட்டி அடித்த அடியில் வெள்ளையனுக்கே ஹோம்சிக் வந்து ஊருக்கு ஓடுற நிலமை ஆயிடுச்சு. அதுவும் உங்களோட பெண்கள் படம், உடையாள் படம், வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு பெண் தலைமையில் லேடிஸ் டீம் இறக்கி ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்கி தூள் தூள் ஆக்குனீங்க பாருங்க. வேற லெவல் ஸ்மார்ட் ஒர்க் அம்மா அது. 1787 சிப்பாய்க்களம் தான் முதல் போராட்டமா? அட போங்கப்பாங்கட்டு. அதுக்கு 77 வருஷத்துக்கு முன்னாடியே மேட் இன் தமிழ்நாடு ஸ்டைலில் சிவகங்கையில் சுதந்திர கொடி பறக்க விட்ட கெத்து நம்ம வேலுநாச்சியர் அம்மா தான். உங்களை பார்த்தா எனக்கு தோன்றும்

0: வாட் அ ஸ்மார்ட் ஒர்க் அம்மா அது. அப்புறம் அந்த பிரிட்டிஷ்காரங்க உங்களை சாதாரண பொண்ணுன்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டாங்க போல. சிலம்பம் வளரி குதிரையேற்றம்னு நீங்கள் சொல்லட்டு சொல்லட்டி அடித்த அடியில் வெள்ளையனுக்கே ஹோம்சிக் வந்து ஊருக்கு ஓடுற நிலைமை ஆயிடுச்சு. அதுவும் உங்களோட பெண்கள் படம், உடையாள் படம், வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு பெண் தலைமையில் லேடிஸ் டீம் இறக்கி ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்கி தூள் தூள் ஆக்குனீங்க பாருங்கள். வேற லெவல் ஸ்மார்ட் ஒர்க் அம்மா அது. 1787 சிப்பாய்க்களம் தான் முதல் போராட்டமா, அட போங்கப்பாங்கிட்டு. அதுக்கு 77 வருஷத்துக்கு முன்னாடியே மேட் இன் தமிழ்நாடு ஸ்டைலில் சிவகங்கையில் சுதந்திர கொடி பறக்க விட்ட கெத்து நம்ம வேலுநாச்சியார் அம்மா தான். உங்களை பார்த்தா எனக்கு தோன்றும் கவிதை அம்மா அது. வீரத்தின் திலகம் நெற்றியிலே, வேலின் கூர்மை விழிகளிலே, சிவகங்கையின் சிங்கம் அவள், சிரித்தாலே படைகள் நடுங்கும், அச்சம் அறியா கம்பீர முகம், அதுவே நம் வேலுநாச்சியாரின் வீரமுகம். உங்கள் காலடியில் விழுந்து வணங்குகிறோம் அம்மா.
1: அதோ தியாகி கொடிகாத்த குமரனே கையில மூவண்ண குடியோட சும்மா கெத்தா மாச அண்ணனே நேர்ல வந்துட்டாருப்பா. மண்டை பிளந்தும் கை தளரவில்லை, மண்ணில் வீழ்ந்தும் கொடி தாழவில்லை, ஆங்கிலேயரின் லத்திகள் உடைந்தன உன் அசைக்க முடியாத உறுதியின் முன்னே, குருதி சிந்திய பாதையில் நீ நடந்தாய், தமிழனின் வீரத்தை உலகுக்கு உணர்த்தினாய், உயிர் பிரிந்த நொடியிலும் கொடியை பிடித்தாய், சுதந்திர வரலாற்றில் அழியா புகழ் பெற்றாய். வணக்கங்கண்ணே. என்னண்ணே அதே கம்பீரமான பார்வை, கையில் நம்ம மூவர்ண கொடியோட மாஸ் காட்டிட்டு நிற்கிறீங்க அண்ணே. உண்மையை சொல்லுங்க, அன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க லத்தியால் மண்டையில் அடித்த போதும் ஐயோ அம்மானு கத்தாமல் கொடியை மட்டும் கீழே விடவே மாட்டேன்னு கெத்தா பிடிச்சிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு வலிக்குன்னு தோணவே இல்லையா? திருப்பூரில் ஒரு சாதாரண நெசவு தொழிலாளியாக இருந்துட்டு இந்த தேசத்துக்காக உயிரே கொடுத்த உங்களோட இந்த தியாகத்துக்கு முன்னாடி உலகத்தில் எந்த கெத்துமே ஈடாகாதனே. நாங்கள்லாம் இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோன்னா அன்னைக்கு உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான தியாகிகள் சிந்திய ரத்தமும் பட்ட கஷ்டமும் தானே காரணம். உங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குண்ணே. முக்கியமாக எந்த சூழ்நிலையிலையும் லட்சியத்தை விட்டு கொடுக்காத அந்த பிடிவாதம். அண்ணே நீங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றுற இந்த மூவர்ண கொடி இன்னைக்கு வானத்தில் எவ்வளோ உயரத்தில் பறக்குதோ அவ்வளோ உயரத்தில் உங்கள் பேரும் எங்கள் நெஞ்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட இந்த வீரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு கவிதை தோணுது, அதை உங்கள் முன்னாடியே வாசிக்கணும்னு நினைக்கிறேன். மண்டி இடாத மான தமிழன், மண்காத்த மாவீரன், ஆதிக்கத்தின் லத்திகள் உன் தலையில் சிதற அடித்த போதும், குற்றுயிராய் தரையில் சரிந்த போதும், உன் கரங்கள் சரிந்து விடவில்லை, உயிரை விடவும் அந்த கொடியே உன் உயிரென நினைத்தாய், செங்குருதியால் நினைத்தாய், ஆனால் தேசிய கொடியை மண்டியிட விடவில்லை. உங்கள் வீரத்துக்கும் தியாகத்துக்கும் எங்களோட வீர வணக்கம் அண்ணே. நன்றி, வணக்கம்.
2: என்ன வாவுசி அண்ணே, நல்லா இருக்கீங்களா? சென்னையில இருந்து எட்டயபுரம் வரைக்கும் போய் வழக்கறிஞரா கெத்தா வாழ வேண்டியவர் நீங்க. என்னடானா வெள்ளையனை எதிர்த்து தூத்துக்குடியில சுதேசி நாவாய் சங்கம்னு சொந்தமா கப்பலே ஓட்டிட்டீங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரன் கடல் வர்த்தகத்தில் கொடிகட்டி பறந்தப்போ உன் கப்பல் மட்டும்தான் கடலில் மிதக்குமா, இதோ பாருடா என் தமிழனோட கப்பல்னு சுதேசி கப்பலை விட்டு அவனுக்கே வேர்த்து விறுவிறுக்க வச்சிங்களே, வேற லெவல் அண்ணன் நீங்கள். அட அது மட்டுமா, தேசபக்திக்காக உங்களை சிறையில் தள்ளி மாடு இழுக்க வேண்டிய செக்கை உங்களை இழுக்க வச்சானுங்களே, அப்போ கூட நீங்கள் தளரவே இல்லையே. என் உடம்பு வேணால் சிறையில் இருக்கலாம், ஆனால் என் சுதந்திர தாகத்தை உன்னால் பந்தாட முடியாதுடானு கெத்தான் நின்னீங்களே, அதுதான் அண்ணே உண்மையான தமிழன் கெத்து. நீங்கள் செக்கு இழுத்த ஒவ்வொரு சுற்றும் இன்னைக்கு நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறதுக்கான அடித்தளாண்ணே. உங்களுக்காக சில கவிதனை. வெள்ளை நாவாய் மிரண்டோட உந்தன் பேரன்பு நாவாய் கடலோட சொந்த நாட்டின் சுதந்திர தாகம் சிங்கள கடலிலும் அலைப்பாட, மாடுகள் இழுத்த செக்கினை அன்று மார்பினில் இழுத்த மாவீரா, பூட்டிய விலங்கின் சத்தத்தில் எங்கள் புரட்சி பாடலை இசைத்தாயோ, கப்பலோட்டிய தமிழனே எங்கள் நெஞ்சில் வாழும் செம்மலே, உன் நாமம் வாழ்க வாழ்கவே, இந்த மண்ணும் தமிழும் உள்ளவரையே. பார்த்தீங்களா நண்பர்களே, செக்கிழுத்த செம்மல் வாவுசி அண்ணன் அன்னைக்கு போட்ட இந்த விதை தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த சுதந்திரம். வெறும் பேச்சோட நிறுத்தாமல் நாட்டோட முன்னேற்றத்துக்கு நாமளும் ஏதாச்சும் சாதிக்கணுங்கிறது தான் நாம் அவருக்கு செய்கிற உண்மையான மரியாதையாக இருக்கும். ஜெய் ஹிந்த்.
3: கேட்டாயா அவர்கள் கலந்துரையாடலை?
4: ஆமாம், வீரமிக்க பேச்சு, மெய் செழிக்கிறது. இதை கேட்டு கொண்டிருக்கிற இன்றைய இளைய தலைமுறை மாணவர்களுக்கும் சுதந்திர உணர்வு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன், அப்படிதானே?
3: ஆமாம், நன்றி. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்கள் அம்பரீஷ், சதீஷ், குகன், அகிலேஸ்வரன், கோபாலகிருஷ்ணன், தருண், சுதீர்.

0: ఆది ప్రశ్న.
1: தேசத்தின் சுதந்திரத்துக்காக தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்த தியாகிகளை என்றும் நன்றியுடன் நினைவு கூறுவோம். அவர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தை காக்கும் பொறுப்பு இன்றைய இளைய தலைமுறையின் நம் ஒவ்வொருவரின் கையிலும் உள்ளது.
2: சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம்.
1: இறைவன் நம் நாட்டை ஆசீர்வதித்து அமைதி, ஒற்றுமை, நீதி, அன்பு ஆகியவற்றால் நல்ல குடிமகனாகவும் உயர்ந்த பண்புகளுடன் வாழும் மாணவர்களாகவும் நாம் வளர உறுதியேற்போம். எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.

கிடைத்த சுதந்திரத்தை பேணி காப்பது நமது ஒவ்வொருவரின் கடமை. நமது நாட்டை பாதுகாக்கும் இராணுவ வீரர்களுக்கும் நம் நன்றியை இந்நாளில் செலுத்துவோம். ஜெய்ஹிந்த்.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியை காத்திருக்கு. நேயர்கள் விளையாட அழைக்கலாம். 246 102.1 அப்படிங்கிற இந்த எண்களில் நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நீ கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்படுகிறது. டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். தீர்க்கமான முடிவுடனும் திறன் வளர்ச்சியுடனும் முன்னேறும் போது ஒரு நாடு சிறப்படைவதாக கூறிய அவர், 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு உலகளாவிய 4வது வேகமான பொருளாதார வளர்ச்சி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றார். 2047 வளர்ந்த நாடாக உயர்வதற்கான மிகப்பெரிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், ஊழல் இல்லா தமிழகத்தை உருவாக்க அரசு செயலாற்றி வருவதாக கூறினார். விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அறிவித்தார். முன்னாள் படைவீரர் மகள்களின் திருமண உதவி திட்டம் 50,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவித்தார்.

0: சுதந்திர தினத்தையொட்டி சென்னை போர் நினைவிடத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு தென்னிந்திய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். திருச்சி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் ஆயுதப்படை மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து 50-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 7,97,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் வளர்ப்பு யானைகள் மூவர்ண கொடிக்கு மரியாதை செலுத்தின. தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் செயல்படும் 132 அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கலேவில் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 138 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1
2: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்கவிருப்பது சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். வழங்குவோர் திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆனை முகத்தோனை போற்றுகின்ற பாடல்.
3: முந்தி முந்தி விநாயகனே உக்க நன்னார் தன் மகனே

0: பருப்பு உருண்டை தங்கரிகுவோ,
1: பாலும் பழவுருண்டையும் பருப்பு உருண்டையும் தங்கரியும்,
0: பாலும் பழ வகையும் பருப்பு உருண்டை தங்கரிகுவோ,
1: பாலும் பழ வகையும் பருப்பு உருண்டை தங்கரியும்,
0: அத்தனையும் நான் படைப்பேன் சித்தி விநாயகர்க்கே,
1: அத்தனையும் நான் படைப்பேன் சித்தி விநாயகர்க்கே,
0: அத்தனையும் நான் படைப்பேன் சித்தி நுழ விநாயகர்க்கே.

சடை பூனை அணிந்த சங்கரனார் என்றெடுத்த சடை பூனை அணிந்த சங்கரனார் என்றெடுத்த சற்புத்தர வருமையா ஐயா அருள்மிகு தாரியங்கள் குழுந்தளமல் மகரே அன்னை குழுந்தாளில் மகளே

அடக்கம் பொன்னாலே கண்ணடக்கம் பொன்னாலே கண்ணடக்கம் பொன்னாலே கார்த்திரம்பு முத்தாலே முத்தாளை தண்டை கொஞ்ச முன்னடை வாய்ப்பில்லை யாரே முத்தாளை முத்தாளை தண்டை கொஞ்ச முன்ன

0: பிறந்த கணபதியே வாருமையா, கணபதியே
1: பிறந்த கணபதியே வாருமையா,
0: கணபதியே ஐயா, கணபதியே வாருமையா.

கீழ ஏறாக்கி அங்கே அகன்றிட சிறையில் சித்திரவதை செக்கிலித்தார் சிதம்பரனார் சிறையில் சித்திரவதை

போராட்டத்தில் உத்தமர் காந்தி வழிதண்ணீர உப்பு சத்தியா போராட்டத்தில் உத்தமர் காந்தி வழிதண்ணீர வேதாரண்யம் தண்ணீர ராஜாஜி தலைமை.

உடன் சட்டத்தை மீறி உப்பு எடுத்தாரே, சட்டத்தை மீறி உப்பு எடுத்தாரே, சிறையிலே அடைப்பட்டார். உத்தமர்களை வணங்கி

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். வழங்கிக் கொண்டிருப்போர் திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர். வேலும் மயிலும் துணையாக இருக்கும் என முருகப்பெருமானை வணங்கி பாடும் பாடல்.
1: ஆறுமுகம் பனிரண்டு கையும் வேலும் மலங்கார ஆபரணம் மடிந்த மார்பும் திருமுகம் வெண்ணீரும் புனைந்த மெய்யும் ஜெகமெல்லாம் புகழ் படைத்த சுப்பிரமணியா சுப்பிரமணியா முருகா சரவண பவனே கார்த்திகேயா முக்கண்ணார் புத்திரனே.

உழவு தொழிலே உயிராகும். உழுதால் நன்றாய் பயிராகும். உண்ணும் உணவு எல்லாமே உழவு தொழிலால் கிடைத்தவை என விவசாயத்தின் பெருமையை எடுத்துக் கூறும் பாடல்.

எழுந்திருச்சு வாடி வெளியே, என் ஜோடியே இளங்கிலியே எழுந்திருச்சு வாடி வெளியே. கதிரவனும் உதிச்சிருச்சு கழனி வயல் போய் வருவோம், கதிரவனும் உதிச்சிருச்சு கழனி வயல் போய் வருவோம். தனநானா தானானா தானானா தன்னானா தனநானா நானா.

விவசாயம் செலுத்திடவே வேணு செல்வம் புடிந்திடவே, விவசாயம் செலுத்திடவே வேணு செல்வம் புடிந்திடவே, காட்டை வெட்டி கழனியாக்கி காலம் முழுக்க பாடுபடுவோம், காட்டை வெட்டி கழனியாக்கி காலம் முழுக்க பாடுபடுவோம்.

0: இந்திய ராணுவத்திற்கு முதன் முதலில் வித்திட்டவர். தலைவர் என்னும் பொருள்பட நேதாஜி என்று இந்திய மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர். அவர் எங்கே என கிளியை அழைத்து கேட்கும் பாடல்.
1: வங்காள சிங்கம் எங்கே, நேதாஜி மங்கள தங்கம் எங்கே,
2: வங்காள சிங்கம் எங்கே, நேதாஜி மங்கள தங்கம் எங்கே,
1: வங்காள சிங்கம் எங்கே, நேதாஜி மங்கள தங்கம் எங்கே,
2: வங்காள சிங்கம் எங்கே, நேதாஜி மங்கள தங்கம் எங்கே,
1: அங்கம் உருமாறி சென்ற செய்தியே.

கரையில் வாசித்து வந்தார். வந்தரைக்காரரை போர் சகிய மாயமோ மறைந்தாரோ. மங்கள சிங்கம் எங்கே ஏத்தாதி.

கப்பலில் சென்றார் என்பார், காரினில் சென்றார் என்பார், சில பேர் கப்பலில் சென்றார் என்பார். அவர் யாரும் அறியாமல் எங்குதான் சென்றாரோ, அவர் யாரும் அறி

தீரமானேதாஜி எங்கள் குல தெய்வம்மா, இந்தியன தீரமானேதாஜி எங்கள் குல தெய்வம்மா, சந்தித்தார் சொல்லடி.

இவன் ஜெகநாதன் பாடல் பாடு எமக்கு. நேதாஜியை பார்த்தால் கொஞ்சம் சொல்லும்படி பைங்கிலேயே, நேதாஜியை பார்த்தால் கொஞ்சம் சொல்லும்படி பைங்க.

0: Mangala singa mangala dangamenge mangala singa mangala dangamenge nedaaji mangala dangamenge nedaaji mangada
1: ஆயுதங்கள் ஏந்தி தேசத்தை அடிமையாக்கிய ஆங்கிலேயரால் மக்களின் எண்ணங்களை அடிமைப்படுத்த முடியாது என கூறிய சுதந்திர போராட்ட வீரர்களின் பெருமைகளை விளக்குகின்ற பாடல்.
0: அடிமையானது நம் இந்திய தேசம், அவதிப்பட்டார்கள் நமது இந்திய மக்கள், இந்திய மக்கள் அடிமையானது இந்திய தேசம், அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்,
2: அடிமையானது இந்திய தேசம், அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்,
0: அடிமையானது இந்திய தேசம், அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்,
2: அடிமையானது

0: வரி கொடுக்க மறுத்த தாட வாடி வதங்கினாரே அங்கில ஏராட்சியிலே. அடிமையானது ஐயா அடிமையானது அன்று அடிமையானது இந்திய தேசம் மடு
1: அவதிப்பட்டது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்
0: அடிமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய

0: புக்கிலிடப்பட்டாரையா தூய வரான் கட்ட பொம்மன்,
1: புக்கிலிடப்பட்டாரையா தூய வரான் கட்ட பொம்மன்,
0: ஐயா தூய வரான் கட்ட
1: பொம்மன், தூய வரான் கட்ட பொம்மன்,
0: அடிமையானது அன்று அடிமையான

0: தலை நின்ற தரணியிலே போர் புரிந்தார்.
1: தலைநாடு தமிழ் தமிழ்நாட்டில் போடுந்தார்.
0: அருமையானது அன்று அருமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய

0: வெள்ளையரின் வாழ் வீச்சால் வீழ்ந்தார தாய்மண்ணில்,
1: வெள்ளையரின் வாழ் வீச்சால் வீழ்ந்தார தாய்மண்ணில்,
0: வீரமரணம் அடைந்தார் வீராங்கனை.

0: வேற்றுமையில் ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம் என பல சிறப்புகளை கொண்டது எங்கள் பாரதம் என நம் தேசத்தை கொண்டாடும் பாடல்.
1: வாழ்க வாழ்க வாழ்க வேணும் இந்திய தேசம்,
2: வாழ்க வாழ்க வாழ்க வேணும் இந்திய தேசம்,
1: வாழ்க வாழ்க வாழ்க வேணும்.

குணமிகும் வீரம் அறமும் பெரும் புகழுமாக வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே நம்பார்.

0: பெருமை மோசம் தராதரமும் வீழ்கவே,
1: பெருமை மோசம் தராதரமும் வீழ்கவே,
0: பெருமை மோசம் தராதரமும் வீழ்கவே,
1: பெருமை மோசம் தராதரமும் வீழ்கவே,
0: உழவும் தொழிலும் கல்வியும் விஞ்ஞானமும் வளமாகவே,
1: உழவும் தொழிலும் கல்வியும் விஞ்ஞானமும் வளமாகவே,
0: உழவும் தொழிலும் கல்வியும் விஞ்ஞானமும் வளமாகவே,

0: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் அலைவரிசைகளோடு. கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர் வழங்கிக் கொண்டிருக்கும் சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். அஹிம்சை என்ற வார்த்தையை புன்னகையோடு ஏந்தி உலகையே தன் பக்கம் ஈர்த்த அண்ணல் மகாத்மா காந்தியை போற்றி வணங்கும் பாடல்.
1: சுதந்திரம் பொன்மலை செம்மலையா அறப்போர் வழியில் அள்ளும் பகல் உழைத்த மகாத்மா காந்தி புகழை பாடுவோம். சுதந்திரம் அடைந்த வெற்றியை எங்கு

சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். இந்த அகில மதில் சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். அகில இந்தியா வானொலியிலே, அகில இந்தியா வானொலியிலே சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். பல்லாட்டம் ஆடிய கோலாட்டம் ஆடிய சுதந்திரமா, நமக்கு சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். இந்த அகில இந்திய

வெள்ளையரு இயக்கத்திலே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில பாடுபட்ட மகாத்மா காந்தி வழிநடப்போம். அந்த மகாத்மா காந்தியின் வழிநடப்போம், வழிநடப்போம், கொண்டாடுவோம்,

வாழ்க வாழ்க எனவே, வாழ்க வாழ்க எனவே வீர முழக்கம் விடு. சுதந்திர தியாகி ஐயா பொன்மன செம்மலையா, சுதந்திர தியாகி ஐயா பொன்மன செம்மலையா, அறப்போர் வழியிலே அறப்போர் வழியிலே அண்ணல் காந்தி எங்கள் ஐயா, அறப்போர் வழியிலே அண்ணல் காந்தி எங்கள் ஐயா. அள்ளும் பகலுமாக அள்ளும் பகலுமாக அயராது உழைத்த அண்ணல் காந்தி பதம்பலரை வணங்குவோ. இந்த இளம்பதில் இந்த அகில இந்தியா வானொலியில் வணங்குவோம். பண்பலையிலே அகில இந்தியா வானொலியில் வணங்குவோம். பண்பலையிலே சுதந்திரம் கொண்டாடுவோம். சுதந்திர இனத்தினிலே சுதந்திரம் கொண்டாடுவோம். சுதந்திரம் அடைந்தது.

0: அடிமைப்பட்டு உடன்று கிடந்த நாட்கள் போய் எல்லோரும் அமர நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் நிலை வந்துவிட்டது. பாரத நாடு பழம்பெரும் நாடு என்றும் வேறெதுவும் இதற்கு ஈடில்லை என்றும் அழுத்தமாய் சொல்லும் பாடல்.
1: கொண்டாடி கும்மி கொட்டியாடே செம்மொழி கண்ட நம்ம நாடே.

அமுதோடு தங்கத்தமிழ அமுதோடு நஞ்சில் பதிச்சோம். சடங்கரை வகுத்து வச்சு கலையோடு தொகுத்து மதிச்சோம். நிலவோடு தங்கத்தமிழ அமுதோடு நஞ்சில் பதிச்சோம். திசைகள் எட்டும் கொட்டும் சக்தியை தமிழே காட்டும்.

மொழி கண்ட நம்ம நாடு கண்டானே தந்தை கொண்டு தாடே தமிழ்நாடு நானே தங்கனா.

வளைச்சோம், நிக்காத காத்த புடிச்சு குழலுக்குள் ஊதி அடிச்சோம், நிக்காத கிட்டிக்க கிடிச்சு பறக்குள்ள கட்டி அடிச்சோம். முழம்போட்டு அடந்து பார்த்தா இமயம் என்ன குறைஞ்சா போகும், புறம்போட்டு மூடி வச்சா இமயமலையும் எரிஞ்சா

0: சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், நவீன இந்தியாவின் சிற்பி பாரத ரத்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் ஆபரணம், ரோஜாவின் ராஜா, ஆசிய ஜோதி என பல சிறப்பு பெயர்கள் பெற்றவர். அவர் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து எம்பும் பாடல்.
1: பண்டிதர் ஜவஹர்லால் நேருவின் புகழை பாடுவோம், பாரில் புகழை பாடுவோம்.

வேதினியில் புகழ்பெறவே பட்டப்படிப்பை படித்தார். அண்ணல் காந்தி வழிதாண்டியிலே அற போராட்டம் கண்டார். அண்ணல் காந்தி

திகழ்ந்தார் என் திசையும் எகிழ்ச்சி மிக்க வீரராய் பிறந்தார். இந்திய விடுதலைக்காக அரும்பாடுபட்டார், சுதந்திர பெறவே அரும்பாடுபட்டார். அந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேருவின் புகழை பாடுவோம், புகழை பாடுவோம் பாரு.

0: Body yama yeldo, body ni de. Pani garan jamgaran neeri, garai paduvo.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக வானொலிக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லும் பாடல்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம் அங்கே. வானொலியில் பாட்டு கேட்கும் அன்னைக்கும் தந்தைக்கும் அருமையுள்ள சகோதர சகோதரிக்கும் அரும் பெரும் தலைவருக்கும் வணக்கம், வணக்கம் அங்கே.
2: ஐயா வந்தன வந்தன வந்த

0: பாட்டு தரும் பாரதையா, பாட்டு தரும் பாரதையா, எட்டு கொரு வள்ளுவரா,
1: பாட்டு தரும் பாரதையா, எட்டு கொரு வள்ளுவரா,
0: பாட்டு தரும் பாரதையா, எட்டு கொரு.

நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர் வழங்கிய சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். தொகுப்பு ஆர் ரேவதி. அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

இப்ப நான் மறுபடியும் அம்மா கர்ப்ப பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு. அது இப்ப எனக்கு தெரியுது, கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா, பத்திரமா பாத்துக்குங்க என் பறையை.

பறை பறை பறை பறை பறை பறை பறை பறை விலங்கு விரட்ட பிறந்த பறை கை விலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை.

பாட்டை முப்பாட்டங்களோட போய் சேரப்போறேன்.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியான், அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் நியோகி ஜெகநாத ஐயன்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: ஓ மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை ஆ தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் இன்று மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.

0: நேர்களே, திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததாக காத்திருக்க வண்ணக்கோளங்கள். இன்றைக்கி வண்ணக்கோளங்களில் பொது அறிவு புதிர் தான் கேட்க போகிறோம். நேர்கள் விளையாட அழைக்கலாம். 246 102.1 240 102.1 அப்படிங்கிற இந்த எண்களில் திருச்சியோட முன்னிப்பு என்னான 0431 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்து அழைக்க மறக்காதீங்க. இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்படுகிறது. டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். கடந்த 12 ஆண்டுகளில் ராணுவ உற்பத்தி 4 மடங்காகவும், காதி கிராம தொழில்கள் உற்பத்தி 5 மடங்காகவும், மின்னணு உற்பத்தி 7 மடங்காகவும், ரயில் பெட்டிகள் உற்பத்தி 21 மடங்காகவும், கைபேசி உற்பத்தி 33 மடங்காகவும் அதிகரித்துள்ளது என்றார். இணையதள பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை 4 மடங்காகவும், மின்னணு பண பரிவர்த்தனை 100 மடங்காகவும் உயர்ந்துள்ளது என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றி வைத்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படைவீரர்களின் மாத நிதி உதவி 7000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக கூறினார். வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கான விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியில் சுதந்திர போராட்ட தியாகிகள் வேடமணிந்து போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணிக்கு பின் சுதந்திர தினத்தை மாணாக்கர் கொண்டாடினர். மயிலாடுதுறை மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட நீதிபதி சத்யதாரா தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அரியலூர் மாவட்டம் அருள்மிகு ஆலந்துறையார் கோதண்ட ராமசாமி கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்தில் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி பங்கேற்றார். கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், நீலகிரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வார விடுமுறையை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கலேவில் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 1 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது வண்ண கோலங்கள். இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல வழக்கமா விளையாடுற அதே விளையாட்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வழக்கமா விளையாடுற விளையாட்டு தான். ஆனா வழக்கமா வரால் இல்ல
1: நேயர்களை சொல்றீங்களா?
0: நேயர்கள் வழக்கமா வரவங்கதான். ஆனா இன்னைக்கு புதுசா ஒரு தினசா சுதந்திர தினத்தன்னைக்கு வண்ண கோலங்கள் வித்தியாசமா பண்றதுக்கு யார் வந்திருக்காங்க நம்ம கூட
1: அப்படின்னா யோகேஸ்வரியோட
0: அர்ச்சனா
1: பாத்தீங்களா? அதுவே ஒரு வித்தியாசம் தான். எப்போதும் அவங்கவுங்க பேரை அவங்கவுங்க சொல்லுவோம். இன்னைக்கு உங்களோட பேரை நான் சொல்லிருக்கேன், அதுதான் நம்மளோட டீல். இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல நம்ம என்ன வகையான விளையாட்டு வந்து விளையாட போறோம் அப்படிங்கறத சொல்லிருங்க.
0: இன்னைக்கு வந்து பொது அறிவு புதிர் இதுதான் இன்னைக்கு.
1: அப்புறம் ஏமா நீ வந்த அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது.
0: இல்ல, ரெண்டு பேரையுமே அதே கேள்விதான் கேப்பாங்கறனால
1: அப்படிங்கறதால தொலைபேசி என்ன சொல்லிட்டு கேள்வியும் நாங்களே பதில் வந்து தெரிஞ்சதால கேள்வியை கேக்குறோம். ஆனா நம்ம நேயர்கள்லாம் அப்படி கிடையாது,
0: அவங்க பதில வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் கண்டிப்பா வருவாங்க. என்ன மாதிரி கேள்வி வேணா கொடுங்க, அதுக்கு எப்படி பதில் சொல்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றேன். நேயர்களுக்காகவே என் காதலுக்கு 246 102 1 அப்படிங்கிற இந்த எங்கள் திருச்சோட முனையின பேரான 0431 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்தழைக்கலாம்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது வண்ண கோலங்கள்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி, குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி, வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: FM Rainbow 102.1 ஆகுது. வண்ண கோலங்கள் கேட்டு இணைந்திருக்கோம்.
8: வனகுலங்கள்ல புது அறிவு புதிர்தான் இன்னைக்கு விளையாட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. கேள்விகள் அப்படிங்கறது வந்து நேயர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கேட்போம் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை வச்சிருக்கிறதுனால வந்திருக்கிற நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
9: வணக்கம். விடுதலை பெருநாள் நல்வாழ்த்துகள்
8: உங்களுக்கும். விடுதலை பெருநாள் நல்வாழ்த்துக்கள். யாரு?
9: கும்பகோணம் ஜெயா விவேகானந்தன்.
8: விளையாட தயாரா இருக்கீங்களா ஜெயாமா?
9: தயாரா இருக்கேன். தெரிஞ்சதுதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான்.
8: அது ஒண்ணும் இல்ல. நம்ம எப்பவுமே விளையாட்டுக்கு இன்னொரு விதிமுறையும் வச்சிருக்கோம். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜக விளையாட்டுல கலந்துக்கணும் அப்படிதே. சரிங்களா?
7: மனதைரியத்துலதான் நானே கேள்வி எடுத்துட்டு
9: வந்திருக்கேன்.
8: கேக்கலாமா உங்களுக்கான கேள்வி?
7: இப்ப நீங்க வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்க இல்லையா, எங்களுக்கு விடுதலை திருநாள், சுதந்திர திருநாள் வாழ்த்துக்கள் சொன்னீங்கல்ல, அதனால உங்களோட கேள்வி அதுல இருந்தே கேட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நிறைய வந்து நம்மளுடைய புரட்சி எல்லாம் நடந்துச்சு இல்லையா, உப்பு சத்தியாகிரகம், ஆங்கிலேயர்களை எதிர்த்து, ஏதாவது ஒரு ரெண்டு புரட்சியோட பேர் ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம்.
9: வெள்ளையனை வெளியேறு, அப்புறம் உப்பு சத்தியாகிரகம். வேதாரண்யத்துல ராஜாஜி தலைமையில நடந்தது.
7: சூப்பர்மா, சூப்பர். இப்ப உங்களுக்கான கேள்வி பெறலாமா?
9: கேளுங்க.
7: சரிமா. இப்ப இந்த நீல புரட்சி, இண்டிகோ ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
9: மீன் வளர்த்தப்ப குறிக்கிறது. கடல் கடல வந்து மீன் வளர்த்த பெறுகிறது.
7: இண்டிகோ ரிவால்ட் அப்படிங்கறது நீங்க சொன்னது கிடையாது. சரி, நான் முதல்ல கேள்விய சொல்லிடுறேன். அது எந்த பகுதியில நடைபெற்றது அப்படிங்கறதா உங்களுக்கான கேள்வி.
9: ஏதாவது குறிப்பு தர முடியுமா?
8: இல்ல, நீல புரட்சி அப்படிங்க வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி நடந்த மாதிரி அப்படின்னு அம்மா நினைச்சாங்க. அப்படிதானா?
9: அப்படிதான்.
8: ஆனா நீல புரட்சிங்கிறது வந்து அப்படி கிடையாது. பஞ்சாப், வங்காளம், பீகார், மகாராஷ்டிரா, எந்த பகுதியில் நடந்திருக்கும் நினைக்கிறீங்க?
9: பஞ்சாப்.
7: பஞ்சாப்.
8: பஞ்சாப்ல தான் நடந்திருக்கும் நினைக்கிறீங்க?
9: நாங்கதான் பஞ்சாப் படுகொலை நடந்ததுல.
8: சரி, ஆனா இந்த பதில் வந்து சரியானதல்ல. நீங்க பங்கேற்றீங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க.

0: அடுத்து வரக்கூடிய நேயர் யார் எங்க இருந்து அப்படின்னு பார்த்தலாம். வணக்கம், ஆஹா வாங்க வாங்க உட்காருங்க, வந்த வேகத்தில் நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நேர்களே, நீங்கள் இணைப்பை வந்து முயற்சி பண்ணும்போது சிறிது நேரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்யவும். ஏன்னா இன்னொரு நேயர் பேசிட்டு இருக்கும்போது நான் உங்களை அடுத்து உடனே இணைப்பில் எடுக்க முடியாது இல்லையா. இணைப்பில் காத்திருக்கிற நேயர் யாரு அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: எதிரொலி அதிகமா இருக்கே, வானொலியோட ஒலி அளவை கம்மி பண்ணிக்கலாமா?
2: ஒரு தடவை சொன்னோம், அஞ்சு தடவை சொன்ன மாதிரி
0: கம்மி பண்ணிட்டீங்களா?
1: நல்லா இருக்கமா. தமிழ்செல்வி கல்யாண சுந்தரம் பதில் சொல்லலாமா?
0: தமிழ்செல்வி கல்யாண சுந்தரம், மதியம் தானே வந்தீர்கள்.
1: ஓகே ஓகே ஓகே.
0: இன்னொரு நேயருக்கு வழிவிடலாம். அவங்க நேயர்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை வரணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சின்ன விதிமுறை கொடுத்தாலும், மதியம் வந்தாலும் சாயந்தரமும் நான் வருவேன் அப்படின்னு வந்தாங்க. ஆனாலும் நம்ம சொன்னே புரிஞ்சுட்டு போயிட்டாங்க.
2: கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டாங்க. திரும்பவும் நம்ம நேயர்களுக்காக இந்த கேள்வியை வந்து சொல்லிடலாம. நீல புரட்சி, அதாவது இண்டிகோ ரிவால்ட், இது எந்த பகுதியில நடைபெற்றது அப்படிங்கறதுதான். இப்ப யோகேஸ்வரி உங்களுக்கான நாலு க்ளூ வந்து தருவாங்க. இதுல அவங்களே ஒரு க்ளூ சரியான பதில் இல்லை அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க.
0: ஆட்டத்துல இருந்து அந்த பதில எடுத்துருவாங்க. பஞ்சாப் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால ஆட்டத்துல பஞ்சாப் இல்ல. இப்ப மகாராஷ்டிரா, பீகார், வங்காளம், இந்த மூன்று பகுதிகளில் எங்க நீல புரட்சி நடந்தது அப்படிங்கறத நேயர்கள் தெரிஞ்சது. நான் தொடர்பு கொண்டு வந்த குளங்கள் நிகழ்ச்சியில சொல்லலாம். 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. இது திருச்சிராப்பள்ளி FM 90.2 வண்ண கூலங்கள்.

0: வணக்கோலங்கள் கேட்டு இணைந்திருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு பொது அறிவு சனிக்கிழமை அப்படிங்கறதால சுழி 4-3-1 இணைப்பு என்னோட நேர்களை தொட்டு வாங்க 246-102.1 மற்றும் ஒரு என் கூட உங்களுக்காக காத்துட்டு இருக்கு 240-102.1. முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தோம் யோகேஸ்வரி, திரும்ப ஒரு தடவை,
1: அதாவது நீங்க நீலப்புரட்சி எந்த பகுதியில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆனா நீலப்புரட்சின்னு சொல்லவும் நானும் ஏதோ கடல் சம்பந்தமான புரட்சியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். இல்லன்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப நீலப்புரட்சினா என்னன்னு முதல்ல நீங்க சொன்னீங்கன்னா நாங்க நடைபெற்ற இடத்த சொல்ல முடியும்.
0: கரெக்ட், நான் அதுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்.
1: பண்ணிட்டீங்க,
0: இப்ப நிறைய ஒத்துழையாம இயக்கம் எல்லாம் நடந்துச்சு இல்லையா, அதுல இது வந்து இந்த நீலப்புரட்சி வந்து முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்ம துணிக்கு என்ன பண்ணுவோம், கலர் கலர் பண்ணி கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு பச்சை கலர்லயும் ஆரஞ்சு கலர்லயும் வெண்மை கலர்லயும் போட்டு வந்திருக்கீங்க. இதே மாதிரி நம்மள ஆங்கிலேயர்களும் வந்து துணிக்கு சாயம் போட்டாங்களாம். அந்த சாயம் பயிரிடப்படக்கூடிய ஒரு செடி தான் இண்டிகோ அப்படின்னு சொல்லி.

0: அதே மாதிரிதான்.
1: சரி, இப்ப அததான் வந்து அதுக்கு நம்ம இந்தியர்கள் எல்லாம் ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி இண்டிகோ ரிவால்ட் அப்படின்னு சொல்லி நீல புரட்சி எங்களால அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் வரலாற்றை திரும்பி பார்த்தனா அது ஒரு பெரிய நிகழ்வா வந்து
0: எல்லாமே நம்மளே சொல்லிட்டோம். சுவாரஸ்யம் சற்று குறைந்து விடும் என்ற காரணத்தினால் இது சம்பந்தப்பட்டதை நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க மீதிய
1: அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்ப அடுத்த நேரம் நம்ம சந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், ராமானுஜம் கேவி பேட்டை.
0: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆமாங்க.
0: சரி, நீல புரட்சினா என்னன்னு நாங்க ஒரு அடிக்கோடிட்டு சொல்லியாச்சு, அது எங்க நடந்ததுன்னு நீங்க சொல்லுங்க.
2: பீகார்.
0: பீகார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
2: ஆமா,
0: நான்கு குறிப்புகள் குடுக்கட்டுமா நானு? இல்ல நீங்க பீகார்ன்றது முத்திரை குத்திக்கிறீங்களா?
2: சொல்லுங்க.
0: பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம், பீகார்.
2: மகாராஷ்டிரா.
1: பீகாருக்கு போயிடலாமா இல்ல மகாராஷ்டிராக்குள்ளே இருக்கலாமா?
2: மகாராஷ்டிரா.
0: ஆனா மகாராஷ்டிரா அப்படிங்கறது சரியான பதில் கிடையாது. நீங்க முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம், யார் இங்க பேசுறீங்க? சலீமையா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? பதில்
3: கண்டுபிடிச்சாச்சா?
0: வங்காளம். எப்படி சொல்றீங்க?
1: வங்காளம்
0: அப்படிங்கறதா மிக சரியான பதில். வாழ்த்துக்கள் ஐயா. அதாவது இந்த வங்காளம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இது தொடர்பா நீங்க நிச்சயமா நேயர்களே, இது ஒரு வரலாற்று அடிப்படையில இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கறதுனால ஒரு நல்ல புரட்சி, நம்ம அதிகம் கேள்விப்படாத புரட்சியாகவும் இருக்கிறதால இது சம்பந்தமான தகவல்களை நீங்க படிச்சு கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. வங்காளத்துல எந்த பகுதியில நடைபெற்றது அப்படிங்கறதெல்லாம் கூட நீங்க கூடுதலா தெரிஞ்சு வச்சுக்கலாம். வனக்குளங்கள் நிகழ்ச்சி கேட்டு வச்சுட்டு இருக்கும் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
4: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
5: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
4: 60 எம்பிபிஎஸ் வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
5: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
4: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
5: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
4: இன்ற இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல் உடன்
5: கண்டிஷன் சப்ளை.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி,
7: மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
10: ஆயே சுனதே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ் சந்தேஷ்.
11: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபீ கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதீய கா அபிநந்தன் கர்தே ஹே. விக்ரம் ஒன் கி லான்ச்சிங், 5 டிரில்லியன் டாலர் கி அர்த்வவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்ட்ர மண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பஹ்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் சே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1ல வண்ணக்குளங்கள்ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பொது அறிவு புதிர். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திர தினம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் வரலாற்று சம்பந்தமான கேள்விகளாவே நம்ம முன் வச்சுட்டு இருக்கிறோம். இப்ப என்ன கேள்வியோட தொடங்க போறோம் நிகழ்ச்சிய அப்படிங்கறத நேர எடுத்துட்டு கேள்வி கேட்கலாமா? ஏன்னா அந்த நேயர் இணைப்புல இருந்துட்டு அச்சச்சோ நான் இணைப்புலதனால நீங்க கேட்ட கேள்வி எனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லிடக்கூடாது.
1: நேயர் யாருங்கறதே இப்ப புதிரா இருக்குல்ல.
0: ஆமா, வணக்கம். மிகச்சுலபமான கேள்விதான். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக பயணம் தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இருந்து தொடங்குச்சு? மதுரை, திருச்சி, வேதாரண்யம், சென்னை. வேதாரண்யம் சரியான பதிலா அப்படின்னா இல்ல. அது இந்த பதில் சரியா இல்லையான்னு சொல்றதுக்கு அடுத்து எந்த நேர் வராங்க அப்படின்றத பாத்துடலாமா?
1: 4:27 ஆக போகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் கேட்டு இணைந்து இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பொது அறிவு, தமிழ்நாட்டுல உப்பு சத்தியாகிரகம் எந்த பகுதியிலிருந்து தொடங்கு?

0: இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்மா. இருவருக்கும் வணக்கம். ராஜாமணி பேசுறீங்கம்மா?
2: ராஜாமணி அம்மா, அப்ப பதிலோட வந்திருப்பீங்க, சொல்லுங்க
1: டக்குன்னு பதில. அதாவது நம்ம திருச்சியில ஜங்ஷன் இருக்குல்ல, அந்த கண்ட காந்தியடிகள் வந்துட்டு தங்கியிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் நடைபெற்று அப்படியே போய் வேதாரத்னம் பிள்ளை, வேதரத்னம் பிள்ளை அவங்களுடைய இடத்துல வேதார நேரத்துல நிறைவு பெற்றது. அங்கதாங்க உப்பு காய்ச்சினாங்க.
2: அப்படியே வரலாற்று குறிப்புகள் அடிக்கிறீங்க, வாழ்த்துக்கள்மா. அதாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம கேட்ட கேள்வியோட சேர்த்து கூடுதல் இணைப்பான சில குறிப்புகள் பதிலாம் நமக்கு வரலாற்று நினைவுகளோட சொன்னாங்க. நேரிலேயே நீங்களும் மன்னகுளங்கள் நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்ணில். சரி, இப்ப அடுத்த கேள்வி நம்ம முன்வைக்கலாமா அப்படின்னு கேட்டா, கிடையாது, நேர் வந்ததுக்கு அப்புறத்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து அர்ச்சனா வந்து பிடிவாதமா இருக்கிறதுனால
0: பரவாயில்ல
2: சொல்லிடுறீங்களா?
0: இல்ல பரவாயில்ல, நேர் வந்துடட்டும் அப்படி சொல்றேன்.
2: அப்படி சொல்றீங்க
0: அப்படி.
2: சரி, நேர்களை நீங்க வாங்க வண்ணக்குலங்கள் நிகழ்ச்சிக்கு.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
6: ஆடி மாச தள்ளுபடி ஆசைக்கிற ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸ்லே.
7: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது
1: வண்ண கோலங்கள்ல பொது அறிவு. இன்னைக்கு பொது அறிவுல ரெண்டு கேள்வி வந்து கேட்டாச்சு, ரெண்டுமே நம்மளுடைய இந்திய சுதந்திர திருநாளுடைய சம்பந்தமா கேட்டாச்சு. நேயர்களும் சிறப்பா பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால
0: நேயர் யாரு அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாரங்க பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஏற்றிருக்கிறேன் மேடம்.
1: கனகரத்னம் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா?
2: சுலபமா கேளுங்க.
1: சுலபமா, கண்டிப்பா. தேச தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா?
2: ஆமாங்க.
1: உங்களுக்கு வந்து இப்ப ஞாபகம் வரக்கூடிய தலைவர் அப்படின்னா ஒரு மூணு பேர் இல்லைன்னா ஒரு நாலு பேர் சொல்லுங்க.
2: திருப்பூர் கொடிக்காத்த குமரன், மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்.
1: சிறப்பியா, மூணு சொல்லிருக்கீங்க.
2: பகத்சிங்.
1: சூப்பரியா, சூப்பரியா. இப்ப இந்த பெரிய பெரிய எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னால இந்த வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கான கேள்வி கேட்கறதுக்கு முன்னால
0: முன்னாடி ஒரு கேள்வி
1: கேள்வி கேட்டாச்சு. கேள்வியிலேயே கணக்கு வராது
0: உங்களுக்கு, அந்த கேள்வி கேட்டுலாங்களா?
2: கேளுங்க மேடம்.
1: சரியா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் தெரியும் இல்லையா? அவங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல்லாம் விட்டாங்க இல்லையா?
2: ஆமாங்க.
1: அது எந்த கம்பெனி அப்படிங்கறத நீங்க சொல்லணும்.
2: சுதேசி மித்ரா.
1: சுதேசி மித்ரா அப்படினு சொல்லிருக்கீங்க. ஆமாங்க. சரி, அது சரியான பதிலா அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றியா இணைப்புக்கு வந்ததுக்கு.
2: நன்றி மேடம்.
1: கனகரத்தினம் ஐயா சுதேசி மித்ரா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க.
0: ஆனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சரியான பதில் இல்ல. ஏன் அப்படின்னா சுதேச மித்ரன் அப்படிங்கறது பத்திரிகை. அதே மாதிரியேதான் வரும். ஆனா அது இல்ல, இது அது இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பதில் கிடையாது. ஆனா ஐயா முயற்சி பண்ணாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம்.
1: கண்டிப்பா. அடுத்து யாரு அப்படிங்கறத கேட்டுலாம். வண்ண கோலங்கள்ல பொது அறிவு விளையாட வந்திருக்க கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: இணைப்புல இருக்கீங்க?
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்ல வைக்கிறதுக்கே வருஷமாகும் போலவே.
1: யார் பேசுறீங்க?
3: நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன்.
0: வணக்கம். லேட்டா வந்திருக்கு.
1: விழுப்புரம்க்கு அருகில், திருச்சிக்கு மிக அருகில்ங்கிற மாதிரி.
0: அதான் வணக்கம், இவ்வளவு லேட்டா வந்திருக்கு அப்படிங்களா?
3: இல்ல, எனக்கு கேக்கல, விட்டு விட்டு கேட்டது.
0: கேள்வி வந்து அவ்வளவு தூரம் வந்து பயணம் செஞ்சு வந்ததுனால விட்டு விட்டு வந்திருக்கு. கேள்வி ஆனா இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னன்னு? அவங்க வந்து வெள்ளையர்களை எதிர்த்து கப்பல் விட்டாங்கல்ல?
3: ஆமா, தெரியுது.
0: கப்பலுடைய பெயர், அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அதுக்கு ஒரு நிறுவனம் வந்து வச்சிருந்தாங்கல்ல, அந்த நிறுவனத்தின் பெயர் என்ன?
1: வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் உங்களுக்கு.
3: நன்றி.
0: நன்றி. இன்னொரு புன்னகை.

0: சென்னையிலிருந்து
1: தூரத்துல
0: வந்தாலும்
1: இருந்து, ஆமா தூரத்துல இருந்து வந்தாலும் பதில மிகச் சரியாக சொன்ன அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நேர்லே வனகுலங்கள் நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.

0: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
1: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
0: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
1: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
0: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
1: கண்டிஷன் அப்ளை.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: ஐயே சுந்தே ஹேர் ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ

0: नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम वन की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
2: इंडिया में नंबर 1 डीलर वसंत कोविंद சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு பொது அறிவு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சுதந்திரம் அப்படிங்கறதால நம்மளுடைய கேள்வி அதை பத்தி தான் இருக்கு. நேயர்களும் ரொம்ப சிறப்பா பதில் சொல்லிட்டே இருக்காங்க. 240 102 1 240 102 1 எண்களை தொட்டு வந்து இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்மா, பொன்மலைப்பட்டு ராமலை செல்வராஜ் பேசுறேம்மா.
5: ராமமலர் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி நேத்துறீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பதில மிக சரியா சொல்லிடுவீங்க. நீங்க எல்லாம் நம்முடைய நேயர்கள் அப்படிங்கறனால நம்பி இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நம்ம இங்க கம்பரசம்பேட்டையில நீரேற்றும் நிலையம் இருக்கு இல்லையா? அது வந்து ஆங்கிலேயர்கள் காலத்துல வந்த வெள்ளத்துல வந்து மண்மூடி போயிடுச்சு அங்க இருந்த கிணறுகள். அப்போ நம்ம திருச்சியில இருந்த எந்த ஒரு தலைவர் தன்னுடைய சொந்த காசை போட்டு அந்த கிணறுகளை தூர்வாரி மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தாங்க?
4: ரத்னவேல் ஐயா அவர்கள்.
5: மிகச்சரியான பதில். அதாவது நான் வச்சுக்கிற நம்பிக்கை நீங்க காப்பாத்திருக்கீங்க பாருங்க.
3: இலக்கியம் பேசுவோம் கேட்டிருந்தா சொல்லிரலாம் அப்படின்னு
5: சொன்னீங்க. அந்த கேள்வியை வந்து நான் கேட்டுட்டேம்மா யாருகிட்ட அப்படிங்கிற மாதிரி மிக சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ரத்னவேல் தேவர் அப்படிங்கறவங்க தான் அவங்க. நம்ம திருச்சி
4: ரத்னவேல் ஐயா தேவர் ஐயா
5: நம்ம திருச்சியை சேர்ந்த அவங்க வந்து நம்ம மக்களுக்காக தன்னுடைய சொந்த கை காசை போட்டு கிணற வந்து தூர்வாரிருக்காங்க. அதனால லண்டன் பாராளுமன்றமே அவங்களை பாராட்டிருக்குன்னா பாத்துக்கோங்களேன்.
3: சிறப்பான ஒரு செயல் இல்லையா?
5: கண்டிப்பா. நேர்லே இன்னைக்கு வனக்குளங்கள் நிகழ்ச்சியில புதறிவு விளையாடிட்டு இருக்கோம். புதறிவுல அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நாங்க கேக்குறதுக்கு முன்னாடி நீங்க இணைப்புக்கு வந்தாதான் கேப்போம்.
3: அதுக்கு முன்னால விளம்பரம் இருக்கு, பாடல் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எந்த நேயர் அவருக்கு எந்த கேள்வி அப்படிங்கறத நம்ம அதோட சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1 வனக்குளங்கள் நிகழ்ச்சியோடு.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: BSNL ஓட புது செல்கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
2: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
1: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
2: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க.
3: நான் இப்ப திறமை மிக்க

0: என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வணக்கங்கள் கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இதுவரைக்கும் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்மளுடைய நேயர்கள் சிறப்பான பதில்கள், சரியான பதில்கள் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில உங்களுடைய கேள்வி அடுத்து என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னால இணைப்புல இருக்கிற நேயர் யாருன்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
2: நான் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து ராஜா பேசுறேன்.
0: திண்டுக்கலுக்கு ராஜா?
2: அப்படி எல்லாம் இல்லைங்க, சீட்டுக்கு மட்டுமே
1: அப்படின்னு சொல்லணும். சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
2: கேளுங்க, முயற்சி பண்றேன்.
1: சரி, உங்களுக்கான கேள்வி இதோ.
0: அதாவது அச்சு சொல்லுவாங்க இல்லையா
2: மேடம்,
0: அச்சு அச்சு அச்சகம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. முதன் முதலா பாத்தீங்க அப்படின்னா அச்சேரிய ஐரோப்பிய மொழி இல்லாத மொழி எது?
2: அச்சேரிய ஐரோப்பிய மொழிங்களா?
0: ஐரோப்பிய மொழி இல்லாம முதன் முதலா அச்சேரிய மொழி எது?
2: தமிழ் மொழிங்களா?
0: தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இது நாலு உங்களுக்கு கொடுக்கற ஆப்ஷன்.
1: அதாவது உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருக்கிறோம். அது வந்து மிக சரியானது அப்படிங்கறத வந்து ஆய்வு மூலமாகவும் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஐரோப்பிய மொழிகள் தான் முதன் முதல்ல உலகத்தில் அச்சேரிய மொழி, அதன் பிறகு அச்சேரிய ஒரே மொழி தமிழ் மொழி தான் அப்படிங்கிறது மிக சரியான பதில். இன்னைக்கு வனக்குளங்கள் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு விளையாடிய அத்துறை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். பங்கேற்ற எல்லா நேயர்களும் வெற்றியாளர்கள் தான். எப்பவுமே வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம் அப்படின்னு சொல்ற மாதிரி பங்கேற்பு மட்டும்தான் நமக்கு வந்து முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும்.
0: பங்கேற்றவங்களுக்கு மட்டும் இல்ல, கேட்டு ரசித்த நேயர்களுமே அவங்களும் ஒரு வகையில வெற்றியாளர்கள் தான்.
1: நிகழ்ச்சி கேட்டாங்க அப்படியே.
0: ஆமா,
1: நேயர்களுக்கும் நாங்க வந்து வெற்றியாளரா அறிவிச்சிட்டோங்க. இன்னைக்கு பங்கேற்ற நேயர்கள், பங்கு பெற முயற்சித்த நேயர்கள், கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு, ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
6: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்படுகிறது. டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களுடன் தரமான கல்வியை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் பல்வேறு அரசு தேர்வுகளுக்கான இலவச இணையவழி பயிற்சி அளிக்கப்படும் என்றார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், பொதுமக்கள் தங்களது விவரங்களை பிழையின்றி மின்னணு முறையில் வழங்குமாறு கேட்டுக் கொண்டார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு மாநில அரசின் விருதுகளை வழங்கினார். இதன்படி தகைசால் தமிழர் விருது திரு கிருஷ்ணசாமிக்கும், அப்துல் கலாம் விருது திரு மோகனுக்கும் வழங்கப்பட்டது. கல்பனா சாவ்லா விருது நஷ்வின் பானு சந்துவிற்கு அளிக்கப்பட்டது. சிறந்த மாநகராட்சிகளாக கோவை, தஞ்சை மாநகராட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. சிறந்த நகராட்சி விருது போடிநாயக்கனூருக்கும், சிறந்த பேரூராட்சிக்கான விருது திருவிடை மருதூருக்கும் வழங்கப்பட்டது. சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் சாரண சாரணியர் இயக்க தலைமையகத்தில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் 37 மாணாக்கருக்கு விருதுகளை வழங்கினார். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் சென்னை திருவான்மியூர் பாம்பன் குமரகுருதாசர் கோவிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வன்னியரசு பங்கேற்றனர். கல்பாக்கம் இந்திராகாந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதன் இயக்குநர் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர தினத்தையொட்டி ராமேஸ்வரம் கடலில் 40 அடி ஆழத்தில் தேசத்தின் பெருமையை பறைசாற்றும் வகையில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. காலேவில் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

இனிய மாலை பொழுதில் பனித்துளியில் காற்றோடு கலந்து வரும் கீதம், காதுகளில் விழும் இனிய இசை, நினைவுகளை தாளாட்டி இனிமையை பொழிய வருகிறது பொன் மாலை. இசையோடு இணைந்து பயணிப்போம் திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: சில பாடல்கள் முடிந்தாலும் அதன் இனிமை முடிவதில்லை. இசை நின்றாலும் அதன் நினைவுகள் நின்று விடுவதில்லை. இசையோட தேசத்தின் வாசமும் சேரட்டும், தாய் மண்ணின் பெருமை நம் நெஞ்சில் நிறையட்டும். கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல் இது இந்தியன் படத்திற்காக.

மழை பெய்தால் மண் மணக்கும், இசை பெய்தால் மனம் மணக்கும். சில பாடல்கள் காதுகளில் மட்டுமில்லை, நம் நினைவுகளிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். 5:14 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
6: ஒரு பாடல், ஒரு நினைவு, ஒரு புன்னகை, ஒரு தருணம். இசை என்பது கடந்து போன காலத்தை கையில் கொண்டு வந்து நம் கண்முன் நிறுத்தும் மாயம். அந்த மாய இசையில் இந்த பாடலையும் கேட்போமா? ஹரிஹரன் சித்ரா இணைந்த குரல்களில் அருணாச்சலம் படத்திற்காக.

காற்று சொல்லும் கதைகளும் உண்டு, கானம் சொல்லும் கதைகளும் உண்டு, காதல் சொல்லும் கதைகளும் உண்டு. அந்த கதைகளுக்கு இசை சேரும் போது இதயம் இன்னும் அழகாகிறது. அந்த இனிய இசை பயணத்தில் அடுத்த பாடல் கேட்போமா? ஹரிஹரன் குரலில் காசி படத்திலிருந்து.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
2: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்.
1: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
2: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
1: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
2: இச்சலுகை 2026 August 1 to 90 மட்டுமே.
1: இன்ற இணைவில் உங்கள் BSNL உடன்.
2: கண்டிஷன் சப்ளை.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி,
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தம் கோவிந்த் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தம் கோ.
5: மணி 5:32 திருச்சி FM ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. பூவுக்கு வாசம்.

தென்றலுக்கு சுகம், மழைக்கு மண் வாசம், இசைக்கு இனிமை. இசையின் இனிமையோடு நம் பயணம் தொடரட்டும். மலேசியா வாசுதேவன் குரலில் கோழி கூவுது படத்திற்காக.

மனம் தொட்ட இசை, மயக்கம் தந்த இசை. இப்பொழுது கொஞ்சம் உற்சாகம் கலந்த இசையோடு நம் பயணத்தை தொடரலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஷோபா சந்திரசேகர் இணைந்த குரல்களில் இது இன்னிசை மழை படத்திற்காக.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
3: சிம் கார்டு இலவசம்,
2: அளவற்ற இலவச அழைப்புகள்,
3: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
2: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
3: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
2: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
3: கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
5: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग

0: $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़ें। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1
2: ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரலாறு, ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு தனி சிறப்பு. இன்று என்ன நாள்? இந்நாளில் நிகழ்ந்த முக்கிய வரலாற்று சம்பவங்கள் என்ன? இந்த நாளின் சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் என்ன? வரலாற்றின் பக்கங்களை திருப்பி இன்றைய நாளின் சிறப்புகளை உங்களிடம் கொண்டு வருகிறது
3: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
2: அறிவும் வரலாறும் விழிப்புணர்வும் இணையும் இனிய நிகழ்ச்சி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
2: தவறாமல் கேளுங்கள் காலை 6:55 FM ரெயின்போ 102.1.
6: பொன்மாலையோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 5:43. காலம் நகரலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் நம் மனதில் என்றும் இளமையாகவே இருக்கும். அப்படி ஒரு இனிய நினைவோடு அடுத்த பாடலை கேட்போமா?

0: வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
4: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
3: துல்லியமான குரல் அழைப்புகள்,
4: அவசரகால SOS ஆதரவு,
3: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
4: நீடித்த நிலையான பேட்டரி,
3: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
4: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி வாழ்த்து தெரிவித்த பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான், மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மொய்சு ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். நேபாள பிரதமர் பலேந்திர ஷாவின் வாழ்த்து செய்திக்கு பதிலளித்த பிரதமர், இரு நாட்டு மக்களின் பரஸ்பர செழிப்பு மற்றும் நலனிற்காக ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டார். பூட்டான் பிரதமர் ஷெரின் டோப்கேவின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்த பிரதமர், பூட்டானுடனான நீடித்த நட்புணர்வை இந்தியா விரும்புவதாக கூறினார். ஸ்லோவோக் குடியரசு அதிபர் பீட்டர் பெலக்ரினிக்கு நன்றி தெரிவித்த பிரதமர், இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக கூறினார். சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் சூரிய பத்திரங்கா என்ற உலகளாவிய தொடர் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. இதன்படி சூரியன் உதிக்கும் திசையை பின்பற்றி தேசிய கொடி உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்படுகிறது. ஜெர்மனி, நெதர்லாந்து, இத்தாலி, எகிப்து, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்கள் இந்நிகழ்விற்காக வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை ஒன்றிணைத்துள்ளதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி 5,000 ரூபாய் ரொக்கப்பணம் உதவித்தொகையாக வழங்குவதாக பயனாளர்களின் வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவிக்குமாறு சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது. பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு இத்தகைய எவ்வித உதவித்தொகையையும் அரசு அறிவிக்கவில்லை என்றும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். இதன்படி விடுதலைப் போராட்ட வீரர்களின் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அறிவித்தார். முன்னாள் படைவீரர் மகள்களின் திருமண உதவி திட்டம் 50,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக கூறினார். தூத்துக்குடியில் பிஜேபி சார்பில் ஹர்கர் திரங்கா மூவர்ண தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி திருக்கோவில் ஆடித்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். காலேவில் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.
0: உற்சாகத்தோடு உழைக்கும் ஒவ்வொரு நாளும் வெற்றி நம் அருகில்தான். வெற்றி பெற வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலமா தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் விடுபட்ட மற்றும் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்களாக நல வாரியத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் காலையில 10 மணிக்கு நடைபெற இருக்கா. நாளைக்கு மன்னார்குடி, வளங்கைமான் மற்றும் முத்துப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இது நடைபெறதா திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. படிப்போம் பகிர்வோம் இந்த அமைப்பின் மூலமா விருது வழங்கும் விழா மற்றும் அதோட 12வது ஆண்டு விழா நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:05 திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் நடைபெற இருக்கு. வாய்ப்புள்ளவங்க போய் பார்வையிடலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல ஆரவாரம் கேட்டு இணைந்திருக்கோம்.

0: நம்ம உயிர் வாழறதுக்காக தாங்க சாப்பிடணும். சாப்பிடறதுக்காகவே உயிர் வாழ்ந்தோம்னா பல நோய்களுக்கு நம்ம அழைப்புதல் குடுக்கற மாதிரி ஆயிருங்க. எதையுமே அளவோட எடுத்துக்கணுங்க. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட நஞ்சுதாங்க. மருந்த எப்பயும் நம்ம அளவாதான் எடுத்துக்குவோம். அதே மாதிரி உணவையும் மருந்து மாதிரி அளவா எடுத்துக்கிட்டா எந்த நோயும் நம்மள நெருங்காதுங்க. இது உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நல்ல ஆலோசனைகளை தர இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.
1: பொதுவா பிரதம் நாளவே நம்ம மனசுல முதல்ல வர்றது முட்டை, கறி, மீன் இவைகள் தான் இல்லையா? நான் வெஜிடேரியன், எனக்கு எப்படி பிரதம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களா நீங்க? இல்லனா தினமும் அசைவம் சாப்பிட முடியாதே கவலைப்படுறவங்களா நீங்க? கவலையே படாதீங்க. நம்ம தாவர உணவுகள்லயே உடம்புக்கு தேவையான முழு புரதச்சத்தும் கொட்டி கிடக்கு. முதல்ல இந்த புரதச்சத்து எதுக்கு நமக்கு வேணும்? நம்ம உடல்ல தசை வளர்ச்சிக்கும், செல்கள் புதுப்பிக்கிறதுக்கும், உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் புரதம் ரொம்பவே முக்கியம். ஆனா அசைவ உணவுகளை விட தாவர வழி புரதங்கள்ல சில ஸ்பெஷல் நன்மைகள் இருக்கு. அசைவ உணவுகள்ல புரதம் இருக்கும், ஆனால் நார்ச்சத்து குறைவாக இருக்கும். தாவர உணவுகள்ல புரதத்தோடு சேர்ந்த செரிமானத்திற்கு உதவுற நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது நன்மை, தாவர உணவுகளால் கொலஸ்ட்ரால் கிடையாது. ஆனால் இது நம் இதயத்துக்கு ரொம்ப பாதுகாப்பானது. மூன்றாவது நன்மை, தாவர புரதம் சாப்பிடும் போது வயிறு சீக்கிரமாக நிறைஞ்ச உணர்வை கொடுக்கும். அதனால தேவையில்லாத பசியை கட்டுப்படுத்தி எடையை குறைக்க உதவும். எந்த உணவுகள்ல இந்த தாவர புரதம் அதிகமாக இருக்குன்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. நம்ம சமையல் அறையிலேயே எல்லாமே இருக்கு மக்களே. பயிறு மற்றும் சுண்டல் வகைகள், பாசி பயிறு, தட்டை பயிறு, கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து. தினமும் நாம் சாயந்தரம் ஒரு கப் சுண்டல் சாப்பிட்டாலே போதும். தாவர உணவு வகைகள்லயே அதிக அளவு புரதம் நிறைஞ்சது சோயாதான். நிலக்கடலை, பாதாம், பூசணி விதைகள் எல் என்று நாம் பட்டியலிட்டு கொண்டே போகலாம். சிறுதானியத்திலையும் புரதம் இருக்குதுங்க. நம்ம பாரம்பரிய கேழ்வரகு, திணை, கம்பு இவற்றில் கூட நல்ல புரதச்சத்து தாராளமாக இருக்கிறது. தாவர வகை புரதச்சத்து மூளை ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த உணவு என்று இன்றைய அறிவியல் அறிஞர்களும் உணவியல் நிபுணர்களும் நமக்கு பரிந்துரை செய்கின்றனர். அதனால் நேயர்களே, அசைவம் சாப்பிடுறவங்களே, காய்கறிகள் மட்டும் சாப்பிடுறவங்களே, தினமும் அந்த உணவில் ஏதேனும் ஒரு வகை பயிர், சுண்டல் அல்லது வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. சுவையான ஆரோக்கியமான தாவர உணவு புரத உணவுகளால் நோயற்ற வாழ்வை வாழ்வோம். இனி நம் தட்டில் தினமும் தாவர புரதம் இடம்பெறட்டும் என்பதை நாம் மனதில் நிறுத்துவோம்.

அசைவ உணவுகள்ல மட்டும் புரதம் அதிகமா இல்லைங்க, தாவர உணவுகள்லயும் புரதச்சத்து அதிகமா இருக்குன்னும், அது எந்தெந்த உணவுகள்லாம் இருக்குதுன்னும் இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பா. ராஜலட்சுமி அவர்கள்.

நாமக்கல் மாவட்டத்துல தொடக்க கல்வி பட்டய தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில விடைத்தாள்களுடைய நகலை பெற விரும்புவோர் இந்த மாதம் 20 தேதிக்குள்ள

0: விண்ணப்பிக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் தெரிவிச்சிருக்காங்க. இரண்டாயிரத்தி 2026-27 ஆண்டிற்கான மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கு. இதுல கலந்து கொள்ள விரும்பக்கூடிய விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் எல்லாருமே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய இணையதளமான tncmtrophy.sdat.in அப்படிங்கிற இணையதளத்துல பதிவு செய்யணும்னும், இதற்கான கடைசி தேதி இம்மாதம் 31 தேதி அப்படிங்கறத திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல கேட்டு இணைந்திருக்கோம். இது ஆரவாரம்.
1: சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா நல்லா பத்தி முந்தே

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அத மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 140 கோடி மக்களின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சுதந்திர திருநாளில் உறுதியேற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமான உறவை பராமரித்து தமிழக மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வேர்ல்ஸ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 140 கோடி நாட்டு மக்களின் கடின உழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை 2047 எட்டி விடுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லி செங்கோட்டையில் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதியை இந்நாளில் ஏற்போம் என்று கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் மக்களின் அதிகாரத்தை உறுதி செய்து பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறிய அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்தார். உலக அரங்கில் நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் அவசியமானது என்றும் பிரதமர் கூறினார். பல்வேறு துறைகளில் நாடு பெற்றுள்ள வளர்ச்சியை பட்டியலிட்ட பிரதமர், மின்னணு தொழில்துறை உற்பத்தி 7 மடங்கும், ரயில் பெட்டி உற்பத்தி 21 மடங்கும், செல்போன் உற்பத்தி 33 மடங்கும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மக்களின் தேவைக்கு வெளிநாட்டு இறக்குமதியை நம்பியிராமல் உள்நாட்டு உற்பத்திக்கு உத்வேகம் அளித்து பல துறைகளில் சுயசார்பு நிலையை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் சுயசார்பை எட்டும் முயற்சிக்கு உந்து சக்தியாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். 2047 100 GW திறன் கொண்ட 5 புதிய அணு உலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அணுசக்தி தொழில்நுட்பத்திலும் சுயசார்பை எட்டுவதற்கான பெரிய அளவிலான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மாற்று எரிசக்தி திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளும் கடந்த 12 ஆண்டுகளில் திறம்பட மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் மூலம் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் வீடுகளுக்கான சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அரசின் மானிய உதவியுடன் தங்களுக்கான மின் உற்பத்தியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் மின்சார செலவு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும், கூடுதல் மின்சாரத்தை விற்பனை செய்வதன் மூலம் கணிசமான வருவாயை மக்கள் ஈட்டி

0: வருவதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த மாநில அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்குமான சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடன் சுமூகமான உறவை கடைபிடித்து மக்களுக்கான திட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஊழலுக்கு இடமளிப்பதில்லை என்ற கொள்கையில் மாநில அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் திரு விஜய் கூறினார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டு வந்தே மாதரம் தேசிய பாடலும் தேசிய கீதமும் பாடப்பட்டன. மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். செங்கல்பட்டில் மாவட்ட ஆட்சியர் திரு வீரப்பன் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்களும் பறக்கவிடப்பட்டன. திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் கவிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து 477,000 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தேசிய கொடியை ஏற்றி வைத்து 93 பயனாளிகளுக்கு 1,56,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: சுதந்திர தினத்தையொட்டி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டம் மாரப்பன் நாயக்கன்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் கலந்து கொண்டார். கிராமப்புற மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கிராமங்கள் முக்கிய பங்களிப்பை ஆற்றி வருவதாக கூறிய அவர், மக்களின் ஒத்துழைப்போடு கிராமங்களை மேம்படுத்த அரசு நிர்வாகம் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். ஊரகப் பகுதிகளை தூய்மையாக பராமரிக்க மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் 310 கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 கிராம ஊராட்சிகளில் சுதந்திர தின சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள மணக்கதி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி மிருணாளினி மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். மக்களின் தேவைகளை கேட்டறிந்த ஆட்சியர் அவர்கள் அளித்த மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இம்மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கிராமப்புற மக்களுக்கு தேவையான வசதிகளையும் வாழ்வாதாரத்தையும் செய்து தர வேண்டும் என்பதில் அரசு நிர்வாகம் முனைப்புடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் ஆட்சியர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தினத்தையொட்டி பெரம்பூர் ரயில்வே மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டை ஒருங்கிணைப்பதில் ரயில்வேயின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். சென்னை ரயில்வே கோட்டம் சார்பில் கோட்ட மேலாளர் திரு சைலேந்திர சிங் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் உரையாற்றிய அவர், பயணிகளின் பாதுகாப்புக்கும் குறித்த நேரத்தில் ரயில்களை இயக்குவதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் நாள்தோறும் 12,00,000 பயணிகள் ரயிலில் பயணித்து வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை ரயில் நிலையங்களில் காணாமல் போன 163 சிறுவர்கள் ரயில்வே பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக திரு சைலேந்திர சிங் தெரிவித்தார். தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2026-27ஆம் ஆண்டு கலந்தாய்வுக்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக

0: தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோரப் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் வரும் August 17, 18 மற்றும் 19 தேதிகளில் வட கடலோர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேர்ல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 140 கோடி மக்களின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சுதந்திர திருநாளில் உறுதியேற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமான உறவை பராமரித்து தமிழக மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வேர்ல்ஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவியாவே ரொம்ப சௌகரியமாவும் இருக்கு எங்களுக்கு. அவங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு. எல்லாம் வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1444 அழைக்கவும்.
6: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம் 6 வாரம் நிகழ்ச்சியோடு.
8: BSNL ஓட புது செல்கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
9: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
8: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
9: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: ஐயே சுந்தே ஹே பிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
13: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபீ கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாய். ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़ें. जय हिंद, जय भारत, वंदे मातरम.

0: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
1: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்
0: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
1: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
0: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
1: இச்சலுகை 2026 August 1 to 90 மட்டுமே.
0: இந்த இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்
1: கண்டிஷன் சப்ளை.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சுதந்திர தின சிறப்பு செய்தி மலர். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார். முதல் முறையாக சுதந்திர தினத்தில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இன்று இசைக்கப்பட்டது.

அதனைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது.

தேசிய கொடியை பிரதமர் ஏற்றிய போது இந்திய விமானப்படையினரின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் வானிலிருந்து வண்ண மலர்களின் பூ இதழ்கள் தூவப்பட்டன. முன்னதாக முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார்.

பிரதமர் ராஜ்கட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார்.

0: செங்கோட்டையிலிருந்து நாட்டின் 80வது சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் முதல் முறையாக வந்தே மாதரம் செங்கோட்டையில் ஒலிப்பது குறித்து பெருமிதம் வெளியிட்டார். பல்வேறு துறைகளின் வளர்ச்சியை எடுத்துரைத்த அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ராணுவ உற்பத்தி 4 மடங்காகவும், காதி கிராம தொழில்கள் உற்பத்தி 5 மடங்காகவும், மின்னணு உற்பத்தி 7 மடங்காகவும், ரயில் பெட்டிகள் உற்பத்தி 21 மடங்காகவும், கைபேசி உற்பத்தி 33 மடங்காகவும் அதிகரித்துள்ளது என்றார்.
1: पिछले 12 वर्षों में डिफेंस प्रोडक्शन करीब 4 गुना, खादी और ग्रामोद्योग का उत्पादन करीब 5 गुना हुआ, इलेक्ट्रॉनिक मैन्युफैक्चरिंग करीब 7 गुना बढ़ा, आधुनिक रेलवे कोच का निर्माण 21 गुना बढ़ा, मोबाइल फोन उत्पादन 33 गुना बढ़ा.
0: சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.

0: விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்தார்.
1: மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
0: திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசிய மேயர் திரு மு அன்பழகன்,
2: திருச்சி மாநகராட்சி என்பது 1994 ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டு இன்று வரை கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாநகராட்சி. ஆனால்தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலே சிறந்த மாநகராட்சி, ஒரு தூய்மையான மாநகராட்சி என்று ஒரு சான்றிதழை பெறக்கூடிய ஒரு பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம். 25 போர்களை கொள்ளிட மாட்டிலும் காவிரி ஆற்றிலும் போடுவதற்காக நிதியை பெற்றிருக்கின்றார்கள். அதற்கு அந்த வேலையை செய்வதற்காக இன்றைக்கு டெண்டர் விடப்பட இருக்கின்றது.
0: திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் துணை தலைமை இயக்குநர் செல்வி அஜிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார்.
3: 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறோம். இந்த சுதந்திரத்தை நாம் எவ்வளவு அரும்பாடுபட்டு பெற்றோம், அதற்காக எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்தார்கள் என்ற அந்த விஷயங்களை நாம் நினைவு கூற வேண்டும். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. அந்த வாக்கியத்துக்கேற்ற மாதிரி சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கணும். இந்த ஆண்டு வந்து இது வந்தே மாதர பாடலுடைய 150வது ஆண்டு. இந்த சுதந்திர தினத்தோட தீம் வந்து யுவ விக்ஷி 2047, அதாவது இளைஞர்களுடைய டெவலப்மெண்ட் பத்தினது. இளைஞர்கள் வந்து இந்த சுதந்திர தின போராட்டங்கள், சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வீரர்கள், அவர்கள் செய்த தியாகங்களை பற்றி தெரிந்து கொண்டு நம் நாட்டின் சுதந்திரத்தையும் இறையாண்மையும் பேணி பாதுகாக்க வேண்டும், எல்லாரையும் சமமாக பாதிக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறேன்.
0: நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு ஆர் வெங்கடேஸ்வரன்,
4: அஞ்சலை அம்மாள் 1932 சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். ஆங்கிலேயரால் சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க. சிறைக்கு சென்ற பிறகுதான் அவங்க கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிய வருது. அதனால பிரிட்டிஷார் அவங்களை விடுதலை செய்யறாங்க. ஆனால் குழந்தை பிறந்த 2வது வாரமே மீண்டும் அவங்கள சிறையில் அடைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தவங்க வந்து காந்தியடிகளை சந்திக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம். 1934 அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா ஆங்கிலேயர் வந்து அஞ்சலை அம்மாள் காந்தியடிகளை சந்திக்க கூடாது அப்படின்னு தடை செய்யறாங்க. அந்த தடையை மீறி பர்தா அணிந்து கொண்டு குதிரை மேல ஏறி காந்தியடிகளை அவங்க பார்க்க போறாங்க. அப்போ காந்தியடிகள் கொடுத்த பட்டம் தான் தென்னகத்தின் ஜான்சி ராணி. அஞ்சலை அம்மாள் போன்ற பல முகம் தெரியாத சுதந்திர போராட்ட வீரர்களின் விளைவுதான் இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய

0: சுதந்திர காற்று. அந்த சுதந்திரத்தை நாம் அனைவரும் பேணி பாதுகாப்போம்.
1: திருச்சி மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் திரு ஜி நடராஜன்.
2: உப்பு சத்தியாகிரகம் 1930 காந்தியடிகளால் தொடங்கப்பட்டது. அந்த சத்தியாகிரகத்தை புகழ்பெற செய்த முக்கியமான பங்கு வகித்தது அஞ்சல் துறை என்பது. தண்டி என்கிற ஊர் வந்து கடலுக்கு அருகில் உள்ள ஊர். அந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரே அஞ்சல் நிலையம் ஜலல்பூர் என்கிற

0: அனானிமிட்டி வேண்டும்ன்றது, பிரைவேசி, இது எல்லாமே தான் சுதந்திரத்தோட ஒரு அங்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: திருச்சி உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் தமிழ்நாடு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய இதன் மாவட்ட பொது செயலாளர் திரு பி தர்மராஜ்,
2: சுதந்திர தின உரிமைகள் பல கிடைத்த போதிலும் அதைவிட மேலானது நமக்குரிய 10 முக்கியமான சமூக கட்டளைகள். முதலில் சமூக பொறுப்புணர்வு, நல்லிணக்கத்தையும் பேணி காத்தல் வளர்த்தல். இரண்டாவது மரம் நடுதல், அருகில் உள்ள நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துதல். மூன்றாவது பாதுகாத்தல். நான்காவது உள்ளூர் தயாரிப்புகளை உருவாக்குதல் வளர்த்தல். ஐந்தாவது போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்தால் விபத்து இல்லாத பயணமாக இருக்க வேண்டும். இப்படியாக நமது கடமைகளை செய்தால் நமது இளைஞர்கள் இன்று விஞ்ஞான வளர்ச்சியில் பல முன்னேற்றங்களை கண்டும் உலக நாடுகள் நம்ம இந்தியாவை சமாதான நாடாக தலைமையேற்று நடத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் இந்திய சுதந்திரமடைந்து 80 ஆண்டு ஆகி நல்ல வளர்ச்சி பாதையில் நடக்கின்ற இந்த நேரத்தில் இளைஞர்கள் அனைவரும் பெரியவர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை மதித்து நடக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில செயலாளர் திரு சுப்பிரமணியன்,
3: நாம் சுதந்திர காற்றை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தியாக பெருமக்கள் தங்களுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் தந்து நமக்காக சுதந்திரத்தை பெற்று தந்தனர். இந்த நல்ல நேரத்தில் அந்த தியாக சீலர்களின் வீர தீர தியாகங்களை புறமாற போற்றி அவர்களுக்கு தலைவணக்கம் செய்கின்றேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கு கயிற்றை முத்தமிடுகின்ற பொழுது, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கப்பம் கட்ட வேண்டும் என்று எதிர்த்து நின்ற வீர உணர்வு இந்த மண்ணுக்கே சொந்தமானது. துப்பாக்கி ஏந்தியேனும் ஒவ்வொருவரும் இந்திய நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனையை அனுபவித்த பண்டித ஜவஹர்லால் நேருவையே நாம் மறந்துவிட முடியாது. அதே போன்று செக்கெழுத்தவர்கள், கொடிகாத்த குமரனை போன்றவர்கள், பகத்சிங், சுகதேவ் ராஜகுருவை போன்றவர்கள், பாலகங்காதர திலகர், இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களையும் இந்த நேரத்திலேயே நாம் மறந்துவிடலாகாது.
1: திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையின் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் இ அருண்ராஜ்,
4: நாம் சுதந்திரத்துக்காக எண்ணற்ற தியாகங்கள் செய்தவர்கள். அவர்களின் கனவு ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவது மட்டுமில்லை, அனைவருக்கும் கல்வி வேண்டும், நல்ல சுகாதாரம் வேண்டும், அனைவருக்கும் சம வாய்ப்பு வேண்டும் என்று விரும்பினார்கள். இன்று நாம் அந்த கனவை நனவாக்கும் பொறுப்பில் இருக்கிறோம். நாம் ஒரு வலிமையான, வளமான பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான மக்கள் நலனை உருவாக்க வேண்டும்.
1: திருவரம்பூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசிய பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி கோ நிர்மலாபாய்,
5: நாட்டிற்காக இளைய சமுதாயத்தினர் தங்களால் இயன்ற பங்களிப்பினை வழங்க வழிகளை அவர்களின் சிந்தனையில் விதைக்க வேண்டிய பொறுப்பானது ஆசிரியர் சமுதாயத்திற்கும் மற்ற பெரியோர்களுக்கும் இருக்கிறது. நாட்டில் நடக்கும் நல்ல செயல்களின் மீது அவர்களின் எண்ணத்தை திசை திருப்பி அவர்கள் பார்வையை நேர்வழியில் செலுத்த அவர்களுக்கு என்றும் துணை நிற்போம் என்ற உறுதிமொழியை நாம் இன்று ஏற்போம்.
1: மத்திய அரசின் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் கீழ் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடியதாக பிஷபீபர் கல்லூரி மாணாக்கர் எமது செய்தி பிரிவிடம் தெரிவிக்கையில்,
6: வேதரட்சன்யா, நமது மூவர்ண கொடியில் 3 முக்கிய நிறங்கள் உள்ளன. மேலே இருக்கும் காவி நிறம் தைரியம் மற்றும் தியாகத்தை நினைவுபடுத்துகிறது. நடுவில் இருக்கும் வெள்ளை நிறம் அமைதி மற்றும் உண்மையை குறிக்கிறது. கீழே இருக்கும் பச்சை நிறம் பலம் மற்றும் வளர்ச்சியை குறிக்கிறது. நடுவில் இருக்கும் அசோக சக்கரம் நாம் எப்போதும் முன்னேற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. ஹரர் திரங்கா, ஒவ்வொரு வீட்டிலும் திரங்கா, ஒவ்வொரு இதயத்திலும் இந்தியா. ஜெய்ஹிந்த்.
7: ஆலன் சைலஸ், நம்மிடையே பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வை நம்மை ஒன்றிணைக்கிறது. அந்த ஒன்றிணைப்பின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று நமது தேசிய கொடி. ஒவ்வொரு வீட்டிலும் திரங்கா பறக்கும் போது அது ஒரு அழகான தேசிய உணர்வை உருவாக்குகிறது. ஆனால் நாட்டுப்பற்று என்பது தேசிய கொடியை ஏற்றுவதில் மட்டும் இல்லை, நமது நாட்டை சுத்தமாக வைத்திருப்பது, சட்டங்களை மதிப்பது, பிறருடைய உரிமைகளை மதிப்பது, சமூகத்தில் ஒற்றுமையை வளர்ப்பது போன்ற செயல்களும் நாட்டுப்பற்றுதான்.
8: வேதநாயகி, நமது தேசிய கொடியை ஏற்றும் போது அதன் மரியாதையை பாதுகாக்க வேண்டும். அதுபோல நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த பங்களிப்பை செய்ய வேண்டும். ஏழை மற்றும் தேவையுள்ள மக்களுக்கு ஆதரவாக இருப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, பொது இடங்களை சுத்தமாக வைத்திருப்பது, இவை அனைத்தும் நமது நாட்டை சிறப்பாக்கும் செயலாகும். ஒவ்வொரு வீட்டில் திரங்கா பறக்கட்டும்.
1: சுதந்திர தின விழாவில் விடுதலை போராட்ட வீரர்களை நன்றியுடன் நினைவு கூறுவதன் அவசியம் குறித்து பள்ளி மாணவர் ரோஹித் செழியன் பேசுகையில்,
9: Today we are celebrating Independence Day of India.

0: August 1947, we got your freedom from British rule. This day is important for all Indians. Great leaders like Mahatma Gandhi, Bhagat Singh, Subhash Chandra Bose fought for the freedom. Let's respect the freedom for our country. Make our country proud.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய சுதந்திர தின சிறப்பு செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் ஆனந்தி முத்தையன்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் உறுதியை எடுத்துரைக்கும் கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேசத்தின் முன்னேற்றத்திற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்துள்ளதாக கூறினார். சுதந்திர தினத்தையொட்டி மாநிலத்தின் பல்வேறு திருக்கோவில்களில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சமப்பந்தி இன்று நடைபெற்றது. சென்னை திருவான்மியூர் அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற பொது விருந்தில் மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் பங்கேற்றார். தினத்தையொட்டி மாநிலத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. திருச்சி மாவட்டத்தில் 404 கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி 5000 ரூபாய் ரொக்கப்பணம் உதவித்தொகையாக வழங்குவதாக பயனாளர்களின் வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவிக்குமாறு சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது. பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு இத்தகைய எவ்வித உதவித்தொகையையும் அரசு அறிவிக்கவில்லை என்றும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தினர். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் செயல்படும் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் 15 நாட்களுக்கு முதற்கட்டமாக 500 கனஅடி தண்ணீர் இன்று திறக்கப்பட்டது. இதன் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். காலையில் இந்தியா இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
0: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேமரா பார்வை. உலக புகைப்பட தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 19 தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுதுங்க. இது புகைப்பட கலையோட வரலாறு, அதோட அறிவியல், சமூகத்துல அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், இது எல்லாத்தையுமே போற்றக்கூடிய ஒரு நாளா இருக்குதுங்க. இதோட வரலாறு என்னன்னா, பிரெஞ்சு அறிவியலாளரான லூயிஸ் டாகுவேரா மற்றும் நைசபோ நியேப்ஸ் ஆகியோர் இணைந்து டாகுவேரோ டைப்னு சொல்லக்கூடிய புகைப்பட முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் உலகத்தோட முதல் வெற்றிகரமான வணிக ரீதியான புகைப்பட முறையாகுமாங்க. பிரெஞ்சு அரசு 1839 ஆகஸ்ட் மாதம் 19 தேதி இந்த புகைப்பட கண்டுபிடிப்பின் காப்புரிமையை வாங்கி அத உலகத்துக்கே இலவச பரிசா அறிவிச்சிருக்காங்க. இந்த நாளின் நினைவாக தான் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 19 தேதி உலக புகைப்பட தினம் கொண்டாடப்படுதுங்க. ஒரு கிளிக், ஒரு கணம், ஒரு காட்சி, ஒரு நினைவு, ஒரு நினைவு, ஒரு வாழ்க்கை. உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு புகைப்பட கலைஞர் போ ஜெயச்சந்திரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே, வருகின்ற 19 தேதி உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க புகைப்பட கலைஞர் போ ஜெயச்சந்திரன் அவர்கள். ஐயா, போ ஜெயச்சந்திரன் அவர்கள வந்து புகைப்பட கலைஞர் மட்டும் கூட சுருக்கிட முடியாது. சிதிலமடைந்த கோயில்களை வந்து அடையாளம் தேடுபவர், எழுத்தாளர், சமூக ஆர்வலர் போன்ற பன்முகத்தன்மை கொண்டவர். ஐயா வரவேற்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோங்க ஐயா.
4: திருச்சி வானொலி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். உலக புகைப்பட தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் போ ஜெயச்சந்திரன்.

0: எனது சொந்த நாடு என்று சொல்லும்போது நான் இலங்கையைச் சேர்ந்தவர். சரியாக 4/9/1990 வந்து இங்கே தமிழகத்துக்கு வந்து சேர்ந்தோம். அப்போது நான் வரும்போது ஒரு குழந்தை. அதன் பிறகு வந்து ஒரு 90 முதல் இப்ப வரையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வசித்து வருகிறோம். என்னுடைய பள்ளி படிப்புன்றது வந்து வெறும் ஒரு 5ஆம் வகுப்புக்குள்ளே முடிந்து விட்டது. அதாவது காரணம் என்னவென்றால், வரும்போது என்னுடைய பெற்றோர்களுடன் வந்தேன். அதன் பிறகு வந்து அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவங்க இலங்கையை நோக்கி பயணிக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அதன் பிறகு வந்து தனிமைப்பட்ட வாழ்க்கை அன்னைக்கு தொடங்கிச்சு.
1: சின்ன குழந்தையிலே நீங்க வந்து தமிழகம் வந்திருக்கீங்க. தமிழகம் வந்த நீங்க இந்த புகைப்பட தொழில வந்து எப்போ வந்து ஈடுபட ஆரம்பிச்சீங்க?
0: இந்த புகைப்படத்துறைக்குள்ள நான் உள்ள வரும்போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 14 வயது. அப்பவே எனக்கு வாழ்க்கை உருவாகிறது. அந்த நாடு விட்டு நாடு வந்தாலும் வந்து நம்மளுடைய பாதைகளை மாறணுன்றதுக்காண்டி, ஒரு கலை பயணத்துக்குள்ள செல்வம்ன்றதுக்காண்டி வரதராஜன் என்பவர், அவர் வந்து ஒரு தனியார் ஸ்டூடியோ நடத்துறாரு. அப்போது அங்க பிலிம் ரோல் தான் அந்த காலகட்டத்தில். அவரோட வந்து திருமண முகூர்த்தங்களுக்கு போறது, சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறது, இப்படிதான் அந்த ஒரு 98-99 காலகட்டத்தில் வந்து அந்த பணி வந்து தொடங்கிச்சு.
1: இந்த புகைப்பட துறையில நாட்டம் எப்படி உருவானது? அந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு தொழிலே வந்து எப்படி கத்துக்கிட்டீங்க?
0: அப்போது கேமரா வந்து மினோல்டா, ஜாசிகா, FM2 இது மாதிரி தான் அந்த கேமராக்கள் இருக்கும். ஒரு பிலிம் ரோலை வந்து நம்ம வந்து தொடக்க காலகட்டத்தில் வந்து அந்த ரோல் பண்றனா வந்து டார்க் ரூம் சொல்லுகிற அந்த இருட்டறையில தான் அதை நம்ம வந்து வைக்கணும். அதை வச்சுக்கிட்டு கரெக்டா வந்து நம்ம வெளிச்சம் இல்லாத இதை வந்து கரெக்டா லோடு பண்ணணும். லோடு பண்ணிட்டு வந்து சரியாக வந்து ஒரு நல்ல புகைப்பட கலைஞர் தேர்ந்தெடுத்தாலன்னா அன்றைக்கு வந்து 36 படங்கள் தான் எடுக்கப்பட்டமான அந்த ரோல் இருக்கும். ஆனா அன்னைக்கே அந்த ரோல்ல நாங்க 40 படங்கள் எடுக்கிறதுக்கான திறமையை நாங்க வளர்த்துக்கிட்டோம். இன்றைக்கு இருக்கும் அந்த டிஜிட்டல் காலம் என்பது அன்றைக்கே சில பணிகளை மேற்கொள்ள காமிக்கிற மாதிரி எனக்கு இன்னும் கண் முன்னாடி நிக்கிறது. அதாவது வந்து ஒரு திருமணத்துக்கு போனோம்னா வந்து பொண்ணோட முகம் வந்து மாப்பிள்ளையோட இதயத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பை கொண்டு வரும். நிக்கான ஒரு கேமரா அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் வந்துச்சு. அது ஒரு மல்டி, அந்த படத்தை வந்து ஒரு பிலிமை வந்து லாக் பண்றதுக்கான ஒரு வியூ இருந்துச்சு. ஆனா அந்த லாக் பண்றதுக்கு வந்து சின்ன சின்ன மாஸ்க் அதுக்கு வேணும். மணமகனின் இதயத்துக்குள் வந்து மணமகளின் இதயத்துக்குள்ள மணமகனை வைக்கிற மாதிரியும், இரண்டு பேரை கைக்குள்ளே வந்து மணமகன் மணமகள் போட்டோ வந்து இருக்கிற மாதிரியும், அப்ப அந்த காலத்துல, அதாவது 2000-2005 அந்த காலகட்டத்தில் வந்து அது ஒரு பெரிய ஒரு மதிப்பை உண்டாக்குச்சு. இப்ப நீங்க திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் போட்ட டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து அது ஒரு வித்தியாசமான முறைகள் அது கடைபிடிக்கப்பட்டுச்சு. அந்த கடைபிடிக்கப்பட்ட முறைகள் வந்து பெரும்பாலும் வந்து இலங்கை தமிழர்கள் முகாம்கள் உள்ள எல்லா புகைப்பட நானும் இல்ல, அந்த நான் என்னோட காலகட்டத்தில் பயணிச்சவங்க எல்லாருமே அந்த தொழிலை கையாண்டாங்க. அப்ப அந்த தொழிலை கையாளும் போது வந்து இலங்கை தமிழர்களுக்கு நிறைய வந்து ஒரு வீடியோகிராபர், போட்டோகிராபர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து தமிழகம் முழுவதும் உண்டாச்சு. குறிப்பாக நானே வந்து என்னுடைய ஓனர் மூலமாக வந்து ஒரு 18-17 வயசு அந்த காலகட்டத்திலேயே சென்னை, கோவை, மதுரை போன்ற முக்கியமான மாநகரங்கள்ல போயிட்டு நீ தேசங்கள்ல இருந்து வந்து பொண்ணு மாப்பிள்ள வந்து இங்க திருமணம் பண்ணுவாங்க. அந்த நேரங்கள்ல கூட அந்த தொழில்நுட்பத்தை நம்ம வந்து கையாண்டு ஒரு வித்தியாசமான ஒரு முறையை நம்ம வந்து இங்க படப்பிடிப்பை காமிக்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாச்சு. அப்பதான் நம்மளுடைய அந்த புகைப்பட துறையின் விஸ்வரூபம்ங்கிறது வந்து வெளியுலகத்துக்கு வந்துச்சு.
1: சரிங்க சார், புகைப்பட துறையில வந்து எத்தனை வருடங்கள் வந்து அனுபவம் இருக்குது? அந்த புகைப்பட தொழில் வந்து உங்களுக்கு முழுமையான வந்து மகிழ்ச்சியை கொடுத்ததா குடிக்கிறதா?
0: கண்டிப்பா. ஒரு புகைப்படம் என்பது வெறும் காகிதத்தில் உறைந்த உருவம் இல்ல, உறைந்து போன ஒரு கணம். கடந்து சென்ற காலத்தின் கண்ணாடி மீண்டும் திரும்பி வராதா என்ற தருணத்தின் தடம் அது. புன்னகையின் பின்னால் புதைந்திருக்கும் 1000 உணர்வுகளின் ஓவியம், ஒரு கண்ணீர் துளியின் விளிம்பில் ஒளிந்திருக்கும் சொல்லப்படாத கதையின் சாட்சியம், காலத்தின் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நினைவுகளை ஒரு சிறிய பிரேமுக்குள் சிறைப்பிடித்து தலைமுறைகளுக்கு கடத்தும் அற்புதமான கலைதான் புகைப்பட கலை. அந்த கலையின் மீது கொண்ட காதலால் பிலிம் ரோல் காலத்தின் நிழலிலிருந்து இன்றைய நவீன டிஜிட்டல் யுகம் வரை கால் நூற்றாண்டு காலமாக கேமராவை கையிலேந்தி பயணித்து வருகிறேன். இது வெறும் 25 ஆண்டுகளின் தொழில் அனுபவம் மட்டுமல்ல, காலத்தோட நடந்த போராட்டம், கண்ணீரோட நடந்த பயணம், காயங்களோடு கடந்த பாதை, இழப்புகளோட எழுந்த வாழ்க்கை, வீழ்ச்சிக்கு பின்னும் விடாமல் தொடர்ந்த நடை.
1: இப்ப புகைப்பட துறையில வந்து நீங்க பயணம் மேற்கொண்டதுல என்ன மாதிரியான உச்சத்தை தொட்டிருக்கீங்கிறத சொல்லுங்களேன்.
0: ஒரு 3 தலைமுறைகளா நான் வந்து புகைப்படம் எடுக்கிறேன்னு சொல்லணும். காரணம் என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நான் வந்து ஒரு 2000 காலகட்டத்துல வந்து அந்த வீட்டுல வந்து அந்த அவங்க குடும்ப தலைவருக்கு வந்து திருமணத்துக்கு புகைப்படம் எடுத்திருப்பேன். திருமணத்துக்கு புகைப்படம் எடுத்த பிறகு அவங்களுடைய வளகாப்புக்கு புகைப்படம் எடுத்திருப்பேன். இப்படியே போயிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா அவங்க புகைதல் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு புகைப்படம் எடுத்து அதோட நிச்சயார்த்தத்துக்கு புகைப்படம், அதோட திருமணத்துக்கும் புகைப்படம் எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். நிறைய வீடுகள் நடந்திருக்கு. எங்களுடைய இன்னொரு அடுத்த தலைமுறைக்கு நீங்க தான் புகைப்படம் எடுக்கணும் அப்படிங்கிற சொல்ற இடங்களை நான் பல இடங்கள்ல பாத்திருக்கேன்.
1: அருமை அருமை அருமை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து பன்முகத்தன்மை கொண்ட கலைஞராக நாங்க அறியப்படுகிறீங்க. பன்முகத்தன்மையில வந்து எழுத்துக்கள் வடிவங்கள் கொடுக்குறீங்க, அதே சமயத்துல வந்து கோயில்களுடைய தலபுராணங்கள்லாம் நீங்க எழுதியிருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள்

0: சொல்லுங்களேன்.
1: பெரும்பாலுமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 16 குடவர கோயில்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் வந்து அதிகமான குடவர கோயில் இருக்கு. அந்த குடவர கோயில்களை தேடி போயிட்டு அதோட வரலாறு வந்து நம்ம உடனே தேடிட முடியாது. காரணம் என்ன, வரலாற்றை பொறுத்தளவுக்கு உடனே நம்மளுக்கு கையில கிடைக்காது. ஒருத்தவங்கள்ட்ட அந்த கிராமத்திட்ட கேட்போம், அந்த கிராமங்கள்ல இருக்கவங்க பெரியவங்க சொல்லுவாங்கன்னா காதுக்கு செவிக்கு வந்த செய்திகளை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம வரலாற்றை நம்ம திரும்பி பார்த்தோம்னா தவறாக சென்று விடும். அந்த வரலாற்றை நம்ம சரியாக பதிவு செய்ய வேண்டும்னா பழைய ஆவணங்களை வந்து நம்ம புரட்டி புரட்டி பார்க்கணும். இன்னைக்கு இருக்க சமூக பிரச்சனைகள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. அந்த காலகட்டத்திலே நம்ம வந்து பொதுப்படையா சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து சில கோயில்களை வந்து 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு கோயில வந்து ஒருத்தர் அந்த கோயிலை கட்டினவர் வேற இருப்பாங்க, அவங்க மரபு வழி வந்தவங்க வேற நபர்களா இருப்பாங்க. அந்த மரபு வழி வந்தவங்க வந்து அந்த பகுதியிலே இன்னும் இருக்க மாட்டாங்க. குறிப்பாக நாங்க வசிக்கும் வந்து ஒரு திருவரங்குளம் ஊர் வந்து முடிமன்னா நல்லூர், அந்த ஊருக்கு பேரு. அந்த முடிமன்னா நல்லூர் சொல்லும் போது அந்த ஊருக்கு வந்து இன்ன வரை அந்த ஊருக்கு யார் அந்த ஊரை தெரியாது. அந்த பகுதியில வந்து ஒரு பிரிவினர், அந்த பிரிவினர் இப்ப அந்த பகுதியில இல்ல. ஆனா அந்த பிரிவினர் வந்து அந்த கோயில கட்டுறதுக்கு பெரும் உறுதுணையாக இருந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு ஒரு கோயிலுக்கு வரலாறுங்கிறது வந்து அந்த பகுதி வந்த மன்னர்கள். பெரும்பாலும் எங்க புதுக்கோட்டையில எடுத்துக்கிட்டோம்னா சோழ மன்னர்கள் நிறைய கோயில்கள் கட்டியிருப்பாங்க. புதுக்கோட்டையில வசிக்கிறவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கான ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இது தமிழகம் முழுவதும் வந்து இந்த கோயில் வரலாறுகள் இருக்கு. கோயில்களை பொறுத்த அளவுக்கு நம்ம எழுதும் போது வந்து குறிப்பிட்டு வந்து சில நபர்கள் சொல்லுவாங்க, இங்க வந்து இந்த புண்ணியம் கிடைக்கும், இந்த குழந்தை பேரு கிடைக்கும். ஆனா வந்து இது வாய்வழி செய்திகள் நம்ம சொன்னாலும் அந்த வரலாற்று செய்திகள் நம்ம பொக்கிசமா பண்ணும்போது சரியாக பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக வந்து ஒரு கிபி அந்த நூற்றாண்டு என்ன, அந்த நூற்றாண்டுல வந்து எந்த மன்னர் அங்க இருந்தாரு, அந்த பகுதியில வந்து என்னென்ன வியாபாரங்கள் இருந்தது, அந்த ஊருக்கு பெருமை என்ன. இப்ப இன்னைக்கு அங்க இருக்க கல்வெட்டுகள்லாம் வந்து பழைய செய்திகளை வந்து நமக்கு கண் முன்னாடியே தேடி கொடுக்கும். இந்த கல்வெட்டு செய்தி எனக்கு படிக்க தெரியாது, இருந்தாலும் வந்து இந்த கல்வெட்டு ஆய்வாளர்களை கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு கோயில் தலபுராணம் எழுதி முடிக்கிறதுக்கு 4 நாட்கள் ஆகும் கண்டிப்பா. அந்த 4 நாட்களை நம்ம முடிச்சுட்டு அதை முடிவு தரையுமா மறுபடியும் ரிபீட் பண்ணி பார்க்கணும். காரணம் என்னன்னா வந்து தவறாக போயிடக்கூடாது அந்த கோயிலோட தலபுராணம். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு ஜாம்பவான் பத்திரிகை என்று சொல்லப்பட்ட முன்னணி பத்திரிகைகள்ல நான் 168 தலபுராணம் எழுதிட்டேன். கோயில் தலபுராணங்கள் இந்த 168 கோயில் தலபுராணம் எழுதினையும் எங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 56 கோயில் தலபுராணம் எழுதிட்டேன். இந்த 56 கோயில் தலபுராணங்களும் வந்து இன்னும் எனக்கு அந்த பேரை சொல்லி கொடுக்குது. காரணம் என்னன்னா நான் யாருன்னு தெரியாது, எல்லாருமே அந்த கீழ அந்த பேரை பார்த்திருப்பாங்க. புதுகை போ ஜெயச்சந்திரன், போ ஜெயச்சந்திரன், போ சோமன், பி ஜேஇ, இப்படியான பல பேர்கள் வந்து அந்த தலபுராணங்கள் வந்து பத்திரிகை வாயில வந்தபடியா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்பாங்க. இத்தனை கோயில் தலபுராணங்கள் எழுதினாலும் வந்து நிறைய சிதிலமடைஞ்ச கோயில்களை வந்து குடமுழுக்கு நடந்திருக்கு. குறிப்பாக வந்து ஆவடியார் கோயில் பகுதியில் உள்ள வந்து ஒரு கோயில் உத்திராட்ட நட்சத்திரக்கு தீயத்தூரன் அந்த ஊரு. நான் ஒரு தனியார் பேருந்துல போய் நடந்து போறேன். நடக்கும் போது எனக்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்றேன், முள்ளு குத்துது. அந்த முள்ளு குத்துதும் போது அப்படியே அந்த இதுல போய் போறேன். அந்த ஊர்ல வந்து அந்த கோயில் குறுக்களே இல்ல, அதுக்காண்டி நான் காத்திருக்கேன். மறுபடியும் அவர் வர்றாரு, அது அந்த கோயில் எழுதுறேன். அந்த கோயில் எழுதி அதுதான் தமிழகத்துக்கு உத்திராடித நட்சத்திரத்துக்கு உகந்த கோயில்னு நான் ஒரு முக்கியமான பத்திரிகையில வெளியே கொண்டு வரேன். என்னுடைய போன் நம்பரையும் வந்து அவங்களா போட்டாங்க. அந்த கிராமத்துக்கு எப்படி பயணிக்க வேண்டியதுக்கான உங்க நம்பரை போடுறோம்னா அந்த பத்திரிகை துறையில் சார்ந்தது போட்டாங்க. இன்ன வரையும் அந்த நம்பருக்கு வந்து போன் வந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி அந்த சிதில இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து உத்திராடித நட்சத்திரத்துக்கு வந்து உகந்த கோயில வந்து அங்க தள்ளியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இந்த வாஸ்து கோயில் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. இது என்னுடைய கண்ணோட்டத்துல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி என்னும் போது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து வாஸ்து கோயில் வந்து ஒரு ரொம்ப சிதிலமடைஞ்சு கிடந்த கோயில வந்து எழுதினேன். அந்த கோயிலும் வந்து இன்னைக்கு வந்து மாதம் மாதம் வரங்கள் அந்த வாஸ்து நாள்ல வந்து பூஜை பண்ணி செங்கலை வந்து கொண்டு போறாங்க. அந்த கோயிலுக்காண்டி இன்னைக்கு பல 100,000 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது என்னுடைய போது நான் இது மாதிரி நிறைய கோயில்களை வந்து எடுத்துரைக்கலாம்.
0: சிறப்புங்க.
2: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில போட்டோகிராபி குறித்து பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க புகைப்பட கலைஞர் போ ஜெயச்சந்திரன் அவர்கள், உடன் உரையாடினார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள். பல வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த ஒரு பழைய போட்டோ ஆல்பமை எடுத்து பார்க்கும்போது அப்பாவோட இளமை, நண்பர்களின் சிரிப்பு, பள்ளி நாட்கள், குழந்தை பருவம் எல்லாமே திரும்பவும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். அப்போதான் புரியும், புகைப்படம்ங்கிறது காகிதத்தில் பதிந்த படம் மட்டும் இல்லங்க, காலத்தால் பதிந்த கதைன்னு அப்படின்னு சொல்லி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி FM Rainbow 102.1 இல் கேமரா பார்வை.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 9:30 இன்று காலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.

இரவு 8 மணிக்கு 80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை கேட்கலாம்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பல்லாண்டுகளாக சேவையாற்றிய தலைவர்களை நினைவு கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் நிலையான அரசும் உயிரோட்டம் மிக்க ஜனநாயகமும் நாட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், அரசியலமைப்புச் சட்டமும் உறுதியான நீதி கட்டமைப்பும் நாட்டு மக்களை செம்மையான பாதையில் வழிநடத்திச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு மேலோங்கி இருப்பதாக தெரிவித்த பிரதமர், உலகின் முக்கிய நாடுகளுடன் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தாராள வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க இது பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். உள்நாட்டு தொழில் நிறுவனங்கள் சர்வதேச அளவிலான வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், உலகச் சந்தையை எதிர்கொள்ளும் வகையில் குறைந்த உற்பத்தி செலவில் தரமான பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்நாட்டு தேவைக்கான இறக்குமதியை குறைத்து மக்களுக்கு தரமான பொருட்களை அளித்திட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற ஆர்வமும் திறனும் நாட்டு மக்கள் மனதில் வேரூன்றி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டின் பணி கலாச்சாரம், சிந்தனை மற்றும் செயல்திறனில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதையும் அவர் கூறினார். கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை மக்களிடம், குறிப்பாக இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோரிடம் இருப்பதால் நமது பெரிய கனவுகளை சாத்தியமாக்க முடியும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட கதிசக்தி திட்டத்தின் மூலம் போக்குவரத்து கட்டமைப்பு பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான், மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது, பூட்டான் பிரதமர் ஷெரிங் தாப்கே, ஸ்லோவாக் அதிபர் பீட்டர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் அதில் கூறியுள்ளார். இஸ்ரேல் அதிபர் ஹெர்சாக் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியா இஸ்ரேல் இடையேயான நட்புறவு வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியா அமெரிக்கா

0: இடையேயான உறவுகள் வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் வெளியிட்டுள்ள செய்தியில், இரு நாடுகளுக்கு இடையே டிஜிட்டல் தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். மாலத்தீவு தேசிய கட்சித் தலைவர் திரு முகமது நாசிம் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் வளர்ச்சி மூலம் மாலத்தீவும் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தூதர் ரெவான், அர்ஜென்டினா தூதர் மரியானோ, இலங்கை தூதர் மகிசினி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தூதர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் இன்று கொண்டாடப்பட்டது. சிங்கப்பூரில் தூதரக அலுவலர் ஷில்பாக் அம்புலே தேசிய கொடியை ஏற்றி வைத்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் உரையாடினார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் தூதர் விக்ரம் துரைசாமி இந்திய தூதரகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். ஹாங்காங்கில் துணை தூதர் ராஜேஷ் நாயக் தலைமையில் சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வந்தே மாதரம் எனும் தேசிய பாடலின் வீரமுழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று மாநிலங்களிலும் கொண்டாடப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஐதராபாத் மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு சிவ்பிரதாப் சுக்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தேசிய கொடியை முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஏற்றி வைத்தார். பின்னர் கொல்கத்தா ஆகாஷ்வாணி மூலம் சுதந்திர தின உரையாற்றிய அவர், சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி, குதிராம் போஸ் உள்ளிட்டோரின் தியாகங்களை நினைவு கூர்ந்தார். பஞ்சாப் எல்லை மாவட்டமான ஃபெரோஸ்பூரில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஒடிசாவில் சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஞ்சி, அம்மாநிலத்தில் கல்வி, முதலீடு, கட்டமைப்பு, வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். ஒடிசாவில் அரசு கல்வி நிறுவனங்களில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை வரை இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களை நினைவு கூறுவதாக அவர் தெரிவித்தார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை முதல் இது அமலுக்கு வரும் என அந்த வாரியம் கூறியுள்ளது. வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வருமான வரித்துறையின் இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் ஃப்ளோரஸ் கடலோரப் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவாகியுள்ளது. இதனையடுத்து இந்தோனேஷியாவை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் 1 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழுந்தன. ஃப்ளோரஸ் பகுதியில் ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 131 ரன்னுடன் களத்தில் உள்ளார். கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின்

0: ஆடவர் பிரிவில் இந்தியா வேல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க ஏதுவாக முளைக்கீரை, கத்திரி, சுரைக்காய் மற்றும் பீர்கன் என 4 விதைகள் அடங்கிய வீட்டு தோட்ட காய்கறி விதை பாக்கெட் விற்பனைக்கு தயாராக உள்ளது. ஒரு பாக்கெட்டின் விலை ₹30 ஆகும். தேவைப்படும் விவசாயிகள் அலுவலக வேலை நாட்களில் காலை 9 முதல் மாலை 5 வரை நேரில் அணுகி பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 4431 இணைப்பு எண்ணோடு 296-28-54. இவ்வாறு நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கிறார். பார்த்தீனியம் மிகவும் வேகமாக பரவும் ஆக்கிரமிப்பு கலையாகும். இது விவசாய பயிர்களின் வளர்ச்சியையும் மகசூலையும் பாதிப்பதுடன் மனிதர்களுக்கு தோளரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறுகள் போன்ற உடல் நல பிரச்சினைகளையும் ஏற்படுத்துகிறது. மேலும் கால்நடைகளின் மேய்ச்சல் நிலங்களை பாதித்து சுற்றுச்சூழல் சமநிலையையும் சீர்குலைக்கிறது. பார்த்தீனியத்தை கட்டுப்படுத்த பூக்கும் முன்பே செடிகளை வேரோடு பிடுங்கி அகற்ற வேண்டும். அகற்றும்போது கையுறை, முகக்கவசம் மற்றும் காலணிகளை பயன்படுத்துவது அவசியம். அகற்றிய செடிகளை பாதுகாப்பான முறையில் குளியல் புதைக்கவோ அல்லது உரிய முறையில் அழிக்கவோ வேண்டும். பயிரில்லாத இடங்களில் பரிந்துரைக்கப்பட்ட கலைக்கொல்லிகளை தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். மேலும் சைக்கோகிராமா, பைகோலோராட்டா என்ற உயிரியல் கட்டுப்பாட்டு வண்டு பார்த்தீனியத்தின் வளர்ச்சியை இயற்கையாகவே கட்டுப்படுத்த உதவுகிறது. சாலையோரங்கள், கால்வாய்கள், காலி இடங்கள், புறம்போக்கு நிலங்கள் மற்றும் மேய்ச்சல் நிலங்களில் காணப்படும் பார்த்தீனியத்தை கிராம மக்கள், விவசாயிகள், மாணவர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இணைந்து அகற்றும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரத்தையொட்டி வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் விழிப்புணர்வு கூட்டங்கள், கலப்பயிற்சிகள், துண்டு பிரசுரங்கள் வழங்குதல் மற்றும் கலை அடையாளம் காணும் செயல் விளக்கங்கள் நடத்தப்பட உள்ளன. பூக்கும் முன் பார்த்தீனியத்தை அகற்றுவோம், மனித நலம், கால்நடை நலம், விவசாயம் வளம் காப்போம் என்ற விழிப்புணர்வு முழக்கத்துடன் அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்குமாறு சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கிறாா்.

கால்நடை கோழிகள் மற்றும் வேளாண் வானிலை ஆலோசனை. கால்நடைகளில் குடற்புழு நீக்கம் செய்யும்போது கவனிக்க வேண்டியவை. குட்டிகள் பிறந்த ஒரு மாதத்திற்குள் முதல் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். முதல் 6 மாதங்களுக்கு மாதம் ஒரு முறையும் அதன்பின் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் குடற்புழு நீக்க மருந்து வழங்க வேண்டும். வருடத்திற்கு 2 முதல் 3 முறை குறிப்பாக தட்டை புழுக்களுக்கு எதிராக பருவமழை தொடங்கும் முன் குடற்புழு நீக்கம் கட்டாயம் செய்ய வேண்டும். சினை ஆடு அல்லது மாடுகளுக்கு கருச்சிதைவு போன்ற பிரச்சினைகள் வராமல் இருக்க குடற்புழு நீக்க மருந்துகளை தங்கள் விருப்பம் போல் கொடுக்காமல் அருகிலுள்ள கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி பாதுகாப்பான மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு நாமக்கல் கால்நடை வேளாண்மைத்துறை தொழில்நுட்ப அலுவலர் தெரிவிக்கிறாா்.

0: உழவர் உலகம்
1: உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் சார்ந்த இயற்கை வேளாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே நடராஜன் அவர்கள்.

0: காமாட்சி காமாட்சி, என்ன வயல் வேலையெல்லாம் எப்படி போகுது?
1: போனாக்காவா? வாக்கா, அடிக்கிற வெயிலுக்கு மழை வந்தா பரவாயில்ல, பயிரெல்லாம் வாடுது. என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. நெல்ல மட்டும்தான் நம்பி ஏன் பொழப்பு இருக்குது.
0: ஏன், நெல்லோட சேர்த்து வேற பயிர் எதுவும் நீ போடல?
1: நான் எப்பயுமே ஒரு பயிர் சாகுபடி தானக்கா செய்யறேன்.
0: காமாட்சி, வெயில் அதிகம், மழை இல்ல, தண்ணி இல்லாம பயிர் வாடுது. இப்படி இருக்கிற நிலைமையில ஒரு பயிரை மட்டுமே நம்பி எப்படி பொழப்ப ஓட்டுறது போ?
1: இப்படிதானே பல வருஷமா என் பொழப்பு நடக்குது. நஷ்டம் வந்தாலும் அதை அனுபவிச்சுட்டு தானக்கா இருக்கேன். எப்பயாவது தான் லாபம் கிடைக்கும், என்ன பண்றது?
0: இதுக்குதான் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை விவசாயிங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க, கேட்கவே மாட்டேங்கிறீங்க.
1: இருக்கிற கொஞ்ச இடத்துல எப்படிக்கா ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யறது?
0: நஷ்டம் வருதுன்னு சொல்ற இல்ல.
1: ஆமா,
0: அத இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் சரிகட்டுமே.
1: எப்படிக்கா சரிகட்டும்?
0: குறைஞ்ச நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கிறதே ஒருங்கிணைந்த பண்ணையம் தான்.
1: அப்படிங்கிற?
0: ஆமா, அதுவும் இயற்கை முறையில சாகுபடி செஞ்சா செலவினத்தையும் குறைக்கலாம் பாரு.
1: நீ சொல்றதெல்லாம் சரிக்கா, நான் ஒரு சிறு விவசாயி, எனக்கு ஏத்த மாதிரி குறைஞ்ச முதலீட்டுல இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ஆரம்பிக்க முடியுமா? அதுவும் இயற்கை முறையில. அத சொல்லு முதல்ல.
0: கட்டாயமா ஆரம்பிக்கலாம் காமாட்சி. ஆமா, ஏன்னா நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே நடராஜன் அவங்க கிட்ட இத பத்தி தானே பேசியிருக்காரு.
1: அப்படியாக்கா?
0: ரெண்டு பேரும் பேசுறத கேட்டா உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் பாரு.
2: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். பொதுவாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த செலவுகளுக்கு நடுவில் நம்ம நினச்ச மாதிரி ஒரு பயிர் சாகுபடி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரியான பயிரை போட்டோமா, அது எப்போ அறுவடைக்கு வரும், சரியான வேலை கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறது பதிலாக ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் மாதிரி இருந்ததுன்னா, அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துலேருந்து அவங்களுக்கு தேவையான பணம் எப்போ வேணுமோ அப்படி எடுத்துக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும். மாச தேவைக்கு தின தேவைக்குன்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு கோழி இருக்கும். அந்த கோழியை நம்ம விற்றோம்னா ஒரு வார இறுதி நாட்களில் நமக்கு ஒரு நல்ல காசு கிடைக்கும். ஆடு இருக்கா, ஒரு நல்ல பண்டிகை சீசனில் விற்றோம்னா ஒரு நல்ல காசு கிடைக்கும். மாடு பாலை கறந்து ஊற்றணும்னா அது வந்து நமக்கு இப்போ 10 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து சொசைட்டிங்கள்லேருந்து பணம் வந்துடுது. அது இல்லாமல் நம்ம நினைக்கிற மாதிரி பயிரும் போட்டுக்கலாம். இதுலேருந்து வர கழிவுகளெல்லாம் எடுத்து போட்டோம்னா அது வந்து நமக்கு உரமாயிடுது, உரத்தோட செலவு வந்து நம்ம குறைக்க முடியுது. இது மாதிரியான நிறைய விஷயங்கள்ல நன்மைகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக இப்போ இந்த ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ இல்லாமல் ஒரு இயற்கை விவசாயமாக செய்யணும், அதுலேருந்து வரக்கூடிய பொருட்களை வாங்கணும்னு நகரப்பகுதிகளிலேயே நிறைய ஆர்வம் இருக்குது மக்கள்கிட்ட. அதனால் அதுக்குன்னு ஒரு சந்தையும் உருவாயிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை வந்து எப்படி அடிப்படையாக வச்சுக்கிட்டு இயற்கை வேளாண்மை செய்யலாம் அப்படின்ற தகவலை சொல்கிறதுக்கு நம்ம கூட ஏத்தாப்பூரில் இருக்க மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தோட இணைப்பேராசிரியர் டாக்டர் நடராஜன் நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கங்க. சார்
3: வணக்கம். சார்,
2: இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வந்து வச்சுக்கிட்டு நம்ம இயற்கை வேளாண்மை செய்யலாம் அப்படின்னா எப்படிங்க சார் செய்யலாம்?
3: பொதுவாகவே பாரம்பரியமாகவே நம்மளுடைய வேளாண்மை அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் சார்ந்து தான் இருந்திருக்கு. அது நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா, நம்மளுடைய மக்கள் தொகை பெருக்கம், உணவு தேவையினுடைய

0: தேவை வெப்ப வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, நம்ம நிறைய புதிய ரகங்கள், வீரிய ஒட்டு ரகங்கள், அப்புறம் வந்து ரசாயன உரங்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும். அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு அப்படின்னா, இந்த பாரம்பரியமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வந்து வணிக ரீதியாக பயிர்களை சாகுபடி பண்ணி அதிக லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்னாச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி உணவு உற்பத்தியை பெருக்கிட்டோம், நமக்கு போதுமான அளவு உணவு வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இந்த தருணத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம திருப்பி நம்ம வந்து நம்ம பாரம்பரியமாக நம்ம பண்ணின நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையம், அதாவது வந்து நம்ம பயிர் தொழிலோடு பயிர் சார்ந்த தொழில்கள், அதாவது வந்து கால்நடை வளர்ப்பு, கறவை மாடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இது மாதிரி பல உப தொழில்களை நம்ம சேர்த்து பண்ணணும் அப்படின்னா, நமக்கு குறிப்பாக வந்து சிறு குறு விவசாயிகள், குறைந்த நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா வந்து பயிர் தொழிலில் இப்போ இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தினால பார்த்தோம் அப்படின்னா, மழை பெய்வதில் நிறைய மாற்றங்கள், அதே மாதிரி மழை பெய்யக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கையும் வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் பயிர் வந்து அது குறிப்பாக வந்து மானாவாரி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், பயிரில் வந்து பொய்த்து போயக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது ஒரு கொண்டு வந்தோம் அப்படின்னா, பயிரில் வந்து உங்களுக்கு வந்து லாபம் வரலனா கூட அடுத்தடுத்த தொழில்கள் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஓரளவுக்கு அந்த விவசாயிகள் வந்து தண்ணீர் பட முடியும், ஓரளவுக்கு வந்து நஷ்டம் இல்லாமல் பார்த்துக்க முடியுங்க.
1: இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்றது நம்ம வைக்கும் பொழுது அதனால் நமக்கு என்னென்ன விஷயம் நல்லதுன்ற மாதிரி சொன்னீங்க, சிறு விவசாயிகளும் இதை செய்யலாம் அப்படின்றீங்க. சிறு விவசாயிங்க செய்கிறதுனா இப்போ எந்த அளவில் ஒரு எண்ணிக்கையோடு அவங்க செய்கிறது வாய்ப்புள்ளதாக இருக்கும்? ஏன்னா இப்போ அதுக்குன்னு நம்ம இப்போ எத்தனை ஆடு நம்ம வளர்க்குறது, மாடு வளர்க்குறோம்னா இவ்வளோ முதலீடு இருக்குமே அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப குறைந்த முதலீட்டில் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி?
0: அதாவதுங்க, ஒரு சிறு குறு விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அவங்களுக்கு வந்து பொதுவாக நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர், 2.5 ஏக்கர், ஒரு ஹெக்டர் அளவுக்கு தான் வச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருங்கிணைந்த பண்ணையத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா, அந்த நிலத்தில் அதாவது குறிப்பாக உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, 1 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா நம்ம வந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 40% அது வந்து பயிருக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். மீதி வந்து ஒரு 20% நிலப்பரப்பு வந்து நம்ம தீவன சாகுபடிக்காக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய நிலங்களை வந்து கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் வந்து பண்ணை மரங்களுக்காக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஒரு 10 சென்ட் 10 இருந்து ஒரு 20 சென்ட் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வந்து ஷெட் வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டா, ஒரு ஆடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10 கட்டை ஆட்டுக்கு ஒரு ஆண் ஆடு அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கறவை மாடு பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாடு வச்சிருந்தா போதுமானதுங்க.
1: சரிங்க சார், இப்போ நம்ம ஒரு சின்ன எண்ணிக்கையிலேயே இந்த ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்தை அமைக்கிறோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன சேமிப்புகள் உண்டாகும், நம்ம பொதுவாக செஞ்சிட்டு இருக்க வேளாண்மையில எதெல்லாம் நம்ம வந்து அந்த செலவு குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு?
0: அதாவதுங்க, நம்ம பயிர் தொழிலை மட்டும்தான் செஞ்சு பெரும்பாலான விவசாயம் பண்றோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் சாகுபடி பண்ணுறோம், குறிப்பாக ஒரு நெல் சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா, 1 ஏக்கர் நெல் சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 1 ஏக்கர்லேருந்து ஒரு புதிய ரகம், ஒரு வீரிய ஒட்டு ரகம் இல்லைன்னா வந்து மேம்படுத்தப்பட்ட ரகம் நம்ம சாகுபடி பண்ணும்போது 3 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல முறையில் அந்த தொழில்நுட்பங்களை வந்து கடைபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு 3 டன் வரைக்கும் மகசூல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலவெல்லாம் கழிச்சது போக உங்களுக்கு வந்து ஒரு 30,000 வரைக்கும் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையே வந்து ஒருங்கிணைந்த பண்ணியமாக மாற்றும் போது, இப்போ நெல் பயிர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த வைக்கோல், அந்த கழிவுகள் அப்படிங்கிறது வந்து முக்கியமானது வந்து வைக்கோல், அந்த வைக்கோலை பயன்படுத்தி அதை என்ன பண்ணலான்னா, கறவை மாடு, கறவை மாட்டுக்கு அதை வந்து தீவனமாக பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு ரீசைக்ளிங் அப்படிங்கிறது, மறுசுழற்சி அப்படிங்கிறது இந்த ஒருங்கிணைப் பண்ணையத்தில் முக்கியமானதுங்க. அதாவது ஒருங்கிணைப் பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேஸ்ட் கிடையாதுங்க, எதுவுமே கழிவுகளாக நம்ம வந்து வராது. ஏன்னா வந்து ஒரு தொழில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து இன்னொரு தொழிலுக்கு வந்து இன்புட்டாக போயிடும். ஸோ அப்படிங்கும்போது இந்த நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வைக்கோலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கறவை மாட்டுக்கு வந்து தீவனமாக பயன்படுது. அந்த கறவை மாட்டிலிருந்து வரக்கூடிய கழிவுகள், அதாவது சாணம், கோமியம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மண்புழு உரம் தயாரிக்கலாம், இல்லைன்னா வந்து நல்லா மக்க வச்சு கம்போஸ்டாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வெட்லேண்ட் சொல்லுவோம், அதாவது வந்து அங்கே தண்ணி வசதி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம மீன் வளர்க்க, ஒரு சின்ன குட்டையில் மீன் வளர்த்தோம் அப்படின்னா இந்த கழிவுகளை வந்து சாணம் இதை வந்து நம்ம அதுக்கு உணவாக்க நம்ம கொடுத்துக்கலாம்.
1: இப்போ பொதுவாக வந்து மண் வந்து ரொம்ப வளமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் வைக்கும்பொழுது அது மண் வளத்துக்கு எப்படி உதவிகரமாக இருக்கும், அதுவும் குறிப்பாக இந்த ரசாயன உரங்கள் இது எல்லாத்தையும் குறைச்சிட்டு அந்த மண்ணோட தரத்தை உயர்த்துவதற்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் எப்படி உதவிகரமாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்றைய சூழ்நிலையில் முன்னாடி நாம் வந்து ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி பண்ண விவசாயத்துக்கும் இப்போ பண்ணுற விவசாயத்தை நிலங்களுக்கும் நிறைய மாறுபட்டுருக்குங்க. அதில் குறிப்பாக வந்து மண் வளம் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு

0: மண் வளம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய வகையில் வந்து நம்ம பயிர் உற்பத்தியோ அதாவது பயிரினுடைய வளர்ச்சியோ இது எல்லாமே வந்து நன்றாக இருக்கும். ஸோ இப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னா, தீவிரமான சாகுபடி முறைகளால் ஒரே பயிரை திருப்பி திருப்ப போடுறது, அதே மாதிரி பயிர் தொழிலை மட்டும் கண்டினியூஸாக அதாவது வந்து ஒரு கேப்பே இல்லாமல் தொடர்ந்து நம்ம வந்து பயிரை வந்து சாகுபடி பண்ணிகிட்டே இருக்கிறனால என்னாச்சு அப்படின்னா, தொடர்ந்து அந்த பயிர் வளர்ச்சியும் போது அந்த சத்துக்களை வந்து தொடர்ந்து மண்ணிலிருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது மண்ணினுடைய வளம் அதாவது வந்து பயிரினுடைய வளர்ச்சிக்கு பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். அதில் குறிப்பாக தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அதிக அளவில் தேவைப்படும். மற்ற சத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறைவான அளவு இருந்தால் போதும், அதாவது நுண்ணூட்டச்சத்துக்கள் சொல்கிறோம், குறைவாக தேவைப்படும் ஆனால் அவசியமாக அந்த பயிருக்கு தேவை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மண்ணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் வளத்தை எப்படி நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னா மண்ணோட அந்த கரிமச்சத்துன்னு சொல்லுவோம், அதனுடைய அளவு வந்து 1% இருந்தால் மட்டும்தான் மண் வளம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டு மண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.5% தான் இருக்கு. ஸோ மண் வளம் ரொம்ப குறைஞ்சிருச்சு.
1: அதுக்கு என்ன காரணம் இருந்துச்சு?
0: அதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா தீவிரமான சாகுபடி முறைகள், ஒரே பயிரை திருப்பி திருப்பி சாகுபடி பண்ணுறது, எந்த கேப் இல்லாமல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மண் வளம் குறைஞ்சிட்டே இருக்கு. அதே மாதிரி கால்நடைகளுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சுங்க. அதனால் வந்து இயற்கை உரங்களை நம்ம விவசாயிகள் பயன்படுத்துகிறதும் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்துறதுனால ஒரு குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்களை மட்டுமே நம்ம மண்ணு கொடுக்குறோம். அதாவது குறிப்பாக தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மட்டும் தான் கொடுக்குறோம். இதுதான் முக்கியமான சத்துக்கள், அதாவது பேர் ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயுமே சில விவசாயிகள் வந்து நைட்ரஜனை மட்டும் தான், அதாவது தலைச்சத்து மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ பொட்டாஸ் அப்படிங்கிற அந்த சாம்பல் சத்தை வந்து பயன்படுத்துறது இல்லை. ஸோ அதில் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்துலேயே பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ்.
1: அதே மாதிரி இந்த மண்ணில் வந்து நம்ம இந்த ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய அந்த கரிம சத்து அதிகமா இருக்கிறது ரொம்ப அவசியமானதுன்றாங்க. அது எப்படி இது பயன்படுங்க சார்?
0: கண்டிப்பாங்க. அதாவது வந்து கரிமச்சத்தினுடைய மண்ணினுடைய கரிமச்சத்தினுடைய அளவு வந்து 1% இருக்கணுங்க, குறைந்தது 1% இருக்கணும். அப்போதான் நம்ம வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ண முடியும். அது அட்லீஸ்ட் 2% வரைக்கும் இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லதுங்க.
1: சரி, இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ரசாயன இதுதான் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம நிலத்தில் ஆல்ரெடி நம்ம ரசாயன உரம்லாம் போட்டிருக்கோம், பூச்சிக்கொல்லாம் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இப்போ மாறணும் அப்படின்றப்ப அதுக்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் உதவிகரமாக இருக்குமா?
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பாக.
1: எவ்வளோ நாளுக்குள்ளே அது மாறும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அதாவதுங்க இப்போ கண்டினியூஸாக வந்து ரசாயனங்களே பயன்படுத்துகிற விவசாயிகள் இப்போ வந்து நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படிங்கிற நினச்சாங்க அப்படின்னா அது உடனடியாக சாத்தியம் இல்லைங்க. அது குறைந்தது 1-3 வருடம்னாச்சும் ஆகணும். அதாவது வந்து குறிப்பாக ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்க விவசாயிகள் அந்த முழுவதுமாக வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலம், 1/2 ஏக்கரோ 1 ஏக்கர் மட்டும் நம்ம தேர்வு பண்ணி அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரசாயன உரங்களை குறைச்சி இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்தி நம்ம மாற்றணுங்க. குறைந்தது வந்து 3-5 வருடங்களாச்சும் ஆகணுங்க இயற்கை விவசாயத்துக்கு மாற்றுறதுக்கு, அந்த மண்ணுடைய அமைப்பு, அதனுடைய சத்துக்கள் இதெல்லாம் மாற்றுறதுக்கு குறைந்தது 3 வருடங்களாச்சும் ஆகும்.
1: சரிங்க, இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு போகும்போது நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்க அதே பயிர்களை தொடரலாமா, இல்லை பயிர்கள்லையும் நம்ம மாற்றம் ஏதாவது கொண்டு வரணுமா, நம்ம பயிர் செய்யக்கூடிய முறைகளில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணுமா?
0: அது பயிர்களை பொறுத்த வரைக்குங்க அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சீதோஷண நிலை, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அதே தான் அந்த பயிரே தான் இருக்குங்க. ஆனால் வந்து பயிர் சுழற்சியை நம்ம வந்து கட்டாயம் வந்து செயல்படுத்தணும். ஏன்னா சில விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா மக்காச்சோளம் போடுறாங்க அப்படின்னா மக்காச்சோளையும் திருப்பி அடுத்த சீசனும் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு மாற்று பயிர், அதாவது மக்காச்சோளம், அதுக்கப்புறம் வந்து பயிர் வகை பயிர்கள், உளுந்து, பாசிப்பயிர், ஸோ இந்த மாதிரி பயிர்கள் பயிர் திட்டத்தில் வந்து பயிர் சுழற்சியை நம்ம கட்டாயம் கடைபிடிக்கணுங்க. அப்போதான் அந்த மண் வளம் ஒரே சீராக இருக்கும்.
1: சரிங்க, இப்போ பொதுவாக வந்து நம்ம இருக்கிற பல சூழலுக்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து ஒரு சில தீர்வுகளை வந்து நமக்கு முன்வைக்கிது. குறிப்பாக இந்த ரசாயன செலவு குறைப்பதற்கு, பூச்சிக்கொல்லிகளை குறைப்பதற்கு, ஒரு இயற்கையான முறையில் நம்மக்கிட்ட இருக்கிற என்னென்ன முதலீடு இருக்கோ, மாடு இருக்கோ ஆடு இருக்கோ, அதையே வந்து பயன்படுத்தி விவசாயம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இதுல வர இந்த கழிவுகள் வந்து பெரிய வரப்பிரசாதமாக அமைந்து நமக்கு தேவையான பொருட்களை வந்து மாறுது. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்துல இந்த விவசாயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் அதாவது ஒரு நிலையான சஸ்டைனபிளான மாடல் முறையில அவங்க செய்வதற்கு என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியாக இதுல அவங்க செய்யற மாதிரி இருக்கும் சார்?
0: அதாவதுங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி வந்து குரோத் நிறைய வந்துருச்சுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால எல்லாமே இயந்திரங்களை பயன்படுத்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இந்த காலகட்டத்தில் எதிர்காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்தை வந்து ஒரு தொழிலாகவே செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. குறிப்பாக பல பயிர்களை அதே மாதிரி பல உப தொழில்களை ஒருங்கிணைத்து விஞ்ஞான முறையில் நம்ம வந்து கண்டிப்பாக செய்யும் போது பயிர் சுழற்சி இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் இடையில வந்து கூடிய சுழற்சி வந்து சீராக இருக்கும்போது எந்த ஒரு இடுபொருளையும் நம்ம வெளியிலிருந்து வாங்கக்கூடிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி மண்ணின் வளம் வந்து சீராக இருக்கும், சுற்றுப்புற சூழல் வந்து மேம்படும். நமக்கு தேவையான உணவு இப்போ இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல வந்து நிறைய

0: நஞ்சு கலந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரசாயன உரங்களை பயன்படுத்தி நம்ம இதில் குறைக்கும் போது முழுவதுமாக இப்ப இருந்தாலும் இப்ப வந்து ஒருங்கிணைந்த பண்ணையை செய்யக்கூடிய விவசாயிகள் கூட இன்னும் சார் நிறைய பேர் வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்துறாங்க. அதாவது வந்து இயற்கை உரங்களை இருந்தாலும் கூட ரசாயன உரங்களையும் அதிக அளவு பயன்படுத்துறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையை சார்ந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு போகும்போது பண்ணையிலேயே இருக்கக்கூடிய கழிவுகளை சரியான முறையில சரியான தொழில்நுட்பத்தை வைத்து நம்ம வந்து மறுசுழற்சி செய்யும் போது அந்த பண்ணைக்கு தேவையான மண் வளத்தை மேம்படுத்துவதற்கு உண்டான அனைத்து இடுபொருள்களும் அந்த பண்ணையிலேயே நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியும்.
1: உனக்கா ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேஸ்ட் இல்ல போல.
2: ஆமா காமாச்சி, ஏன்னா உன்னோட கழிவு இன்னொனுக்கு உணவாயிருது, அப்புறம் எங்க வேஸ்ட்டுக்கு வலி?
1: அதுவும் சரிதாக்கா, அதோட மண் வளமும் சீராகுதுன்ன.
2: ஆமா காமாட்சி, ஒரே பயிரை திரும்ப திரும்ப சாகுபடி செய்யறது, இடைவெளி விடாம சாகுபடி செய்யறது தான் இந்த மண் வளத்தையே பாதிக்குது.
3: அதனால
2: மாறி மாறி பயிர் சாகுபடி செய்யணும். அப்பதான் மண்ணுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும், பயிரோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும்.
1: நீ சொல்றதெல்லாம் சரிக்கா. நான் தான் ரசாயன உரத்தையும் பூச்சிக்கொல்லி மருந்தையுமே வயலுக்கு பயன்படுத்தி மண் வளத்தையே கெடுத்து வச்சிருக்கேனே.
2: பரவாயில்ல, இனிமே மாத்திக்கோ காமாச்சி.
3: அப்படிங்கற?
2: ஆமா, இயற்கை வேளாண்மையில மண் வளத்தை சீராக்க குறைஞ்சது 3 வருஷத்துக்கு மேல ஆகும், அவ்வளவுதான்.
1: மண்ணு நல்லா இருந்தாதான நம்ம சாகுபடி செய்யற பயிரும் நல்லா வளரும். சரி, பழப்பயிர் சாகுபடி செய்யலான்னு சொல்றாங்க, அதனால என்ன பலன்கா நமக்கு?
2: பலன் நிறையவே இருக்கு காமாட்சி. அதோட இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை எந்த மாதிரி அமைச்சா லாபத்தை ஈட்டலாம், அடுத்தடுத்த பயிர் சாகுபடிக்கு தேவையான சத்துக்களை பெற என்ன வழி, தண்ணீரை சிக்கனமா எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற இன்னும் பல கேள்விகளை கேட்டிருக்காரே. சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே நடராஜன் அவங்க கிட்ட.
4: பழப்பயிர் சாகுபடின்றது எப்படி பயனுள்ளதாக இருக்கும், என்னென்ன பயிர்களை அவங்க கொண்டு வரலாங்க?
0: பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷ்னலாக அதாவது நம்ம பாரம்பரியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நிலக்கடலை சாகுபடி பண்ணுறோம்னு வச்சிங்களேன். அந்த நிலக்கடலை மட்டும் நம்ம விவசாயிகள் நம்பிடலாமல் அது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊடு பயிராக துவரை போடுவாங்க, அப்புறம் வந்து ஆமணக்கு போட்டிருப்பாங்க, வயலில் சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா அவரை போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் கலப்பு பயிராக வந்து உளுந்து பாசிப்பயிறு இது எல்லாமே ஒரே வயல்லையே போட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு பயிருக்கும் உள்ள வாழ்நாள் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது உளுந்து அப்படின்னா 60 நாளில் அறுவடைக்கு வரும், பாசிப்பயிர் அப்படின்னா 80 நாள் அறுவடைக்கு வரும், நிலக்கடலை பார்த்தீங்க அப்படின்னா 120 நாள் அறுவடைக்கு வரும், துவரை ஊடு பயிராக போடும்போது அது வந்து ஒரு 180 நாட்களில் அறுவடைக்கு வரும். அதே மாதிரி மழை பெய்வதில் நிறைய தொய்வு ஏற்பட்டாலோ தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டாலோ உங்களுக்கு வந்து நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப ஒரு பயிர் வந்து ஃபெயிலியர் ஆனா கூட மற்ற பயிரிலிருந்து நமக்கு வந்து கட்டாயம் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு.
4: சரிங்க சார், இன்னொரு கேள்வி எனக்கு என்ன அப்படின்னா, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா இது எல்லாம் இருந்தாதான் ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு நம்ம ஏதாவது ஸ்டாண்டர்டா சொல்ற மாதிரி ஏதாவது ஃபார்முலா மாதிரி ஏதாவது இருக்கா?
0: இல்ல இல்ல, அப்படி இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டை வந்து 7 வானிலை மண்டலா பிரிச்சிருக்கோம். ஸோ அது ஒவ்வொரு வானிலை மண்டலுக்கும் தகுந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு. ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்துக்கு வந்து மாடல் வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு இடத்துக்கு இடம் மாறுபடும் வச்சுங்களேன். இப்போ வந்து திருச்சி போன்ற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காவிரி படுக்கை மண்டலத்தில் வரும். அப்படிங்கும்போது காவிரி படுக்கை மண்டலத்தில் தண்ணீர் வந்து அதிகமாக இருக்கும், ஆற்றுப்பாசனம் அப்படிங்கிறதுனால நெல் வாழை கரும்பு மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து ஒரு பிரதான பயிராக இருக்கும்போது அதை சார்ந்து நம்ம வந்து மற்ற தொழில்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். குறிப்பாக இப்போ தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து மீன் ஒரு உபத்தொழிலாக எடுத்துக்கலாம், அதே மாதிரி காளான் வளர்க்கலாம், கறவை மாடு வச்சுக்கலாம், அதே மாதிரி ஆடு வளர்ப்பு, அது நிறைய தொழில்கள் இருந்தாலும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கலாம். நிறைய இருக்குங்க, நிறைய உபத்தொழில் இருக்கு. இது எல்லாமே ஒரு விவசாயி நம்ம எடுக்கணும் அப்படின்னு கிடையாது.
4: அதாவது அவரோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி,
0: சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க.
4: அவரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவரோட நிலத்துக்கு என்ன வாகம் இருக்கோ அந்த மாதிரியான திட்டமிடுதலோட
0: கண்டிப்பா
4: குறிப்பான இந்த விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருந்தாருன்னா அதுவே நம்ம ஒருங்கிணைந்த பண்ணி பாத்துக்கலாம்.
0: கண்டிப்பாங்க.
4: சரிங்க, ஊட்டச்சத்தை வந்து நம்ம மறுசுழற்சி பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்களே, அது எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஊட்டச்சத்து பாத்தீங்க அப்படின்னா 18 வகையான ஊட்டச்சத்துக்கள் வேணும் ஒரு பயிரினுடைய நல்ல வளர்ச்சிக்கு. இதுல வந்து பிரதான சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இதுதான் அந்த அதிக அளவுல பயிர் எடுத்துக்கும். மற்ற நுண்ணூட்ட சத்துக்களை வந்து குறைந்த அளவில் இருந்தால் போதுமானது. நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் வந்து நம்ம இயற்கை விவசாயம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கறவை மாட்டிலிருந்து வரக்கூடிய சாணம், அதே மாதிரி ஆடு வளர்ப்புக்கு வரக்கூடிய கழிவுகள், மாட்டு தொழுவத்திலிருந்து வரக்கூடிய மற்ற பயிர் கழிவுகள், பயன்படுத்த முடியாத பயிர் கழிவுகள், இலை தலைகள் இதெல்லாம் வருது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து நல்ல மக்கிய வச்சு மக்க வைக்கிறதுக்கும் தொழில்நுட்பம் இருக்கு. விரைவாக மக்க வைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்கு. அதில்

0: குறிப்பா சாணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கழிவுங்க. ஏன்னா வந்து சாணத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கு. ஸோ அதுதான் முக்கியமா வந்து மற்ற கழிவுகளை வந்து விரைவா மக்க வைக்கிறதுக்கு வந்து உறுதுணையா இருக்கும். ஸோ இதை வந்து சுழற்சி முறையில பயிர் கழிவுகளையே நம்ம வந்து சரியான முறையில மக்க வச்சு மறுசுழற்சி முறையில அடுத்தடுத்த பயிர்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த என்ரிச் ஆயிடுன்னு சொல்லி ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அதாவது வந்து ஊட்டச்சத்து வந்து சுழற்சி முறையில வந்து ஒரு தொழில் அடுத்த தொழிலுக்கு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம மண்ணுக்கே வந்து ஊட்டச்சத்து மிகுந்த உரமாக நமக்கு போதும். இதை வந்து சரியான முறையில் மறுசுழற்சி பண்ணும்போது நம்ம வெளியிலிருந்து வாங்கக்கூடிய ரசாயன உரங்களுடைய இதை வந்து குறைச்சிக்கலாம், முழுவதுமாக நம்ம வந்து நிறுத்திடலாங்க. கட்டாயம் இந்த ஒருங்கிணைந்த பணத்தை நம்ம செயல்படுத்தும் போது இயற்கை விவசாயத்துக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
1: இயற்கை விவசாயம் அப்படின்னா நீங்க சொன்னப்பல அதுக்கு வந்து இந்த இயற்கை இடுபொருட்களும் ரொம்ப அவசியமானது. அது ஜீவாமிர்தம், மீனமிலம், இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக் இது பண்றாங்க. அதெல்லாம் உற்பத்தி பண்ணுவதற்கு என்ன செய்யலாம், அது எந்த அளவுக்கு இந்த ஒருங்கிணைந்த பணத்தில் சாத்தியம், சரியான முறையில் தரமான முறையில் பண்ண அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு.
0: கறவை மாடு இருந்தாவே போதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய விவசாயத்தில் வந்து விழிப்புணர்வு வந்து நிறைய விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரங்களை விட்டுட்டு அந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது இடுபொருள் பற்றாக்குறை பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கிய குப்பைகள் நிறைய கிடைக்காது, போதுமான அளவு கிடைக்காது, தரம் குறைவான குப்பைகள் கிடைக்கும். ஸோ இதையெல்லாம் வந்து மாற்றி நல்ல தரமான குப்பைகளை உற்பத்தி பண்ணி போடுறது, அதே மாதிரி பயிரினுடைய வளர்ச்சி நிலைகளில் வந்து முக்கியமான இடுபொருள் குறிப்பாக வந்து ஜீவாமிர்தம். ஜீவாமிர்தம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம மாட்டு சாணம், மாட்டு கோமியம், அதே மாதிரி தானியங்களுடைய மாவு, அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை, இதை வந்து கலந்து வச்சிருந்து ஒரு 7-10 நாளைக்கு அதை நொதிக்க வச்சு நம்ம வந்து மண்ணில் கொடுக்கும்போது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது நேரடியாக வந்து பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது கிடையாது. இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சிக்கு அதுக்கு ஏற்ற உணவாக தான் இது அமையும். ஸோ அந்த நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை பெருகும் போது என்ன பண்ணும், மற்ற பயிர் கழிவுகளை மக்க வச்சு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய குப்பையிலிருந்து சத்துக்களை பயிருக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் ஜீவாமிர்தம். அதே மாதிரி கனஜீவாமிர்தம், மீன் அமிலம், இது மாதிரி நிறைய இடுபொருட்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியுங்க பண்ணையிலேயே.
1: இதுக்கு அதே மாதிரி அடுத்து இந்த பூச்சி தொந்தரவுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையிலலாம் பூச்சி விரட்டிகள் சொல்றாங்க, அதுவும் நம்ம இதில் பண்ண முடியுமா? அதில்
0: கட்டாயம் பண்ண முடியுங்க. பூச்சி விரட்டி பண்றதுக்கு வந்து நமக்கு நிறைய இருக்குங்க, நொச்சி, ஆடாதோட, எருக்கு, இது மாதிரி அதான் ஆடு தின்னாத ஒரு பயிர்களை அதை அரைச்சி அதை வந்து நொதுக்கி வச்சு குறிப்பா வேப்பம், வேப்ப மரம் சார்ந்த ஒரு கழிவுகள், இலைகள், வேப்பங்கொட்டை, ஒரு வரப்போரங்கள்ல தரிசு பகுதிகளில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அதை வளர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னா குறிப்பா வந்து பயிர் சாகுபடி காலங்களில் பூச்சிகள் வருது அப்படின்னா அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம பூச்சி விரட்டி நம்மளே உற்பத்தி பண்ண முடியுங்க.
1: இந்த பூச்சி விரட்டிகள் வந்து வெறும் இந்த தீமை செய்யும் பூச்சிகள் மட்டும் தான் விரட்டுங்களா, எப்படி அது பூச்சிலேயே நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும்?
0: அதாவது என்னன்னாங்க பூச்சியை நம்ம கட்டுப்படுத்துறது என்னும் போது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வயலை பார்க்கும்போது ஒரு 10% மேல பொருளாதார இது வருது அப்படின்னா மட்டும்தான் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தோ பூச்சி விரட்டியோ நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ இப்போ வயல வந்து 10% மேல பொருளாதார இழப்பு வருது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தும் போது இது வந்து அந்த பூச்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, பூச்சிகளை விரட்டும் அவ்வளவுதாங்க. அதாவது அந்த வயலில் இருந்தக்கூடிய பூச்சிகளை அதில் வராம கொஞ்ச நாளைக்கு விரட்டி வைக்க, ஏன்னா வந்து நம்ம அடிக்கக்கூடிய கரைசல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கசப்பா இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு வராது. அப்படிங்கும் போது அந்த பயிரினுடைய வளர்ச்சி மாறுபடும் போது மறுபடியும் அந்த பூக்கிற நிலைமையிலிருந்து அது வந்து முதிர்ச்சி அடைய நிலைமைக்கு வரும்போது மறுபடியும் அந்த பூச்சிகள் வராது, தாக்குதலும் குறைவா இருக்குங்க.
1: சரிங்க சார், இப்ப இந்த இதுல வந்து நீங்க சொன்னீங்க நம்ம மீன் குட்டையெல்லாம் போடலாம் அதெல்லாம் போடலாம்னு, பொதுவாக ஆனா நீர் அப்படிங்கறது ஒரு சில பகுதியில் வேணா அவ்வளவு கிடைக்கலாம், பட் ஆனா இப்போது நீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் எப்படி நமக்கு துணையாக இருக்கும், அதுல நம்ம என்னென்ன விஷயம் செய்யலாம்?
0: குறிப்பாக வந்து நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியமானதுங்க. கலை மேலாண்மைக்கு அடுத்து நம்ம வந்து அதிகம் கவனம் செலுத்துறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் மேலாண்மை ஒரு முக்கியமான ஒரு கட்டம் தான் சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீரை பொறுத்த வரைக்கும் காவிரி டெல்டாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெல் விவசாயம் தான் முக்கியமான ஒரு பயிராக இருக்குது. பெரும்பாலும் ஒரு 95% வந்து நெல் விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து எப்படி வந்து சிக்கனமாக பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த நெல் சாகுபடியிலேயே வந்து என்ன பண்ணலாம்னா தண்ணியை தேக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தண்ணி வந்து நம்ம நீர் மறைய நீர் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தண்ணி கட்டினதுக்கு அப்புறம் தண்ணி ஃபுல்லா வடிஞ்சி மண்ணுல வந்து ஒரு லேசா ஒரு மயிரிலை அளவுக்கு கோடுகள் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்து தண்ணி கட்டினாவே போதுமானது. கண்டினியூஸா தண்ணி வந்து நம்ம நிறுத்தி வைக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது என்ன பண்ணலாம்னா நீரை வந்து சிக்கனமா பயன்படுத்த முடியுங்க.
1: இதே மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணத்துல நம்ம ஏதாவது செய்யற விலைகள் எல்லாம் பதிவு பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு நாலஞ்சு விஷயம் இருக்கும்போது ஏதாவது ஒன்றத்தை நம்ம விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதில் ஏதாவது பதிவேடு எப்படி பராமரிக்கலாம், அதுக்கு என்ன ஆலோசனை இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
0: சார், இப்போ நார்மலாக வந்து விவசாயிகள் முதல் முறையாக ரசாயன முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருந்துட்டு திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து இயற்கை முறைக்கு மாறணும் அப்படிங்கும்போது உடனடியாக இது வந்து சாத்தியம் இல்லாதது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் விவசாயிகள் வந்து உங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்போ

ஆரம்பிச்சோம். எப்ப வந்து நம்ம ரசாயனங்களை தவிர்த்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வர்றோம், அதுல இருந்து நம்ம வந்து கட்டாயம் என்ன பண்ணோம் அப்படின்னா சில பதிவேடுகளை நம்ம வந்து கையாளணும். அதுல குறிப்பா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்டிங், அது ரொம்ப முக்கியம். எப்ப மாறணும், என்னென்ன இடுபொருளை பயன்படுத்தணும், எவ்வளவு அதுக்கு செலவாச்சு, முன்னாடி காலகட்டத்தில் எவ்வளவு செலவாச்சு, அதாவது உற்பத்தி செலவு எவ்வளவு இருந்தது, இப்ப இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளவு இடுபொருளை பயன்படுத்தணும், அதுக்கு எவ்வளவு

0: உற்பத்தி செலவாச்சு, அந்த பயிருக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், இப்போ அறுவடை பண்ணணும், இந்த தேதியிலிருந்து அறுவடைக்கு நம்ம எவ்வளோ ஆட்கள் கூலி இந்த மாதிரி வந்து நம்ம பதிவு பண்ணி வைக்கணும். அதே மாதிரி அந்த அறுவடை பண்ணக்கூடிய தானியங்களை வந்து எப்படி விற்பனை பண்ணணும், ஏன்னா வந்து நம்ம ரசாயனங்கள் பயன்படுத்தி விற்பனை பண்ணுறதுக்கும் நம்ம இயற்கை முறையில் விளைவிச்ச விளைபொருளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதுக்கு வந்து ஏதாவது ப்ரீமியம் ப்ரைஸ் ஏதாவது கிடைச்சிதா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம வந்து ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
1: சரிங்க சார், எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். ஒவ்வொன்றதுலேருந்து சின்ன சின்ன வருமானம் எதையும் நம்பி ஒரு பயிரோ இது அப்படின்னு நம்பி இல்லாமல் நம்ம வந்து அதுலேருந்து வருமானம் எடுக்கலாம் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. நிறைவாக அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்கிறவங்க எந்தெந்த இதெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கணும் சொல்லிடுங்க.
0: ஸோ இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் கட்டாயம் நம்ம வந்து என்னென்ன நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னா, குறிப்பாக வந்து எவ்வளோ நாள் ஆகும், அது என்ன மாதிரி மண் அமைப்பு, அந்த மண்ணில் ஏற்கனவே எவ்வளோ சத்துக்கள் இருந்துச்சு அதை வந்து பரிசோதனை பண்ணிட்டு, இன்னும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னா அந்த கரிமச்சத்தினுடைய அளவு எவ்வளவு சதவீதம் இன்னும் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் என்னன்னா, விவசாயிகள் ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன் அப்படின்னா முழுவதுமாக 10 ஏக்கரையும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற்றாம சிறிய அளவில் முதல்ல வந்து ஒரு சிறிய பகுதியில் வந்து தொடங்கணும். அதே மாதிரி மண்ணில் வந்து நம்ம கரிமச்சத்தினுடைய அளவு வந்து அதிகப்படுத்தணும். அதுக்கு உண்டான வழிமுறைகள் குறிப்பாக வந்து இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்துறது, இல்லைன்னா வந்து பசுந்தள உரப்பயிர்களை பயன்படுத்தலாம், இல்லைன்னா பசுந்தலை பயிர்களை வந்து பயன்படுத்தலாம், கண்டினியூஸாக பயன்படுத்தி நம்ம அந்த கரிமச்சத்தினுடைய அளவை வந்து அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி கால்நடைகளை வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய அந்த பண்ணையோடு நம்ம இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். பயிர் சுழற்சியை வந்து கட்டாயம் கடைபிடிக்கணும். பண்ணை கழிவுகளை வந்து சரியான முறையில் மறுசுழற்சி பண்ணி நமக்கு பயன்படுத்தலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது எதிர்காலத்தில் கண்டிப்பாக வந்து இயற்கை விவசாயத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இளைஞர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் கூட இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது அதை வந்து ஒரு பிஸ்னஸ் தொழிலாக கூட நம்ம வந்து ஆரம்பிச்சு நல்ல லாபகரமான தொழிலாக கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க.
1: அதாவது நம்மளோட நிலத்திலேருந்தே நமக்கு தேவையான விஷயங்களை உற்பத்தி பண்ணி அந்த நிலத்துக்கும் பயிருக்கும் தேவையான விஷயங்களை உற்பத்தி பண்ணி அதுக்கு கொடுத்து அதன் மூலமாக பொருளை உற்பத்தி பண்ணி ஒரு நல்ல ஆரோக்கியமான விளைபொருளை வந்து நம்மளால் எடுக்க முடியும். அதன் மூலமாக அது நமக்கு ஒரு நல்ல விலையும் கிடைக்கும், நினைச்ச மாதிரி அது வந்து நஞ்சில்லாத ஒரு உணவாகவும் அமையும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இயற்கை விவசாயத்தின் மூலம் நம்ம வந்து சிறப்பாக முன்னேற இந்த ஒருங்கிணைந்த பண்ணைகள் பெருமளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. இது சம்பந்தமாக விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அவங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
0: அலைபேசி நம்பர் இருக்குங்க, குறிச்சுங்க, 96 26 91 97 60.
2: இன்னைக்கும் நிறைய விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க காமாட்சி.
3: ஒரு மாடு இருந்தாலே போதுமே, மக்கிய உரத்தையும் இடுபொருளையும் தயார் செஞ்சிடலாம் போல.
2: கூடவே பயிர் கழிவையும் பயன்படுத்தலாம் இந்த மண் வளத்தை மேம்படுத்த.
3: அது மட்டும் இல்லக்கா, பூச்சிகளை கொல்லாம பூச்சிகளை விரட்டவும் ஐடியா கொடுத்துட்டாரே
2: காமாட்சி. ஒருங்கிணைந்த பண்ணையத்தை இயற்கை முறையில செய்யறப்ப பதிவேட்டை முக்கியமா பயன்படுத்தணும்னு சொன்னத மறந்துட்டியா?
3: மறக்கலக்கா, விதைக்கிறதுல இருந்து அறுவடை வரைக்கும் ஏன் விற்பனை வரைக்குமே பதிவேட்டை சரியா பயன்படுத்தணுங்கிறத விளக்கமா சொல்லிட்டாரே சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளியாமனுக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே நடராஜன் அவங்க.
2: காமாட்சி, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை அமைச்சு இயற்கை முறையில விவசாயம் செய்யறதுனால நஞ்சில்லா உணவும் நமக்கு கிடைக்குமே.
3: ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. ஏதாவது சந்தேகம் வந்தா நான் என்ன பண்றது?
2: ஏன் போன் நம்பரை நீ குறிச்சு வச்சுக்கலையா? நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் தான் கேட்டார் இல்ல?
3: இல்லக்கா, பாதி நம்பரை தான் எழுதுனேன் அதுக்குள்ள.
2: சரி சரி, நான் இப்ப இன்னொரு தடவை சொல்றேன், எழுதிக்கோ. 96 26 91 97 60 குறிச்சுக்கிட்டியா?
3: குறிச்சுக்கிட்டக்கா. சாகுபடி செய்யறப்ப ஏதாவது சந்தேகம் வந்தா கேட்க வசதியா இருக்கும் இல்லை?

80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை

சில நொடிகளில் 80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை கொத்தளத்தில் தேசிய

தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள், நீதியரசர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், நம்ம தாய் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இன்றைக்கும் வாழ்ந்துட்டிருக்கிற தியாகிகள், தற்போது குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள், டிஜிபி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகள், முப்படைகளை சேர்ந்த அலுவலர்கள், வீரர்கள், சிறப்பு விருந்தினர்கள், இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தில் கோட்டையில் கொடியேற்றுறத பார்க்க வந்திருக்கிற பொதுமக்களுக்கும், இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தங்களுடைய உயிரை, உடமையை, வாழ்க்கையை எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதில் பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும், அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மளை ஒரு அடிமை மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசித்து ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடஞ்சி நொறுங்கும். அப்படி உடஞ்சி நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் 1947 இதே இந்த ஆகஸ்ட் 15 நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு படிப்படியாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலேருந்து, ஊழல்லேருந்து காப்பாற்றுறதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் இங்கே மேலே ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாளில் நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்றைக்கி இந்த விழாவில் என்னை பேசவும் வச்சுருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டை லஞ்ச லாவண்யமற்ற, போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத, பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி அடிப்படையில் ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமாக இதை நாம் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக

நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய அரசு, உங்களுடைய அரசு வந்து இந்த 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்தில் விவசாயிகளின் பயிர்க்கடன் ₹5,932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ₹134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதியுடன் ₹12,642 கோடியில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் ₹18,123.05 கோடியில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சேவைக்கு நலம் AI செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாள் தாய் மாமன் தங்கமோதர திட்டம் ₹755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ₹127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மதுப்பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத ஆளில்லா பத்திரப்பதிவு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கோயில் நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் தெரியுமாறு ஆன்லைனில் ஏற்றப்படுகிறது. வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் 15 தினங்களுக்குள் வழங்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிம பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விநியோகிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் 29-30ஆம் தேதியில் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்களும் மக்களுக்கான சேவை மையங்களாக மாறணும்னு வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வர்ற மக்களுக்கு அவங்க குறைகளை தீர்க்கறதுக்கும் தேவையான தகவல்களை பெறுவதற்கும் நலத்திட்ட உதவிகள் பெற கவர்மெண்ட் ஆஃபீஸை தேடி வர்றப்போ அவர்கள் மிகவும் கண்ணியமாக நடத்தப்படணும். மக்களை கனிவா அன்பா நடத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். மக்களை அலைய விடக்கூடாது, கோரிக்கைகளை நல்லபடியாக ஆராய்ஞ்சி சரியான வழியில் தீர்வை தர சொல்லியிருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செஞ்சு கிடைச்ச சுதந்திரம் மிக சிலருக்கான சுதந்திரமாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சுய மரியாதை, சம உரிமை, சம வாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்கும் உண்மையான மக்கள் சுதந்திரமாக இருக்கணுங்கிறதே எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை நிறைவேற்றுற பொறுப்பும் நம்மளோடது தான். தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் $1.5 trillion உயர்த்திட நாம் உறுதியேற்போம். மக்களே, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்கள் அண்ணனை, உங்கள் தம்பியை, உங்கள் பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக ஆக்கிட்டோம். அதனால் நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமே தான் நீங்கள் நம்மளோடவே கூடவே இருக்கணும், உறுதியாக நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்கே நான் எல்லாருமே, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ஸ். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம்.
நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும்

சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்க எல்லாரும் நம்மளோட இருக்கும்போது எனக்கு வேற என்னங்க கவலை. நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். அப்படி நல்லதை மட்டுமே நோக்கி நகரும் உங்க அரசு உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நல்ல சிறிய புதிய அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறோம். அதுல ஒரு சிலதை மட்டும் இங்க நான் வந்து படிக்கிறேன். ஒன்று, தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது இரண்டு மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டு, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மூன்று, மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நான்கு, மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஐந்து, வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. ஐ ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்டெண்ட் மை ரெஸ்பெக்ட்ஃபுல் கிரீட்டிங்ஸ் அண்ட் சல்யூட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஹூ ஹாஸ் புரோக்கன் the caste and religious considerations, rejecting money and muscle power, and gave us an overwhelming support to establish people-centric and social justice government. We are on a mission mode to achieve corruption-free government. We want our people to develop zero tolerance towards corruption. And we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption-free. Iniki இந்த விழாவில் பரிசு வாங்க போகிற, பாராட்டுகளை வாங்க போகிற, விருதுகளை வாங்க போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவை ரொம்ப அழகாக ஏற்பாடு செஞ்ச பொதுத்துறை செயலாளர் அவர்களோடு சேர்ந்து அலுவலர்களுக்கும் காலையிலேயே இந்த ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான பரேட் நடத்திய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த விழாவை ரொம்ப பாதுகாப்பாக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் சமூக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்ஃபிடண்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இப்ப கேட்க போறோம் இரவு இசை இனிமை. 80-90களில் வெளியான படங்கள்ல இருந்து நம்மளுடைய நேர்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி வழியா தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க போறாங்க. அந்த வகையில இனிப்புல நம்ம கூட பேச போற முதல் நேயர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வாழை நிலா மகளும் விழித்திருக்கும் விசேஷமான இரவில் கோவை சிறுவனிச்சல் நரசிபுரம் என் கே கந்தசாமி மேடம்.
0: ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: நல்ல சுறுசுறுப்பான பாடல் மேடம்.
0: சரி,
1: கேப்டன் பிரபாந்து பாசமுள்ள பாண்டியரி அந்த பாடல் கொடுத்துடலாம்.
0: கண்டிப்பா கேக்குற நம்மளோட நிகழ்ச்சி கேக்குற அனைவருக்காகவும் பாடல் கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.

0: இரவு இசை இனிமை கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் யாருங்கிறத கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சரவணன்
0: சார், என்ன பாடல் வேணும்?
1: மேகம் கருது பாத்துக்கலாம் மேடம்.
0: எங்க, உங்க ஊர்லயா?
1: ஆமா மேடம்.
0: சரி, கருக்கணும்னு வேண்டி இந்த பாடல் கேக்குறீங்க?
1: ஆமா மேடம்.
0: சரியா, மழை எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ரொம்ப நன்றி இந்த பாடல் கேட்டதுக்கு. கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு நம்பி கேக்குறீங்க, நிச்சயமா கொடுத்துடலாம்.

0: இரவு இசை இனிமை கேட்டு இணைந்திருக்கும். 8:33 ஆகுது. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நம்போடு வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க?
2: என் ஊர் வல்நாடு. என் பேர் சுந்தரி சார்.
1: சுந்தரி, சுந்தரியா?
2: ஆமாங்க சார்.
1: என்ன பாடல் வேணுமா?
2: தளபதியில இருந்து சுந்தரி தன்னால் ஒரு சீன்.
1: ஓஹோ, சரிங்க.
0: பேரு வளநாடு, பேரு சுந்தரி, பாட்டு சுந்தரி.
1: அருமை அருமை. ரொம்ப நாள் ஆசையா இந்த மாதிரி பாட்டு கேட்கணும்னு, உங்க பேர்லயே ஆரம்பிக்கிற பாட்டு.
2: ஆமாங்க சார்.
1: சந்தோஷமா, இன்னைக்கு நிறைவேறிச்சு பாருங்க. 80வது சுந்தரி நாள்தான். நன்றிம்மா.
2: தேங்க்ஸ் சார்.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில். அடுத்து நம்மோடு
1: வணக்கம் சார். பெரம்பலூர் மாவட்டம் அம்மாப்பாளையம் ராஜாமணி பேசுறேங்க சார்.
2: ஏதோ என்னோட நேத்து வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதனால கொஞ்சம் தொண்டை கட்டிருச்சு சார். மாதிரி இருக்கேனாமா?
1: நல்லா இருக்கும் மேடம், வாய்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் மேடம். நான் அந்த குழந்தைகிட்ட பேசுறதுலாம் உங்க வாய்ஸ் கேட்பேங்க
2: தான். கேட்டு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஏமா என்ன பாடல் வேணும்னு சொல்லிடுறீங்களா?
1: எனக்கு வந்து இந்த பொன்மன செல்வன்ல இருந்து பொட்டு வச்ச தங்க கூடும். அது மேடம் இருவருக்கும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா. இன்னொரு பாடல் ஒண்ணு சொல்லலாமே. இன்னொரு பாட்டு ஒண்ணு கேட்ட மாதிரி எனக்கு காதுல.
2: எப்போதுமே
1: அது வந்து நான் பேச நினைப்பதை
0: நீங்க பேசுற நினைக்கிறத விட்டுட்டு என்னமோ சொல்றீங்களே. என்ன பாடல் வேணும் சொல்லுங்க பாப்போம்.
1: பதட்டமா இருக்கு
2: சார். நாங்க எதுவும் தெரியறோமா என்ன? இல்ல இல்ல
0: சரி சரி பரவாயில்லம்மா, பதட்டம் இல்லாம சொல்லுங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் அதுல இருந்து என்ன பாடல் வேணுமா?
1: ஏலேலங்குலியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நான் இல்லையே.
2: ரெண்டுல எந்த பாட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு சரிதான் இல்லையா?
0: சந்தோஷம் தான் எங்களுக்குமே. ஓகேம்மா ஓகே.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை நேர்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப சுதந்திர தினமாக அதுவமாக கலக்கலான பாடல்களாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
1: ஒரு 8:47 ஆகுது இரவு இசை இனிமையில் யாரு என்ன பாடல் கேட்க போறாங்கிறத கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்லா இருக்கிறோம். இரண்டு பேர்த்துக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள்.
1: சொல்றது யாருங்க?
0: என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
2: நான் பேச நினைப்பதான் அம்மா கேட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏழை இளங்கிலேயே என்னை தாளாட்டி செய்யற பாட்டுக்கு மேடம்.
0: நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: 8:52 ஆகுது. திருச்சி FM ரெயின்போ 102.1 நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியா இரவு இசை இனிமை கேட்டு இணைந்திருக்கோம்
1: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிவருக்கும் இனிய இரவு வணக்கம் சார். சோபனபுரம்
1: நல்லா இருக்கமா? சோபனபுரம் எங்கம்மா இருக்கு? அது துறையூரா?
2: மாவட்டம் துறையூர் வட்டம் உப்படியபுரம் தாண்டிங்க சார்.
1: இது பச்சைமலை போற வழியா? இல்ல
2: ஆமா, பச்சைமலை எங்க ஊர்ல இருந்து பச்சைமலைக்கே போகணும் சார்.
1: ஓஹோ, நீங்க எத்தனை தடவை போயிருக்கீங்க?
2: நான் ஒரு 10 தடவை போயிருக்கேன். கல்யாணம் ஆனி 10 தடவை அதெல்லாம் போனேன். 10 தடவை போயிருக்கேங்க சார்.
1: சரிங்கம்மா சரிம்மா. சுதந்திர தினம் இன்னைக்கு எப்படி நீங்க கொண்டாடினீங்க?
2: நாங்க ஜாலியா கொண்டாடினோம்
1: சார். ஜாலியா கொண்டாடினீங்கன்னா ஏதாவது குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எதுவும் இருக்கா? பசங்க பிள்ளைங்க எதுவும் ஸ்கூல் ஈவெண்ட்ல கலந்துகிட்டாங்களா நிகழ்ச்சிகள்ல?
2: என்ன
1: பாடல் வேணும்னு சொல்றீங்களா?
2: சொல்லும் பிள்ளை அதுல விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளி சிலமே வெளுக்கம் போல வெளிச்சமாகும் நம்ம நிலமே. அந்த பாட்டு பாடுங்க சார்.
0: கொடுத்துடலாம். வெள்ளிக்கிழமை நீ சனிக்கிழமை பரவாயில்ல, கேக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எந்த கிழமை விளக்கேத்துனா என்ன என்ன சொல்றீங்க? மலமா ரொம்ப நன்றி. பாடல் கொடுத்துடலாம்.

0: அதாவது நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ஒரு சனிக்கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமை பாடல்
1: ஆமாம்
0: அப்படின்னு
1: ஆமாம்
0: சொன்னீங்க. நல்ல நிகழ்ச்சிகள் வந்து நல்ல நேரங்கள் வந்து எப்போவுமே அப்படிங்கிறது தான் நம்மளோட கணக்காக இருக்குது. அது அந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனைகளே கிடையாது. நாள் எந்த நாளாக இருந்தாலும் நம்ம பேசுகிற பேச்சும் நம்ம சிந்திக்கிற சிந்தனையும் செயல்படுறதுலையும் நம்ம வந்து நல்ல விஷயங்களை வந்து நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா எல்லா நாளும் சிறந்த நாளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு இன்றைய இரவு இசையமை நிறைவு பெறுகிறது. இன்றைய இதில் உங்களோடு
1: அர்ச்சனா
0: எல் கௌதமன்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் இன்று காலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.

80வது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம்.

எனதருமை நாட்டு மக்களே, இன்று நாம் அனைவரும் 80வது சுதந்திர திருநாளை கொண்டாடுகிறோம். இன்று அனைத்து இதயங்களின் துடிப்பு வந்தே மாதரம் முழக்கத்தில் எதிரொலிக்கின்றது. இன்று அனைத்து இல்லங்களிலும் மூவண்ணக்குடி, அனைத்து மனங்களிலும் மூவண்ணக்குடி, மேலும் தேசம் உற்சாகம் மற்றும் ஊக்கத்தோடு புதிய உறுதிப்பாடுகளை தாங்கி இன்று முன்னேறி கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாளின் பல பல நல்வாழ்த்துக்கள். தேசம் என்று மகத்தான மைந்தர்களை நினைவில் கொள்கின்றது. அவர்கள்தான் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தியாகம், உயிர் தியாகம் புரிந்திருக்கின்றார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். தங்களுடைய தவம், தியாகம் மற்றும் உயிர் தியாகம் வாயிலாக சுதந்திரத்தின் ஒரே இலக்கை மனதிலே தாங்கி தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய அண்ணல் அவர்கள், அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் உயிர் தியாகத்தின் மகத்தான பாரம்பரியத்தை உயிர்த்தெழச் செய்யும் மகத்தான புரட்சியாளர்களுக்கு இன்று நான் சிரத்தையுடனான அஞ்சலியை செலுத்துகின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இது ஒரு வரலாற்று பூர்வமான கணமாகும். சுதந்திரத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 15 தேதியன்று செங்கோட்டையிலிருந்து முதன்முறையாக வந்தே மாதரம் எதிரொலிக்கின்றது. இன்று தேசத்தின் குடிமக்கள் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டினை கொண்டாடும் வேளையில் இதைவிட சிறப்பான சந்தர்ப்பம் வேறு என்னவாக இருக்க முடியும்? எனதருமை நாட்டு மக்களே, கடந்த நாட்களிலே தேசத்தின் சில பாகங்களிலே வெள்ளத்தின் சீற்றம் காணப்பட்டது, நிலநடுக்கத்தின் பயங்கரத்தை காண முடிந்தது, பல குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின. அவர்களின் துக்கம் துயரத்தை நாம் நன்றாகவே அனுபவித்தோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் அளிக்கின்றேன். அதாவது நாங்கள் மற்றும் தேசம் முழுவதும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, எந்த ஒரு தேசமும் எப்போது மகோன்னதமாக ஆகிறது என்றால் தனது உறுதிப்பாடுகளை நிறைவேற்றும் போதுதான். அப்போது தனது கனவுகள், தனது உறுதிப்பாடுகள், மேலும் தனது வல்லமையின் துணையாலே முன்னேறுகின்றது. எனது நாட்டு மக்களே, நாம் சிறிய கனவுகளால் நிறைவடையப் போகின்றவர்கள் அல்ல. நாம் பெரிய கனவுகள். ஏனென்றால் பெரிய கனவுகள் நமது எண்ணப்பாட்டையும் விரிவடையச் செய்கின்றது, நமது எண்ணங்களின் வீச்சை ஆழமாகவும் ஆக்கச் செய்கின்றது. நமது உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்க வேண்டும். உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்கும் போது இடர்பாடுகளிலிருந்து, சங்கடங்களுக்கு இடையிலிருந்து தேசத்தை மீட்டெடுக்க வல்லமை தாமே வெளிப்பட்டு ஒளிர்கின்றது. எனக்கு உவ

பாண நாட்டு மக்களே, நமது உறுதிப்பாடுகளும் கூட பெரியவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கனவுகள் உயர்வானவையாக இருக்கும் போது, உறுதிப்பாடுகள் உயர்ந்திருக்கும் போது, அப்போது நமது வல்லமையின் வீச்சும் பலப்படுகின்றது, நமது முயற்சிகளின் உயரங்களும் ஓங்குகின்றது. அப்போதுதான் நம்மால் கனவுகளை மெய்ப்பிக்க செய்ய முடியும். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, இந்த பாரதமும் கூட ஒரு மிகப்பெரிய கனவினை கண்டிருக்கின்றது. திடமான உறுதிப்பாட்டுடன் இதை கண்டது. புதிய உயரங்களை முத்தமிட பார்த்திருக்கிறது. அந்த கனவு என்ன தெரியுமா? சுதந்திரத்தின் 100 ஆண்டுகளாகும் வேளையிலே, 2047 ஆண்டினிலே நாம் வளர்ந்த பாரதம் படைத்தே தீருவோம். 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமையின் துணையாலே இந்த லட்சியத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். மேலும் உலகத்தின் மிகப்பெரிய மக்கட்தொகை கொண்ட தேசம் வளர்ந்த நாடாகும் உறுதிப்பாட்டை மேற்கொள்ளும் போது, அப்போது உலகின் பார்வையிலுமே கூட நமது சாகசத்தை அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. உலகம் நம்மை காணும் கண்ணோட்டத்திலே மாறுதல் ஏற்படும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. கடந்த 12 ஆண்டுகளிலே தேசத்தின் கோடானு கோடி மக்கள், தலித்துகளோ, பாதிக்கப்பட்டவர்களோ, பிற்படுத்தப்பட்டவர்களோ, பழங்குடியினத்தவரோ, கிராமத்தில் வசிப்பவரோ, நகரில் வசிப்பவரோ, ஏழைகளோ, மத்திய தட்டவரோ, இளைஞரோ, முதியவரோ, பெண்களோ, ஆடவர்களோ, வடக்கோ, தெற்கோ, கிழக்கோ, மேற்கோ, எந்த திசையாக இருந்தாலும் அனைவரும் கடந்த 12 ஆண்டுகளிலே ஒரு உறுதிப்பாட்டுடனே, அர்ப்பணிப்பு உணர்வோடு தேசத்தை புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்வதிலே அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் முயற்சிகளை மிகுந்த மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதன் விளைவாகவே இத்தனை குறைவான நேரத்திலே 25 கோடி நாட்டு மக்கள் ஏழ்மையை தோற்கடித்து ஏழ்மையிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களின் முயற்சியின் விளைவாகவே நாம் ஒரு காலத்தில் கடைநிலை 5 நாடுகளில் இருந்து மாறி 12 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே நாம் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக, விரைவாக முன்னேறும் பொருளாதாரமாக ஆகியிருக்கிறோம். நண்பர்களே, தேசம் விடுதலை அடைந்தது, பல கனவுகளை தாங்கி விடுதலை அடைந்தது. ஆனால் நம்மால் வேகத்தை எட்ட முடியவில்லை, விரைவை அடைய முடியவில்லை. ஆகட்டும், நடக்கட்டும், பார்த்துக் கொள்ளலாம், பார்க்கலாம், இதிலே ஊறிப்போனோம். 2014 ஆம் ஆண்டு வந்தபோது உலகம் முழுவதும் நம்மை கடைநிலை 5 நாடுகளிலே பிடித்து தள்ளிவிட்டன. அந்த வேளையிலே கடந்த 12 ஆண்டுகளிலே பாரதம் ஒரு புதிய விரைவை தனதாக்கிக் கொண்டது. விரைவு கதியினிலே நாம் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கிறோம். மேலும் தேசத்தின் மக்களின் உறுதிப்பாடு இனி 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமை பராக்கிரமத்தை தடுப்பதென்பது இயலாத காரியம். அன்பான நாட்டு மக்களே, கடந்த 12 ஆண்டுகளிலே பாதுகாப்பு பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. காதி மற்றும் கிராமப் பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆகியிருக்கிறது. மின்னணு பொருட்களின் தயாரிப்பிலே கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகரிப்பு. நவீன ரயில் கோச்சுகளின் அமைப்பு 21 மடங்கு அதிகரிப்பு. மொபைல் பேசிகளின் உற்பத்தி 33 மடங்கு அதிகரிப்பு. இது மட்டுமல்ல, நவீன காலத்தை கணக்கில் கொண்டு டிஜிட்டல் மற்றும் புதுமைகள் படைக்கும் வகையிலே நாம் நமது அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இணைய பயன்பாட்டாளர்கள், இணைய கன்சூமர்கள் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு. காப்புரிமை வழங்கல் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது.
டிஜிட்டல்

பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரிப்பு. சாதாரண மனிதர்களின் வசதிகள் என்பதிலும் கூட நாங்கள் அதே முனைப்போடு பணியாற்றினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 15 மடங்கு அதிக வேகத்தோடு நாங்கள் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை ஏற்படுத்தினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 6 மடங்கு அதிக விரைவாக மக்களுக்கு எரிவாயு இணைப்புகளை அளித்தோம். ஒவ்வொரு ஆண்டும் 4 மடங்கு அதிக வேகத்திலே ஏழைகளுக்கு கழிப்பறை அமைக்கும் பணியை புரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 3 மடங்கு அதிக வேகமாக ஏழைகளுக்கு வீடு வழங்கும் பணியை ஆற்றியிருக்கிறோம். தேசத்திலே ஆளுகையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே நாங்கள் ஒப்புதல்களுக்கு முடிவு கட்டினோம். 100,000 எண்ணிக்கையிலே பழைய சட்டங்களுக்கு முடிவு கட்டினோம். கடந்த நூற்றாண்டின் சட்டங்களை கொண்டு 21ஆம் நூற்றாண்டில் முன்னேற்றம் காண முடியாது. நாங்கள் நவீன கட்டமைப்புக்காக மெட்ரோவின் விரிவாக்கத்தை செய்தோம். நாங்கள் பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு பலம் அளித்தோம். எந்த வேகத்திலே வேலை, எந்த அளவுக்கு வேலை என்றால் இவை அனைத்தும் இந்த வேகம், இந்த விரிவு, இந்த சாதனை சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக கடந்த 10 ஆண்டுகளிலே காண முடிந்தது. மேலும் இத்தனை சாதனைகள் நம் முன் இருக்கையிலே, இத்தனை வேகத்தை காணுகையிலே நாட்டு மக்களின் வல்லமை ஒவ்வொரு கணமும் வெளிப்படுகின்றது. அந்த வகையிலே 2047ஆம் ஆண்டிலே வளர்ந்த நாடாக ஆகும் உறுதிப்பாடு நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் என்ன சான்று பகர்கிறது என்றால், அதாவது நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இதற்காக தன்னம்பிக்கை அவசியமாகிறது, சுய மரியாதை அவசியமாகிறது. இதோடு கூடவே கூட தற்சார்பு பாவரதம் ஆவதும் அவசியமாகின்றது. அந்த வகையிலே கடந்த ஆண்டுகளிலே நமது நம்பிக்கை என்னவாக இருந்ததென்றால், அதாவது பாரதத்தை நாம் மற்ற நாடுகளை சார்ந்து வாழச் செய்ய முடியாது, நாம் தற்சார்புடையவர்களாக ஆக வேண்டும். உலகத்திலே பல விஷயங்கள் கிடைக்கின்றன, மலிவாக கிடைக்கின்றன, விரைவாக கிடைக்கின்றன. ஆனால் இவற்றால் நமது வல்லமையோ பராக்கிரமத்தையோ வளர்த்தெடுக்க முடியாது. இது நமது வல்லமையின் உரைகல்லாகவும் ஆக முடியாது. அந்த வகையிலே நாமும் நமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமது நலன்களின் பாதுகாப்பை நாமேதான் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தற்சார்பு பாரதம் என்ற மன உறுதிப்பாட்டை மிகவும் உறுதிப்பாட்டோடு நாம் தாங்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தயாரிப்போம், சுதேசி, உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு, இந்த அனைத்து துறைகளிலும் கூட இன்று அனைத்து இந்தியர்களின் மனமும் இணைந்து கொண்டிருக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். குறைகடத்திகள். தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு உலகிலே குறைகடத்திகள் பற்றி பேசப்பட்டது, நமது நாட்டிலும் கூட பேசப்பட்டது. ஆனால் குறைகடத்திகள் விஷயத்தில் பெரிய திட்டம் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. மேலும் இன்று நிலைமை என்ன? இன்றைய டிஜிட்டல் உலகினிலே, இன்றைய தொழில்நுட்பத்தினிலே சிப்பின் மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த ஒரு மின்னணு பொருளாகட்டும், நமது மருத்துவ கருவியாகட்டும், நமது போக்குவரத்து பாதையாகட்டும், அனைத்திலுமே சிப் மிக அவசியமானது. மேலும் இந்த சிப் இல்லாமல் உலகம் தடைப்பட்டு போகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பாரதமானது தற்சார்பை எட்டும் திசையினிலே தனது குறைக்கடத்தி ஆலை, பெரிய ஆலை, 3 குறைக்கடத்தி ஆலைகளை தொடங்கியிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே தயாராகும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படவும் தொடங்கிவிட்டன. நான் நாட்டு மக்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், வரவிருக்கின்ற 7-8 ஆண்டுகளிலே மேலும் 5, 7 அல்லது 8 குறை கடத்தி ஆலைகள் மிகவும் விரைவாக தொடங்கப்பட இருக்கின்றன. இந்த தற்சார்பு பாரதம் வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்திலே
நமக்கு பாதையை

என் மனம் நிறை நாட்டு மக்களே, இதே போன்ற விவாதம் முக்கியமான கனிமங்கள் தொடர்பாகவும் இருக்கிறது. மொத்த தொழில்நுட்பமும் முக்கியமான கனிமங்களையே சார்ந்திருக்கின்றது. பாரதம் இதிலும் கூட தன்னைத்தானே பாதுகாப்பதிலே ஈடுபட்டிருக்கின்றது. இந்த முக்கியமான கனிமங்கள் என்ற லட்சியம் மெய்ப்பட தேசிய முக்கிய கனிமங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அண்மையிலே முக்கியமான கனிமங்களின் இடைவெளியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பல தேசங்களோடு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. உலகின் பல நாடுகள் இப்போது இந்த முக்கியமான கனிமங்கள் திசையிலே பாரதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். எனதருமை நாட்டு மக்களே, அது குறை கடத்திகளாகட்டும், முக்கியமான கனிமங்களாகட்டும், இதைப் போலவே எந்த தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ, உலகம் பயணிக்கிறதோ, அதில் எரிசக்தியின் மகத்துவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. நாம் எரிசக்தி இல்லாமலே இந்த உலகத்தை இயங்க செய்ய முடியாது. அந்த வகையிலே நாம் சிப்பாகட்டும், ஏஐ ஆகட்டும், தரவு மையங்களாகட்டும், நாம் மிகப்பெரிய அளவிலே எரிசக்தியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பு, இது நமது காலத்தின் தேவையாகிறது. அந்த வகையிலே நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த திசையினிலே ஒன்றன் பின் ஒன்றாக பலமான அடிகளை முன்வைத்திருக்கின்றோம். எரிசக்தி பாதுகாப்பின் மிகப்பெரியதொரு ஊடகம் அது அணுசக்தி ஆற்றல், நியூக்ளியர் எனர்ஜி. நாங்கள் நாடாளுமன்றத்தில் அமைதி சட்டத்தை இயற்றி ஒரு புதிய இலக்கை நோக்கி செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 2047 ஆண்டுக்குள்ளாக நாம் 100 GW அணுசக்தி ஆற்றல் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இந்த தசாப்தத்திலே நாம் 5 புதிய அணுசக்தி ஆலைகளை தொடங்கும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம். இந்த ஆண்டிலே பாரதம் ஃபாஸ்ட் பிரீடர் அணுசக்தி தொழில்நுட்பத்திலே வல்லமையை அடைந்து ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக அணுசக்தி ஆற்றலிலே தற்சார்பை நோக்கிய திசையினிலே நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் படியை முன்வைத்திருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, பலமுறை ஆதாரங்களின் குறைபாடு காரணமாக தேசம் தடைப்படுவதில்லை. ஆனால் தடைப்படுவதற்கான காரணம் குறுகிய கண்ணோட்டம்தான். எண்ணங்கள் தடைப்படும் போது எல்லைகளுக்கு உள்ளே அவை அழுகத் தொடங்குகின்றன. அப்போது நம்மால் நமது வல்லமையை கூட அடையாளம் காண முடிவதில்லை. தேசம் இந்த கச்சா எண்ணெயை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. நமது தவறான எண்ணப்பாடு காரணமாகத்தான் இது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியம் அளிக்கலாம். நாங்கள் கடற்கரையோரத்திலே 99% நமது கரையோர பகுதிகளிலே குறுகிய கண்ணோட்டம் காரணமாக போக தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறோம். நாம் தான் கடலுக்குள்ளே சென்று ஆய்வு மேற்கொள்ளக் கூடாது என்று முடிவெடுத்திருந்தோம். இது எண்ணப்பாட்டின் ஏழ்மை. நாங்கள் இது தொடர முடியாது என்று முடிவெடுத்தோம். நாங்கள் அந்த 99% ஒரு காலத்திலே தடுக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது, அதை நாங்கள் போக தடையில்லாத பகுதியாக தெரிந்து விட்டோம். மேலும் இப்போது கடலுக்கு உள்ளே கூட ஆய்வு மேற்கொள்ள புதிய புதிய களஞ்சியங்களை தேடும் திசையினிலே நாம் சுறுசுறுப்பாயிருக்கிறோம், முயற்சிகள் செய்து வருகிறோம். நாங்கள் கடந்த ஆண்டினிலே இந்த திசையிலே மகத்துவமான அடியெடுத்து கடலை கடைதலுக்கான அறிவிப்பை வெளியிட்டோம். கடந்த நாட்களிலே நாங்கள் 85 கோடி ரூபாய் இந்த பணிக்காக அளித்து பணிகளுக்கு வேகத்தை கூட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, எரிசக்தி பாதுகாப்பு என்றுதான் கூறும்போது நாம் மாற்று எரிசக்தி ஆதாரங்கள் குறித்தும் கூட முழு சக்தியை செலுத்துவது அவசியமாகிறது. அந்த வகையிலே எரிசக்தியின் சரியான பயன்பாட்டை அதிகரிப்பது என்ற இந்த திசையினிலே பாரதம் விரைவாக பணியாற்றுகிறது.
2014 ஆம்

ஆண்டுக்கு முன்னால், அதாவது 12 ஆண்டுகளுக்கு முன்னால், நமது தேசத்திலே வெறும் 70 நகரங்களில் மட்டுமே குழாய் வழி எரிவாயு அமைப்பு இருந்தது. குழாய் எரிவாயு அளிக்கப்பட்டது. 12 ஆண்டுகளிலே இந்த 70 நகரங்களை நாங்கள் 700 நகரங்களாக ஆக்கிவிட்டோம். இதன் பெயர்தான் வேகம், இதுதான் விரிவாக்கம். 2014க்கு முன்னால் அதிகபட்சம் 20-22 லட்சம் வீடுகளிலே குழாய் வழி எரிவாயு அளிக்கப்பட்டது. இன்று 1.25 கோடி வீடுகளுக்கு குழாய் வழி எரிவாயு கொண்டு செல்லும் பணி நடந்தேறி வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேசத்திலே சூரிய சக்தியின் திறன் வெறும் 2 GW இருந்தது. 2 GW மட்டுமே. இன்றோ 107 GW நாம் எட்டி இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, மேலும் ஒரு தகவலை அளிக்கின்றேன். நாங்கள் இதன் ஆதாயங்கள் தேசத்தின் சாமானியர்களுக்கும் மத்திய தட்டவர்களுக்கும் கிடைக்க வேண்டி இந்த திசையிலும் கவனத்தை செலுத்தி இருக்கிறோம். நாங்கள் PM சூரிய சக்தி இல்லம் இலவச மின்சாரம் திட்டத்தை தொடங்கினோம். இன்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக குறைவான நேரத்திலே 50 லட்சம் வீடுகளிலே சூரிய சக்தி பணிகள் என்ற புள்ளி விபரத்தை கடந்து விட்டோம். விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக 1000 கணக்கான இல்லங்களின் மின் கட்டணம் பூஜ்யமாகிவிட்டது. 1000 கணக்கான இல்லங்கள் தங்களுடைய பயன்பாட்டுக்கு மிஞ்சி போன மின்சாரத்தை இன்று விற்பனை செய்து பணம் ஈட்டி வருகின்றார்கள். அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த பணிக்காக 80,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவியாக அளிக்கப்பட்டு வருகின்றது. இவற்றின் விளைவாகவே நம்மால் இந்த பணியை நிறைவேற்ற முடிந்தது. எனதருமை நாட்டு மக்களே, உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நமது ரயில்வே இருக்கிறதே, இதன் மின்மயமாக்கல் பணிகள் நமது தேசத்திலே 1925 தொடங்கியது. 1925 மின்மயமாக்கல் பணிகள் தொடங்கினாலும் 90 ஆண்டுகளிலே 1925 தொடங்கி 90 ஆண்டுகளிலே வெறும் 30% மட்டுமே ரயில்களின் மின்மயமாக்கல் நடந்தது. அதாவது 90 ஆண்டுகளிலே 30%. நமது வேகத்தை பாருங்கள், இலக்கை அடைய நமது ஓட்டத்தை காணுங்கள். நாங்கள் இந்த 1 10 ஆண்டுக்குள்ளாகவே 100% பணியை நிறைவேற்றிவிட்டோம். 90 ஆண்டுகளிலே 30%, 10 ஆண்டுகளிலே 70%. இதுதான் பணியாற்றல். இதன் காரணமாக டீசலை நாம் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இது சேமிக்கப்பட்டது. மின்சாரத்தால் நமது ரயில்கள் இயங்கியதால் சுற்றுச்சூழலுக்கு சாதகமானது. எனதருமை நாட்டு மக்களே, இதோடு நாம் நிற்கவில்லை. நாம் உலகத்தினிலே பின்னடைந்திருக்க விரும்பவில்லை. கடந்த நாட்களிலே நீங்கள் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கலாம், பாரதமானது எரிசக்தியின் ஒரு புதிய துறையையும் எட்டியிருக்கிறது. தேசத்தின் முதல் ஹைட்ரஜனால் இயங்கும் ரயில் தொடங்கப்பட்டது. எனக்கு மகிழ்ச்சியான விஷயம், இது மிகவும் நீளமான ரயிலாகும், அதோடு மிகவும் சக்தி வாய்ந்த ரயிலுமாகும். மேலும் உலகத்திலே ஹைட்ரஜன் ரயில் துறையிலும் பாரதம் தன்னுடைய கொடியினை நாட்டியிருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, கடந்த 10-12 ஆண்டுகளில் நாம் தொடர்ச்சியாக 1947 என்ற இலக்கை அடைய வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நாம் யோசித்துக் கூட பார்க்கவில்லை. அதாவது நாம் இதிலும் கூட சில இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று. கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாம் பல சங்கடங்களை சந்தித்து வருகிறோம். கொரோனா போன்ற உலகளாவிய பெருந்தொற்று உலகம் முழுவதையும் கவலையிலே ஆழ்த்திவிட்டது. அனைத்து அமைப்புகளும் நிலைகுலைந்து போயின. கொரோனாவிலிருந்து வெளிவந்தோம். போர் என்ற பயங்கரமான பூதம் பற்றிய செய்திகள் வரத் தொடங்கின. ஒரு பக்கம் உக்ரைன், மறுபக்கம் மேற்காசியா, அனைத்து இடங்களிலும் நெருக்கடியான சூழ்நிலை.

அது மட்டுமா? தொலைநோக்கு பார்வையில் பலவற்றை கணித்திருக்கின்றார்கள். தேசத்தை பயமுறுத்துவது, தேசத்தை அச்சத்தில் ஆழ்த்துவது, தேசத்தை கவலைக்குள்ளாக்குவது, இதிலே சிலருக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. தடுப்பூசிகள் கிடைக்காது, யாரும் பிழைக்க முடியாது, ஒன்றுமே ஆகப்போவதில்லை. மேற்காசியாவின் நெருக்கடி வந்தது. பெட்ரோல் பம்பிலே பெட்ரோல் கிடைக்காது, எரிவாயு கிடைக்காது, டீசல் கிடைக்காது, உரங்கள் கிடைக்காது. வகை வகையான வதந்திகளை பரப்பினார்கள். பாரத நாட்டவர்களை அச்சத்தில் ஆழ்த்த, கலவரம் ஏற்படுத்த, கவலைக்குள்ளாக மூழ்கடிப்பதில் சிலருக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் தேசமானது கவனித்து விட்டது. அதாவது கடந்த 10-12 ஆண்டுகளின் செம்மையான திட்டங்கள் எப்படி பலனளிக்கிறது என்பதை

பன்னிரண்டு ஆண்டுகளின் செம்மையான திட்டங்கள் எப்படி பலனளிக்கிறது என்பதை, மேலும் நாங்கள் இத்தனை பெரிய சங்கடங்களை தாண்டியும் கூட குடிமக்களே கடவுளர்கள் என்ற மந்திரத்தை உள்வாங்கி பாரதம் மேற்கொண்ட தயாரிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக பல படிகளை மேற்கொண்டோம். இப்படிப்பட்ட சங்கடம் ஏற்படும் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த சங்கட காலத்திலும் கூட இவை அனைத்தும் உதவிகரமாக இருந்தன. மேலும் இன்று தேசத்திலே எரிவாயு இருக்கிறது, பெட்ரோல் உண்டு, யூரியா உண்டு. நாம் நமது பலத்தின் துணையால் நிற்கிறோம், முன்னேறுகின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, உலகின் இந்த சங்கடங்களின் தாக்கம் அனைவரின் மீதும் இருந்தது நாம் விதிவிலக்கல்ல. யூரியாவின் விலை உலகிலே ஒரு மூடை 3000 ரூபாய் வரை சென்றது. இன்றும் கூட நமது நாட்டின் விவசாயிகளின் மீது நாம் அந்த சுமையை சுமத்தவில்லை. அரசாங்கம் தன்னுடைய தோள்களிலே அதை சுமந்திருக்கிறது. உலக சந்தைகளிலே மூடை 3000 ரூபாய் என்ற விலைக்கு வாங்குவதை நாம் விவசாயிகளுக்கு வெறும் 300 ரூபாய் விலைக்கு கொடுக்கிறோம். இது மட்டுமல்ல, டிஏபி இன்று உலக சந்தையிலே 5000 ரூபாய் ஆகிவிட்டது. ஆனால் என் நாட்டு விவசாயிக்கு சங்கடம் ஏதும் வரக்கூடாது என்பதற்காக 1350 ரூபாய்க்கு டிஏபியை அளிக்கும் பணியை நாங்கள் செய்து வருகிறோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு காலத்திலே நான் தற்சார்பு பாரதம் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சில நபர்களோ ஏசி அறைகளிலே அமர்ந்து ஆலோசனை கூறும் இவர்கள் அப்போது உலகமயமாக்கத்துக்கு என்னவாகும் என்று வினவினார்கள். ஆனால் உலகமே கவனிக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளிலே உலகமயமாக்கல் என்று கூறுவதையே உலகம் விட்டுவிட்டதாக தோன்றுகிறது. எங்கிருந்து உலகமயமாக்கல் பற்றி பேசுவார்களோ அவர்களே அமைதியாக இருக்கின்றார்கள். உலகின் அனைத்து நாடுகளும் தங்கள் தங்கள் இயல்புக்கு ஏற்ற வகையிலே நடக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சங்கடமான காலகட்டத்திலே சில நபர்களோ தங்களுடைய நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையிலே ஆதாரங்களை ஆயுதங்களாக்கும் வகையிலே விளையாடி பார்க்கிறார்கள். உலகம் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை ஆயுதமாக ஆக்க முனைந்திருக்கிறது. ஆதாரங்களின் ஆயுதமாக்கல், ஆயுதங்களாக பயன்படுத்தல், பெட்ரோல், டீசல், செயற்கை உரங்கள், மருந்துகள், தொழில்நுட்ப சிப்புகள், இது மட்டுமல்ல, நிலத்தை கூட ஆயுதமாக்குகின்றார்கள். இத்தகைய காலகட்டத்திலே நாம் தற்சார்பு என்ற மந்திரத்தை தாங்கி 10 ஆண்டுகள் சரியான திசையிலே செல்லாமல் இருந்திருந்தால் நம்மால் கற்பனை கூட செய்திருக்க முடியாது எப்படி இத்தகைய சங்கடங்களை எதிர்கொண்டிருப்போம் என்று. மேலும் நமது தயாரிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கின்றது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, இன்னொரு புறத்திலே இன்று பாரதத்தின் கருத்து முழுமையாக வளர்ந்து வருகின்றது. இன்று பாரதம் உலகின் பார்வையிலே ஒரு பலமான மற்றும் மதிப்புமிக்க தேசம் என்ற வகையிலே ஆகி வருகின்றது. பாரதத்திடம் திடமான அரசியல் ரீதியான அங்கீகாரம் இருக்கிறது, திடமான அரசாங்கம் இருக்கிறது, பாரதத்திடம் உயிர்ப்பான ஜனநாயகம் உள்ளது, பாரதத்திடம் பலமான நீதி அமைப்பு இருக்கிறது. மேலும் நம் அனைவருக்கும் திசை காட்டும் பாரதத்தின் அரசியல் சட்டம் இருக்கின்றது. மேலும் இப்போது உலகம் நமது இந்த வல்லமைகளை அடையாளம் கண்டு வருகிறது. அந்த வகையிலே 2014க்கு பிறகு உலகம் கிட்டத்தட்ட 40 நாடுகளுடன் நமது FTA ஒப்பந்தம் நடைபெற்று வருகின்றது. நீங்களே பாருங்கள் எத்தனை பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. அண்மையில் நடந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆகையினாலே சிறப்பாக நான் MSME தெரிவிக்க விரும்புகிறேன், அதாவது நாம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது. உலகத்தை நாம் சென்றடைய வேண்டும். பாரத உற்பத்தியின் அனைத்து பொருட்களும் உலக சந்தைகளில் சென்றடைய, மேலும் நமது ஜவுளித்துறையாகட்டும், நமது இயந்திரங்களாகட்டும், நமது மருந்துகளாகட்டும், இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது. ஆனால் உலகளாவிய அளவுகோல்கள் அவற்றை தாண்டி நாம் செயல்பட வேண்டும். உலகம் அளிப்பவற்றை விட சிறப்பான தரத்திலே நாம் அளிக்க வேண்டும். உலகம் அளிப்பதை காட்டிலும் விலை மலிவாக நாம் அளிக்க வேண்டும். பஞ்சாபின் லுதியானா தொடங்கி தமிழ்நாட்டின் திருப்பூர் வரை நமது ஜவுளித்துறை உலகை சென்றடைய முடியும். இது மட்டுமல்ல, கேரளம் தொடங்கி குஜராத் வரை, தமிழ்நாடு தொடங்கி வங்காளம்,
இந்த நமது கடற்கரை

பகுதி நமது மீனவ சகோதர சகோதரிகள் இன்று இந்த FTA காரணமாக நமது பிரான்கள் அதாவது இறால்கள் இதன் ஏற்றுமதிக்கான சாத்தியங்கள் அதிகரித்திருக்கின்றன. நமது கடல் உணவு வகைகள் உலக சந்தைகளில் பெருகும் சாத்தியங்கள் அதிகமாயிருக்கின்றன. மேலும் என்ன விரும்புகிறேன் என்றால் நாம் இந்த சூழலை சாதகமாக்கிக் கொண்டு நாம் முன்னேறும் வகையிலே இந்த படிகளை ஆற்ற நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். என் மனம் நிறைய நாட்டு மக்களே, நான் உங்கள் முன்னால் வைத்த பங்களிப்பை இதன் பின்னணியிலே 2047 என்ற இலக்கின் பலமான அஸ்திவாரத்தின் மீது அமைந்திருக்கிறது. 2047 வளர்ந்த பாரதம் என்ற இலக்கு கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய திறமை, அந்த திறமைகளின் ஒரு அங்கமாகும். அந்த வகையிலே என்னுடைய சகோதர சகோதரிகளே, நூற்றாண்டின் நான்கில் ஒரு பங்கு கடந்து விட்டது. அடுத்த நான்கில் ஒரு பங்கு நமக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. நாம் இதை தடைப்பட முடியாது, நமது வேகம் குறைந்திட முடியாது, நமது திசை தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நாம் இதை அடைந்தே ஆக வேண்டும். அந்த வகையிலே நாம் நமது பணிப்பாங்கை மாற்றியாக வேண்டும், நமது பணி கலாச்சாரத்தை மாற்றும் வகையிலே நாம் நமது எண்ணப்பாட்டையும் மாற்ற வேண்டும், நாம் நமது பணியின் வேகத்தையும் மாற்றியாக வேண்டும். இந்த பணி கடந்த 6-7 தசாப்தங்களிலே நடக்கவில்லை, இந்த பணியை நாம் வரவிருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே செய்தாக வேண்டும். தேசத்தின் இளைஞர் சக்தியின் மீது என்னுடைய அசையாத நம்பிக்கை, என் நாட்டின் இளைஞர்களின் மீது, என் நாட்டின் பெண்கள் சகோதரிகளின் மீது, என் நாட்டின் விவசாயிகளின் மீது, என் தேசத்தின் தொழிலாளர்களின் மீது, அதாவது நாம் நம்மால் இந்த கனவை மெய்யாக்க முடியும் என்று. அந்த வகையிலே நாம் சீர்திருத்த வேகத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். நான் சீர்திருத்தங்கள் பற்றி கூறும்போது, சீர்திருத்தங்கள் இவை நமக்கு கட்டாயங்கள், வெறும் சீர்திருத்தங்களா? இல்லை, இவை நமக்கு மந்திர சொற்கள். இந்த சீர்திருத்தங்கள் நமது நெஞ்சுறுதிகள். நாம் நெஞ்சுறுதியோடு நாம் சீர்திருத்த விரைவு வண்டியிலே பயணிக்கிறோம். வரவிருக்கின்ற நாட்களிலும் கூட அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை நோக்கி முன்னேற இருக்கின்றோம். அந்த வகையிலே அரசாங்கம், சமூகம், தொழில்துறை, உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் என அனைவருமே தங்களுடைய பாரம்பரிய வழிமுறைகளை சீர்திருத்த வேண்டும், எண்ணப்பாட்டிலே சீர்திருத்தம் வேண்டும், நமது இலக்குகளில் சீர்திருத்தம் வேண்டும். அந்த வகையிலே எனதருமை நாட்டு மக்களே, நாம் தீர்மானமான பாதையில் பயணித்தாக வேண்டும். நான் இன்று அந்த காலமும் நினைவுக்கு வருகிறது. அப்போது தேசம் பாரதத்தின் வல்லமையை சப்த சிந்து என்ற வகையிலே நாம் அறிந்தோம், தெரிந்தோம், புரிந்தோம். இப்போது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க நமக்கு புதிய போக்கு தேவை. இன்று செங்கோட்டையின் மீதிருந்து நான் தேசத்தின் முன்பாக சக்தியின் 7 போக்குகளை அறிவிப்பு செய்கின்றேன். வர இருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே கடந்த 5-6 தசாப்தங்களிலே நடக்காததை அந்த 7 போக்குகளால், வல்லமையால், நம் ஆற்றலால் நமது தேசத்திற்கு புதிய உயரம், புதிய வேகத்தை அளிப்போம், புதிய இலக்குகளை எட்டக்கூடிய வல்லமையை அளிப்போம். இதோடு கூடவே தேசத்தின் இளைஞர் சக்தியின் ஆற்றலும் தேச நிர்மாணத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படும், அவர்களின் சக்தி இணைக்கப்படும். வரவிருக்கின்ற நாட்களிலே நான் பேசுகின்ற 7 போக்குகள், இந்த 7 போக்குகளின் முதல் சக்தியானது தயாரிப்பு வல்லமை. எனதருமை நாட்டு மக்களே, நாம் தயாரிப்பு துறையை மிகவும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். மேலும் உற்பத்தியை பெருக்குவதோடு கூடவே நாம் சின்ன சின்ன கருவிகளையும் தயாரிக்க வேண்டும், பெரிய பெரிய பொருட்களையும் தயாரிக்க வேண்டும், மொத்த மதிப்பு சங்கிலியையும் நமதாக்க வேண்டும். இதை நாம் கை கொள்ள வேண்டும். நமக்கு உட்கூறுகளும் தேவை, மேலும் நமக்கு ஒட்டுமொத்த தயாரிப்பும் தேவை, பொருட்கள் மொத்தமாகவும் நமக்கு தேவை. வடிவமைப்பு தொடங்கி தயாரிப்பு வரை பாரதம் உலக விநியோக சங்கிலியின் நம்பகமான மையமாக வேண்டும். இதன் பொருட்டு நான் 3 விஷயங்களின் மீது சிறப்பு அழுத்தமளிக்க விரும்புகிறேன். தயாரிப்பு துறையிலே இருக்கும் நமது சகோதர சகோதரிகள், இது அவர்களுக்கு சந்தர்ப்பமாகும், இந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதீர்கள். இதன் பொருட்டு நாம் விலை, தரம் மற்றும் அளவு இவற்றின் மீது உலகளாவிய அளவீடுகளுக்கு இணங்க செயல்பட வேண்டும்.

நமது தொழிற்சாலைகள் போட்டித்தன்மை உடையதாக ஆக வேண்டும். நமது பொருட்கள் பயனாளிகளுக்கு நேசமாக வேண்டும். நமது பேக்கேஜிங் உலகின் மக்களை ஈர்க்கும் வகையிலே இருக்க வேண்டும், கவரும் வகையிலே இருக்க வேண்டும். நமது பூஜ்யம் குறைபாடு உடைய தயாரிப்பானது இதுவே நமது அடையாளமாக ஆக வேண்டும். மேலும் நமது தயாரிப்பாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் எம்எஸ்இக்கள், அதாவது எம்எஸ்எம்இக்களிடமும் நான் கூற விரும்புகிறேன், உலக சந்தைகளிலே நமது அடையாளம் நம்பகத்தன்மை மற்றும் தரத்தை சார்ந்தே இருக்க வேண்டும். தரம் விஷயத்திலே எந்த சமரசமும் இருத்தல் கூடாது. அந்த வகையிலே நமது மந்திரம் தரம் தரம் தரம் என்று மட்டுமே இருக்க வேண்டும். இதுவே நமது உலகளாவிய பிராண்ட் ஆகும். எனதருமை நாட்டு மக்களே, இந்த ஏழு போக்குகளின் இரண்டாவது சக்தி விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி, உணவு பதப்படுத்தல். நாம் இந்த திசையில் முன்னேற வேண்டும். நமது விவசாயிகளுக்கு உலகின் சந்தைகள் திறக்கப்பட்டு விட்டன. எஃப்டிஏ காரணமாக மிகப்பெரிய சந்தை கிடைத்து வருகிறது. நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். நாம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும். நாம் வயல்வெளி தொடங்கி ஏற்றுமதி சந்தை வரை பயணிக்க வேண்டும். நமது பாரம்பரிய உணவாகட்டும், சிறுதானியங்களாகட்டும், நமது மசாலாவாகட்டும், நமது பருப்புகளாகட்டும், என்னதான் நம்மிடத்திலே என்னதான் இல்லை கூறுங்கள், இவை உலகளாகிய பிராண்டுகளாக வேண்டும். நமது விவசாயிகள் வேதிப்பொருள் இல்லாத விவசாயத்திற்கு பலம் அளிப்போம். உலகிலே இதற்கான தேவை அதிகரிக்க இருக்கிறது. மேலும் உலக அளவீடுகளுக்கு உட்பட்டு அனைத்து வகையிலும் வெற்றியடையக்கூடிய நமது வேளாண் பொருட்கள் இருக்கும். இதை உலகிற்கு எளிதாக நம்மால் கொண்டு செல்ல முடியும். என்னுடைய ஏழு போக்குகளின் மூன்றாவது சக்தி என்னவென்றால் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைத்தல். எனதருமை நாட்டு மக்களே, இன்று உலகம் செயற்கை நுண்ணறிவுடையது, குவாண்டம் உடையது, விண்வெளியுடையது, ரோபோட்டிக்ஸ் உடையது, தரவு மையங்கள் உடையது, முழுமையான ஒரு துறை சிறக்கப்பட்டு விட்டது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் இவையும் கூட கணந்தோறும் நமக்கு சவால்கள் விடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தேசத்தை உலகத்திற்கான சந்தையாக்கக்கூடாது. நாம் புதுமைகள் படத்தலின் மையமாக வேண்டும். நாம் யூபிஐ மற்றும் டிஜிட்டல் பொது கட்டமைப்பிலே நம்மை நாம் நிரூபித்திருக்கிறோம். நம்முடைய சக்தியை அடையாளப்படுத்திவிட்டோம். இப்போது பாரதம் டிஜிட்டல் பொது தொழில்நுட்பங்களை உலகின் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். பாரதத்தை அடுத்த தலைமுறை தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்திற்கு தலைமை தாங்க செய்ய வேண்டும். இந்தியாவில் தயாரான 6G அனைத்து இடங்களையும் சென்றடைய செய்தல் இதுவே நமது இலக்காக வேண்டும். மேலும் இதிலே விரைவு கூட்டப்பட வேண்டும். இதன் பொருட்டு நமது முயற்சி குறைவு விடக்கூடாது. ஏழு போக்குகளின் நான்காவது சக்தி என்றால் கதிசக்தி. இந்த கதிசக்தி தேசத்திலே தடையில்லா இணைப்பு திறன் மீதான ஊக்கம். நகரங்களை நாம் அதிவிரைவு ரயில்களால் இணைக்க வேண்டும். நவீன நெடுஞ்சாலைகள் தேவை, உள்நாட்டு நீர்வழிகள் தேவை, விமான நிலையங்கள் தேவை, பல்லடுக்கு தளவாடவியல் அமைப்புகள் தேவை. நாம் துறைமுகங்களை வெறும் பொருட்களை இறக்குதல் ஏற்றுதல் இடங்களாக மட்டுமல்ல, உலக கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சும் இடங்களாக மட்டுமல்ல, நாம் நமது துறைமுகங்களை துறைமுகம் சார் முன்னேற்றம் வளர்ச்சியை நோக்கிய திசையில் நாம் முன்னேற்ற வேண்டும். நமது ஏழு போக்குகளின் ஐந்தாவது சக்தி, அதுதான் பாதுகாப்பு சக்தி. நமக்கு பாதுகாப்பு சக்தியின் மகத்துவம் அனைத்து வகைகளிலும் உண்டு. எனதருமை நாட்டு மக்களே, பாதுகாப்பு துறையிலே தற்சார்பு என்பது, இதை பாரதமும் அனுபவித்து விட்டது, உலகமும் பார்த்து விட்டது. இது மிக மிக முக்கியமானது. உலக நாடுகள் அவரவர் குறித்து சிந்திக்கும் போது அப்போது பாரதம் உலகத்தின் சந்தையாக தேங்கிவிட முடியாது. பாதுகாப்பு துறையிலே நாம் தற்சார்பு நிலையை அடைந்தே ஆக வேண்டும். அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி உலகத்துக்கே அளிக்கும் நாடாக ஆகும் திசையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நாம் ட்ரோன் மற்றும் ட்ரோனை எதிர்கொள்ளும் முறைகளையும் மேம்படுத்த வேண்டும். மேலும் ஹைப்பர்சானிக் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் இவை மீதும் நாம் தலைமை ஏற்க வேண்டும். நண்பர்களே, சைபர் பாதுகாப்பும் கூட அனைத்து இல்லங்களுக்கும் இன்று பிரச்சனையாகி வருகிறது. இதுவும் கூட ஒரு பாதுகாப்பு துறை தான். இதிலே நமது இளைஞர்களின் வல்லமை, இந்த வல்லமையின் பயன்பாட்டை நாம் தேசத்திற்கும் உலகிற்கும் உதவும் வகையிலே செய்ய முடியும். நமது ஏழு போக்குகளின் ஆறாவது சக்தி பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம். இவையே பசுமை வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. நாம் பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, எரிசக்தி சேமிப்பு, பசுமை பெயர்ச்சி, பசுமை தயாரிப்பு, பிரம்மாண்ட அளவுகளிலே நாம் கையகப்படுத்த வேண்டும். நாம் உலகினிலே புவி வெப்பமயமாதல் பற்றிய விவாதங்கள் நடக்கும் வேளையிலே நாம் பாதி

பலன்களை தேடிக் கொண்டிருக்கிறோம். நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அளித்து வருகிறோம். மேலும் பாரதம் இந்த பசுமை இயக்கத்தை பெரும் வலுவோடு முன்னெடுத்து செல்கிறது. பாரதத்திடம் நீல பொருளாதாரத்திற்கும் கூட மிகப்பெரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நம்மிடம் மிகப்பெரிய நீண்ட கரைப்பகுதி இருக்கிறது. நீல பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. மீன்வளத்துறை உண்டு, கரைப்பகுதி சுற்றுலாத்துறை, கடல் தொழில்நுட்பம் உண்டு. இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. இவற்றிலே நாம் முன்னேற முடியும். என் கனிவான நாட்டு மக்களே, பாரதம் ஏழு போக்குகள் குறித்து முன்னேறும் வேளையிலே நமது ஏழாவது போக்கென்றால், இது உலகினுக்கு ஒரு விசேஷமான மகத்துவம் உண்டு. அது என்னவென்றால், பாரதத்தின் மென்சக்தி. பாரதத்தின் மென்சக்திக்கு ஒரு பலம் உண்டு. இன்று யோகக்கலையானது மொத்த உலகையுமே பாரதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது. யோகக்கலை உலகிற்கு சக்தியாக ஆகி வருகிறது. பாரதத்திற்கு நம்பிக்கையான காரணமாக ஆகி வருகிறது. எந்த பாரதத்திடம் வழிபாட்டு மையங்கள் உள்ளதோ, எந்த பாரதத்திடம் ஆயுர்வேதம் உள்ளதோ, எந்த வகையிலே பாரதத்திடம் முழுமையான உடல் நல அமைப்பு முறை உள்ளதோ, இந்தியாவில் குணப்படுத்தல் இயக்கம் இருக்கிறதோ, நாம் உலகத்தினிலே நமது திறமைகளை முன்னெடுத்து செல்ல முடியும். கைவினை பொருளாகட்டும், கலாச்சாரமாகட்டும், திரைப்படங்களாகட்டும், நமது படைப்பாற்றல் உலகாகட்டும், VFX ஆகட்டும், நமது அனிமேஷனோ கேமிங்கோ ஆகட்டும், டிஜிட்டல் உள்ளடக்கமாகட்டும், படைப்புத்திறன் உலகினிலே பாரதம் தனது திறமையை வெளிப்படுத்த முடியும். நாம் இவற்றை உலக அளவிலான திறமை என்ற வகையிலே மேம்படுத்த வேண்டும். இந்த பாரதமானது வேவ்ஸ் மாநாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி அளித்திருக்கிறது. உலகம் மெல்ல மெல்ல பாரதத்தின் இந்த வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் இருக்கிறது, இதற்காக காத்துக்கொண்டிருக்கிறது. இதுவும் கூட பாரதத்தின் மின்சக்தியை, பாரதத்தின் படைப்புத்திறனை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும். என்னுள்ள நிறைந்த நாட்டு மக்களே, பாரதத்திடம் ஏராளமான வனவளங்கள் இருக்கின்றன. நம்மிடத்திலே 100க்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் இருக்கின்றன. சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் அயல் நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். நமது மின்சக்தி வாயிலாக நமக்கு ஒரு சந்தர்ப்பம் உலகின் சுற்றுலா பயணிகளை இந்தியாவை நோக்கி ஈர்ப்பதற்கு. நமது வல்லமையால் உலகை நாம் வெல்ல வேண்டும். நாம் இதை செய்தே ஆக வேண்டும், விரைவாக செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, உலகிலே விளையாட்டுகள் மீதான ஆர்வம் இது மிகப்பெரிய ஈர்ப்பாக வேண்டும். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சி இங்கே நடக்க வேண்டும். கச்சேரி பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது, இளைஞர்களை இது ஈர்க்கின்றது. உலகின் அனைத்து கலைஞர்களும் விரும்புகிறார்கள் பாரதத்தில் ஒரு முறையாவது கச்சேரி செய்ய வேண்டும் என்று. இது மிகப்பெரிய சந்தர்ப்பமாகும். நாம் இதை ஒருங்கிணைக்க அமைப்புகளை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, ஏழு போக்குகளின் இந்த ஏழு சக்திகள் இவை வெறும் ஒரு துறையில் முன்னேற்றத்தை அடைவதற்கல்ல, முழுமையான ஒரு வழிமுறையோடு கூட நாம் தேசத்தை, நாம் தாங்கி இருக்கும் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி அதை சென்றடைவதில் முனைப்போடு பணியாற்ற வேண்டும். எனதருமை நாட்டு மக்களே, நான் சில விஷயங்களை கூறினேன், ஆனால் நான் இதை தாண்டியும் சிந்திக்கின்றேன். நான் தேசத்தில் ஒரு விழிப்பினை ஏற்படுத்த விரும்புகிறேன். நான் தேசத்தின் சக்தியை எழுப்பிவிட விரும்புகிறேன். தேசம் என்றால் அது அரசாங்கம் மட்டுமே அல்ல. தேசம் என்றால் அனைத்து குடிமக்களின் இணைவு. ஃபார்ச்சூன் 500 பற்றி நாம் இது குறித்து நிறைய கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். வரவிருக்கின்ற 10 ஆண்டுகளிலே இந்த ஃபார்ச்சூன் 500 50 பாரத கம்பெனிகள் இந்தியாவுடையதாக ஏன் இருக்கக்கூடாது? இதுவே நமது இலக்காக வேண்டும். இன்று வங்கித்துறை மலர்ந்து வளமாக இருக்கின்றது. உலகின் தலை சிறந்த வங்கிகளிலே பாரதத்தின் வங்கிகள் ஏன் கோலோச்ச முடியாது? பாரதத்தின் வங்கிகளும் கூட உலகின் தலை சிறந்த 5 வங்கிகளிலே ஒன்றாக இருக்க வேண்டும். பாரதத்தின் மருந்தியல் துறை, ஃபார்மா, இந்த திசையிலே நாம் நிறைய பணியாற்றி இருக்கிறோம். ஆனால் காலத்தின் தேவை, உலகின் 5 தலைசிறந்த பார்மா கம்பெனிகளிலே பாரதத்தின் 1-2 கம்பெனிகளின் பெயரும் ஒலிக்க வேண்டும். பாரதம் இதிலே தன்னிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சட்ட கம்பெனிகள், தரச்சான்று கம்பெனிகள் காலத்தின் தேவை இல்லையா? இவற்றின் உலகளாவிய தலைமை நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லையா? திறமை உண்டு, திறன்கள் உண்டு, நமக்கென நீண்ட வரலாறு உண்டு, மொழிகளின் மீது புலமை உண்டு. நாம் உலக அரங்கிலே மிளிர வேண்டும். நமக்கென ஒரு ஆலோசனை நிறுவனம், கணக்கியல் நிறுவனம் உலகின் தலை சிறந்தவற்றில் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது? பாரதத்தின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகிலே தலை சிறந்து விளங்க வேண்டும். இதுவே நமது லட்சியமாக வேண்டும். நமக்கே உரித்தான பிராண்ட் இருக்க வேண்டும். இதனிடம் உலகம் ஈர்க்கப்பட வேண்டும். நமது பிராண்ட் நமது தேசத்தின் அடையாளமாக வேண்டும். இது உலகினுக்கு நிறைவான இடமாக வேண்டும். இந்த திசையிலே நாம் பணியாற்ற வேண்டும். இதன் பொருட்டு நான் மாநில அரசுகளிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன்,

நான் உள்ளாட்சி அலகுகளிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன். பாரத அரசின் பொறுப்பும் கூட இது. நாம் நமது சீர்திருத்த வேகத்தை கூட்ட வேண்டும். நாம் 2047 இலக்கிற்கு ஏற்ப நமது அமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். நாம் கடந்த கால விதிமுறைகளுக்கு ஏற்ப பயணிக்க முடியாது. நாம் வரவிருக்கின்ற காலத்தின் கனவுகளுக்கு ஏற்ப விதிகளை மாற்றியமைக்க வேண்டும். இதை நாம் செய்தோம் என்றால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நான் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். இதே பாதையில் எந்த சுணக்கமும் காட்டாமல் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டியே தீருவோம். நாம் அனைவரும் இணைந்து இதை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசாகட்டும், மாநில அரசுகளாகட்டும், தொழில்துறையாகட்டும், நாம் அனைவருமாக இணைந்து முன்னேறியாக வேண்டும். நாம் தொடர்ந்து சீர்திருத்த வேண்டும். சீர்திருத்தங்களை மேலும் முன்னெடுக்க வேண்டும். நான் முன்னமேயே கூறியிருந்தேன், நாம் சீர்திருத்தங்களை கட்டாயத்தினால் அல்ல, கடப்பாடுடன் செய்கிறோம். இலக்கை எட்ட இதை நாம் செய்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் வளர்ச்சியடைந்த பாரதம் பற்றி பேசுகையிலே, தேசத்தை விரைவுகதியில் முன்னேற்றுவதை பற்றி பேசுகையிலே, இதன் மிகப்பெரிய பயனாளிகள் யார்? இந்த முயற்சிகளை மிகப்பெரிய அளவில் சாதிப்பவர் யார்? சாதிப்பவர்கள் என்றால் என் தேசத்தின் இளைஞர்கள் தாம். அவர்கள் தேசத்தின் இளைஞர் சக்தி தாம். வளர்ச்சியடைந்த பாரதம் பயணத்திலே இளைஞர்களின் பங்களிப்பு பெரியது. இது மட்டுமல்ல, வளர்ந்த பாரதத்தின் மிகப்பெரிய பயனாளிகளும் கூட என் தேசத்தின் இளைஞர்கள் தாம். அந்த வகையிலே நாம் வளர்ந்த பாரதம் இலக்கினை இளைஞர்களோடு இணைந்து முன்னெடுக்க வேண்டும். இளைஞர்களே, நமது முதன்மையோடு நீங்கள் கைகோர்த்து பயணிக்க வேண்டும். நண்பர்களே, கடந்த 10-12 ஆண்டுகளிலே இந்த திசையிலே நிறைய நடந்திருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கப்படி இந்த தேசமெங்கிலும 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. தேசத்தின் இளைஞர்கள் தாங்கள் வேலை செய்வதோடு பலருக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கின்றார்கள். 1 லட்சம் கோடி ரூபாய் நூதனங்கள் படைக்க பாரத அரசு அறிவித்திருக்கிறது. நாட்டின் இளைஞர்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் கனவுகளை கொண்டு வாருங்கள். ஆதாரங்களுக்கு குறைவில்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். 1 லட்சம் கோடி ரூபாய் உங்கள் மனதிற்கும் சிந்தைக்கும் சிறுகுகளை அளிக்கும் பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆய்வுகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். டிஜிட்டல் இந்தியாவின் புதிய மலிவான தரவுகள் இளைஞர்களுக்கு சக்தி அளித்தது. உலகிலே விலை மலிவான தரவு என்றால் அது இந்தியாவிலேதான். தேசத்தின் இளைஞர்கள் அவர்களுக்கு புதிய பலத்தை அளித்திருக்கிறது. திறன்மிகு இந்தியா தேசிய திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். விண்வெளித்துறையை நாங்கள் திறந்து விட்டோம். தேசிய ட்ரோன் கொள்கையை உருவாக்கினோம். கேலோ இந்தியா கொள்கையை உருவாக்கினோம். 35 ஆண்டுகளாக இல்லாதிருந்த புதிய கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இதனால் ஆதாயம் நடுத்தட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, 2004 முதல் 2014 வரை புள்ளி விவரங்களை நான் அளித்தாக வேண்டும். 2004 முதல் 2014 வரை நமது தேசத்திலே 350-க்கும் குறைவான பல்கலைக்கழகங்களே இருந்தன. ஆனால் இன்றோ 10-12 ஆண்டுகளுக்கு உள்ளேயோ கிட்டத்தட்ட 650 புதிய பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 1000 நாம் எட்டிக் கொண்டிருக்கிறோம். 14க்கு முன்பாக மருத்துவத் துறையிலே 400 இருக்கைகளே இருந்தன. இன்றோ கிட்டத்தட்ட 850 இருக்கைகள் மருத்துவத் துறையிலே ஆகிவிட்டன. இது மட்டுமல்ல, அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களும் இந்தியாவிலே வரவிருக்கின்றன. பாரதத்திலே அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களின் டிகிரிகள் எனது இளைஞர்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. நமது தேசத்தின் இளைய மனங்கள் சிறுவயது தொடங்கி தொழில்நுட்பத்தின் பால் கவரப்பட இதை நோக்கி பணியாற்றுகிறோம். இந்த வகையிலே நாங்கள் கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட அடல் டிங்கரிங் லேபுகளை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அளித்திருக்கிறோம். இதனால் அவர்களுக்கு புதுமைகள் படைத்தல் மீது ஆர்வம் ஏற்பட வேண்டும். 12 வயது சிறுவர்களுக்கென நாங்கள் பல கதவுகளை திறந்திருக்கிறோம். ஸ்டார்ட் அப் விஷயத்தை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பாரதத்தின் தனியார் ஸ்டார்ட் அப் 28 வயது சராசரி கொண்ட இளைஞர்கள் ஆர்வலர்கள். உலகின் முதல் முயற்சியாக சுயமாக செயற்கை கோள்கள் ராக்கெட்டுகளை ஏவினார்கள். மேலும் ராக்கெட்டை ஏவினார்கள். மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறார்கள். இன்று சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. நாங்கள் கடந்த நாட்களிலே AI இம்பாக்ட் மாநாட்டை நடத்தினோம். செயற்கை நுண்ணறிவின் விரிவாக்கம் வேகமாக வளர்ந்து வருகிறது. செங்கோட்டையிலிருந்து நான் நாட்டின் இளைஞர்களிடம் அறிவிக்க விரும்புகிறேன், நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் வரவிருக்கின்ற ஓராண்டிலே 1 கோடி இளைஞர்களுக்கு AI திறன் மேம்படுத்த பயிற்சி அளிப்பதில் ஈடுபட இருக்கின்றோம். இதனால் நமது தேசத்தின் இளைஞர்கள்

ஏஐ உலகிலும் கூட தலைமை ஏற்கும் வல்லமையை பெறுவார்கள். நண்பர்களே, உயிரி பொருளாதாரம் பெரியதொரு துறை. ஒரு காலத்தில் 2014 முன்பாக வெறும் 60,000 கோடி ரூபாய் பெறுமானம் உள்ளதாக இருந்தது. ஆனால் நாட்டின் இளைஞர்கள் என்ன அற்புதத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் பாருங்கள். கொள்கைகள் நேரியதாக இருந்தால், இலக்கு தெளிவாக இருந்தால், தேசத்தின் இளைஞர்கள் சாதனைகளை கண்டிப்பாக படைப்பார்கள். தேசத்தின் இளைய சக்தி தனது வல்லமையை காட்டியது. 14 முன்பாக இருந்த 60,000 கோடி ரூபாய் இன்று இந்த உயிரி பொருளாதாரமானது, இந்த பொருளாதாரம் 20,00,000 கோடி ரூபாய் ஆகிவிட்டது. நண்பர்களே, 2009 காலகட்டம் அது. வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்கள் நமது தேசத்திலே விற்கப்பட்டன. 1.5 லட்சம், வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்களே விற்கப்பட்டன 2009-10. 1.5 லட்சம் மின் வாகனங்கள், இந்த 25-26 லட்சம் மின் வாகனங்கள். எனது அருமை நாட்டு மக்களே, விமானத்துறை கூட எனது இளைஞர்களுக்காக விரைவாக முன்னேறி வருகிறது. புதிய விமான நிலையங்கள், புதிய பாதைகள், புதிய புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. பராமரிப்பு, பழுதுபார்த்தல், இதன் காரணமாகவும் கூட தேசத்திலே பெரிய அளவிலே திறன் உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களை உருவாக்கும் திசையில் வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் தயாரான பாதுகாப்பு போக்குவரத்து விமானம் C-295 தனது வான் பயணத்தை தொடங்கிவிட்டது. வெற்றிகரமான பயணம் இது. இது நாட்டின் இளைஞர்களுக்கு பெரிய சாதனை. நண்பர்களே, ட்ரோன்களும் கூட பெரிய பணியாற்றி இருக்கின்றன. சுவாமித்வ திட்டம் கிராமங்களிலே ட்ரோன்களால் இந்த திட்டம் வெற்றி பெற்று வருகின்றது. சுமார் 3.5 கோடி குடும்பங்களுக்கு சுவாமித்வ திட்டத்தால் ஆதாயங்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் காரணமாக 140 லட்சம் கோடி அளவு சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வங்கிகளிடமிருந்து கடன் பெற முடிகிறது. மக்கள் தங்கள் வியாபாரத்தை செய்ய முடிகிறது. எனதருமை நண்பர்களே, நம்முடைய மத்திய தட்டு மக்கள் முன்பாக ஒரு மிகப்பெரிய சுமை என்றால் பயிற்சி வகுப்புகள் என்ற சவால். பயிற்சி வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனையாகிறது. இந்த ஏழை மற்றும் நடுத்தட்டு மக்களின் மீது கரிசனம் கொள்ளும் வகையிலே அவர்களின் 1,000,000,000 கோடி ரூபாய் செலவை தடுக்க, பிள்ளைகளும் அருகே இருந்து பெற்றோர் அவர்களை கவனித்துக் கொள்ளும் வகையிலே குடும்பங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்க, இதன் பொருட்டு நாங்கள் இளைஞர்களுக்காக பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச இணையவழி பயிற்சிக்கு டிஜிட்டல் பொது கட்டமைப்பு இருக்கிறது. நம்மிடம் சிறப்பான திறமைகள் உண்டு, ஆசிரியர்கள் உண்டு. இந்த ஆதாரங்களை இணைத்து நாங்கள் தேசத்தின் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க முழுமையானதொரு வலைப்பின்னலை ஏற்படுத்த இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் எப்போதும் கூறி வந்திருக்கிறேன், விளையாட்டே வளர்ச்சி தரும் என்று. நான் விளையாட்டு வளர்ச்சி பற்றி பேசும்போது, எனதருமை நாட்டு மக்களே, இன்று பாரதம் விளையாட்டு உலகிலே தனது இடத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்போது வெற்றி மேடையிலே பாரதத்தின் தேசிய கீதம் ஒலிக்கின்றது. பாரதத்தின் ஜனகணமன ஒலிக்கிறது. பாரதத்தின் மூவண்ணக்குடி பறப்பதை காண முடிகிறது. டாப்ஸ் திட்டமானது பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. கேலோ இந்தியா விளையாட்டுகள், பல்கலைக்கழக விளையாட்டுகள், பனிக்கால விளையாட்டுகள், கடற்கரை விளையாட்டுகள், விளையாட்டு கட்டமைப்பு, விளையாட்டு பயிற்சி, விளையாட்டு மருத்துவம், விளையாட்டுக்கான ஊட்டச்சத்து, இந்த அனைத்து விஷயங்களிலும் பாரதம் இப்போது நிபுணத்துவத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான புதியதோர் துறை, விளையாட்டு வீரராகவில்லை என்றாலும் ஆதரவு அமைப்பு என்ற மிகப்பெரிய துறை திறக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உலகிலே பாரதத்தின் வெளிப்பாடு சிறப்பாக ஆகி வருகிறது. மேலும் நாம் 2036 ஒலிம்பிக்ஸுக்கான புரவலராக ஆக இருக்கிறோம். 2030 காமன்வெல்த் விளையாட்டுகளை பாரதம் நடத்த இருக்கிறது. மேலும் எனது நண்பர்களே, உலகிலே எப்போது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கின்றனவோ வெறும் 40 வகையான விளையாட்டுகள் மட்டுமே இருக்கும். மேலும் சுமார் 325-350 போட்டிகள் மட்டுமே இருக்கும் ஒலிம்பிக்ஸ். உங்களுக்கு இது வருத்தத்தை அளிக்கலாம் என் நாட்டு மக்களே. என்னுடைய இளைஞர்களே, நான் உங்களுக்கு சவால் விடுக்கிறேன், அறிகுறி விடுக்கிறேன், நான் உங்கள் உதவியை கோருகிறேன். சுமார் 325 போட்டிகளிலே பாரதம் 1/3 பங்கிலே கலந்து கொள்வதே இல்லை. நாம் இடம்பெறுவதே

இல்லை, நாம் தகுதி பெறுவதே இல்லை. நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் 2036 நடக்கும் ஒலிம்பிக்ஸிலே, அது பாரதத்திலே நடக்க விரும்புகிறோம். ஆனால் 2036 எந்த விளையாட்டுகளில் பாரதம் விளையாடுவதில்லையோ, எதிலே பாரதம் தகுதி பெறுவதில்லையோ, எந்த போட்டிகளை பாரதம் பங்கு பெறுவதில்லையோ, அந்த 1/4 நமக்காக காத்திருக்கிறது. பாரதம் இவற்றின் மீது பலமளிக்கும். இதன் பொருட்டு நாங்கள் திறன் தேடலுக்கான இயக்கம் ஒன்றை நடத்த விரும்புகிறோம். நமக்கு 2036 வீரர்கள் தேவை. 5, 10, 15 வயதுடைய இளைய நண்பர்கள் அவர்களின் பால் கவனத்தை, பெண்களின் பால் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த வகையிலே 5 முதல் 15 வரையிலான குழந்தைகளிடம் விளையாட்டு திறமைகளை கண்டறிய கிராமந்தோறும், நகரந்தோறும், பள்ளிகள் தோறும் திறமைகள் தேடும் வகையிலே இயக்கம் ஒன்று முடுக்கிவிடப்படும். குழந்தைகளின் திறமைகள் ஆராயப்படும். அதன் பிறகு அவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தேசத்திற்காக விளையாடும் நல்ல வீரர்களாக ஆக்கப்படுவார்கள். எனதருமை இளைஞர்களே, தேசத்தின் முன்பாக, தேசத்தின் இளைஞர்களின் முன்பாக போதைப் பொருள் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. போதைப் பொருள் இல்லா பாரதம், இது நம் அனைவரின் சமூக பொறுப்பாக வேண்டும். நமது பிரகாசமான எதிர்காலத்திற்காக நமது இளைய சமூகம் பலமாக வேண்டும். நமது இளைஞர்களின் வல்லமை நமது தேசத்திற்கு உதவ வேண்டும். ஆகையால் போதையில்லா பாரதம் கடந்த நாட்களிலே மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டின் என்ஜிஓக்கள், தேசத்தின் சமூக கலாச்சார அமைப்புகள், தேசத்தின் ஆன்மீக பெரியோர் இணைந்து போதையில்லா பாரதத்துக்கான 100 வார கால நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் நடைபெறும். நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்களும் கூட இந்த இயக்கத்தில் பங்கு பெறுங்கள். நீங்கள் இதோடு இணையுங்கள். மேலும் தேசத்தின் போதையில்லா பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற நீங்களும் முன்னே வாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, 21ஆம் நூற்றாண்டிலே பல 10 ஆண்டுகள் பழமையான சவால்கள், இவற்றுக்கு முடிவு கட்டுவது முக்கியமானது. நக்சல்வாதம், மாவோவாதம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டது. பல தாய்மார்களுடைய பிரகாசமான இளைஞர்களை குலைத்து போட்டுவிட்டது, நாசமாக்கிவிட்டது. தாய் தந்தையரின் கனவுகளை பொடிப்பொடியாக்கிவிட்டது. இந்த நக்சல் பயங்கரவாதம் 40 ஆண்டுகளாக இந்தியாவின் கணிசமான பகுதியிலே கணிசமான மக்களை மிதித்து வந்தது, துப்பாக்கி முறையில் அமுக்கி வைத்திருந்தது, அரசியல் சட்டத்தை கேலி பொருளாக்கி இருந்தது. மேலும் நாட்டின் சாமானியர்களின் பாதுகாப்பிலே 3500க்கும் மேற்பட்ட நமது காவல்துறையினர், பாதுகாப்பு படைகளின் வீரர்கள் உயிர்த்தியாகம் செய்ய நேர்ந்தது. போரிலே இறக்கும் வீரர்களை விட அதிகமாகவே நமது காவல்துறை வீரர்கள் உயிரை பணயம் வைக்க நேர்ந்தது. அப்போதுதான் நாட்டின் சாமானியர்கள் நிம்மதியாக இருக்க முடிந்தது. இந்த நக்சல் பயங்கரவாதம் பூமியிலே இரத்த வெள்ளத்தை பாய்ச்சியது. 2014 நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்த போது அன்றே நாங்கள் உறுதி பூண்டோம், நாங்கள் தேசத்தை நக்சல் பயங்கரவாதத்திலிருந்து விடுதலை அளிப்போம் என்று. இன்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது இந்த நக்சலி மாவோவாத வன்முறை இறுதி மூச்சை விடக்கூட அதனிடத்திலே சக்தி இல்லை. முழுமையாக அதற்கு முடிவு கட்ட இருக்கிறோம். எங்கே ஒரு காலத்திலே நக்சல்வாதிகளின் தோட்டாக்கள் பறந்தனவோ, எங்கே ஒரு காலத்திலே நிலம் சிவப்பாக இருந்ததோ, இன்று அதே நக்சல் பகுதியிலே, அதே பகுதிகளிலே நக்சல்வாதிகள் இல்லாத காரணத்தாலே வளர்ச்சி, நம்பிக்கை மற்றும் முயற்சியின் மூவண்ணம் பட்டொளி வீசி பறக்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இந்த சவாலை நாம் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த சவாலிடம் நாம் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல ஆண்டுகளாக தேசத்தின் அதிகாரத்திலே மாவோவாதி சிந்தனையாளர்கள் அமர்ந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அரசு குழுக்களில் ஆலோசகர்களாகவும் கூட இந்த மாவோவாதி சிந்தனையாளர்கள் கொள்கைகளை பாதித்தார்கள். எனதருமை நாட்டு மக்களே, காடுகளிலே, வனங்களிலே நாம் ஆயுதமேந்திய நக்சலைட்டுகளை ஒழித்து கட்டுவதிலே, அந்த சங்கடத்திலிருந்து தேசத்தை விடுவிப்பதில் வெற்றி கிடைத்தது. ஆனால் ஆயுதமேந்திய நக்சல்கள் என்னவோ சென்றாலும் நக்சல் சிந்தனையாளர்கள், இந்த நக்சல் சிந்தனையாளர்கள் வாய்ப்புக்காக

காத்திருக்கின்றார்கள். வன்முறை அராஜகம் என்ற பாதையை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்தை தவறான பாதையிலே பிடித்து தள்ள வகை வகையான சூழ்ச்சிகளை புனைகின்றார்கள். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை தனிமைப்படுத்த வேண்டும். மேலும் தேசத்தை வளர்ந்த பாரதமாக ஆக்கும் திசையிலே நாட்டின் இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். என் கனிவு நிறை நாட்டு மக்களே, பாதுகாப்பான பாரதத்தை ஏற்படுத்துவது நம் அனைவரின் பொறுப்பாகும். சவால் எல்லைக்கு உள்ளே இருந்தாலும் அல்லது எல்லைக்கு அப்பாலே பாரதம் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருக்கின்றது. இன்று போரின் போக்கே மாறிவிட்டது. போர் எல்லை பகுதியில் நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இன்று போர் நாட்டுக்கு உள்ளே எண்ணெய் சுத்திகரிப்பு இலக்காக இருக்கலாம், வங்கித்துறை இலக்காகலாம், தரவு மையங்கள் இலக்காகலாம், ஒரு வகையிலே புதுவகையான போர். இதில் கட்டமைப்பு தகர்க்கப்படும், ஆலைகள் தகர்க்கப்படும். நாங்கள் மிஷன் சுதர்சன் சக்கரம் குறித்து கடந்த ஆண்டு அறிவித்தோம். விரைவுகதியில் இது தொடர்பாக பணிகள் நடக்கின்றன. இன்று பாதுகாப்பு துறையில் ஏற்றுமதி 50% அதிகரித்திருக்கிறது. சுமார் 100 நாடுகளில் நமது ஆயுதங்கள் சென்றடைகின்றன. உலகரங்கிலே பாரதத்தின் புகழ் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. மாறிவரும் காலத்திலே நாம் ஆயுதங்கள் மீதும் செயலாற்ற வேண்டும். பாதுகாப்பு படைகளின் வல்லமையை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இதோடு கூடவே குடிமக்களையும் தயார்படுத்த வேண்டும். கடந்த நூற்றாண்டின் போர்களை ஒட்டி சிவில் பாதுகாப்பு முறைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. அவை காலாவதியாகிவிட்டன. ஆகையால் இன்று செங்கோட்டையிலிருந்து அறிவிக்கின்றேன், அதாவது நாங்கள் வரவிருக்கின்ற நாட்களிலே சிவில் பாதுகாப்பு தொடர்பான உயிர்ப்புடைய வலைப்பின்னலை அமைப்போம். நவீனமான அமைப்புகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்வோம். நவீன சங்கடங்கள் தொடர்பாக மக்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் தொடர்பான மிகப்பெரிய தன்னார்வலர் படை சிவில் பாதுகாப்பிற்கு நவீனமான சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலே படைக்க இருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, தேச நிர்மாணத்திலே இன்று நமது சகோதரிகள் பெண்களுடைய பங்கு நம் அனைவருக்கும் மிகப்பெரிய கருத்தூக்கமாக அமைந்திருக்கிறது. போர் விமானமாகட்டும், பயணிகள் விமானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணி வகிக்கிறார்கள். விளையாட்டு மைதானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணியில் மின்னுகிறார்கள். ஸ்டெம் கல்வியிலே இடம்பெறும் செயல்முறையாகட்டும், அதிக அளவில் நமது பெண்கள் இடம் பிடிக்கிறார்கள். இன்று படையிலும் கூட NDAவிலிருந்து வெளிப்படும் பெண்கள் மிகுந்த பெருமிதத்தோடு நாட்டின் படைக்கு தலைமையேற்கும் வல்லமையை வெளிப்படுத்துகின்றார்கள். பெண்களின் வல்லமை என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் சாணத்திலே ஒரு குறைகடத்தி ஆலைக்கு சென்றேன். அங்கே நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த பழங்குடி பெண்கள் வேலை பார்த்து வந்தார்கள். பாஸ்போர்ட் என்றால் என்ன என்று கூட தெரியாத இடங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அந்த பெண்கள் அயல் நாடுகளுக்கு சென்று பயின்று வந்தார்கள். இன்றோ சிப் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்தேன். உண்மையிலேயே நான் கவரப்பட்டேன். இன்று 3 கோடி பெண்களுக்கு லட்சாதிபதி தீதியாகும் இலக்கை நிர்ணயித்தோம். அதை கடந்து விட்டார்கள். இப்போது நாம் 6 கோடி லட்சாதிபதி தீதி என்ற இலக்கை நோக்கி முன்னேறி வருகின்றோம். 3 கோடி புதிய லட்சாதிபதி தீதிகள் என்றால் ஊரக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் தாய்மை சக்தியால் வரவிருக்கின்றது. என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இன்று பஞ்சாயத்தாகட்டும், நகராட்சியாகட்டும், மாநகராட்சியாகட்டும், அதிக அளவிலே நமது பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டு வருகின்றார்கள். திறமையான தலைமையை வழங்கியிருக்கிறார்கள். இதை கவனத்திலே கொண்டு நாங்கள் நாடாளுமன்றத்திலே பெண் சக்திக்கு கௌரவம் அளிக்கும் மசோதாவை நிறைவேற்றினோம். ஆனால் ஏதோ காரணத்தினாலே அரசியல் போர்க்களத்திலே கடந்த 40 ஆண்டுகளாகவே இந்த கனவு எப்போதுமே அரசியல் போரில் களபலியாகி வந்தது. நான் நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இன்று செங்கோட்டையிலிருந்து தேசிய கொடியின் நிழலிலே நின்று கொண்டு உங்களிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுகின்றேன், வாருங்கள், பெண்களின் வல்லமையை போற்றுவோராக ஆகுங்கள். பெண்களின் கௌரவத்தை காப்போராக வாருங்கள். மிகவும் விரைவாக நமது தாய்மார்கள் சகோதரிகளுக்கு 33% சட்டப்பேரவைகள் மக்களவையிலே பிரதிநிதித்துவம் கிடைக்கவும் பாரதத்தின் கொள்கை வடிவமைப்பில் பங்களிப்பை அளிக்கவும் காலத்தின் தேவையாகிறது.

அனைத்து அரசியல் கட்சிகளிடத்திலும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன், வாருங்கள், பெண்கள் இடஒதுக்கீடு, பெண்கள் கௌரவத்திலே நீங்களும் இணையுங்கள், உங்களுக்கும் பெருமை உண்டு. ஆனால் எனது தாய்மார்கள் பெண்களுக்கு அவர்களின் உரிமையை தாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சி அடைந்த பாரத கனவு எப்போது நிறைவாகும் என்றால் வளர்ச்சி கடைசி மனிதன் வரை செல்லும் போதுதான். 2014 முன்பாக வெறும் 25 கோடி நபர்களிடம் மட்டுமே சமூக பாதுகாப்புக்கான கவசம் இருந்தது. வெறும் 25 கோடி மட்டுமே. நண்பர்களே, கடந்த 5-7 தசாப்தங்களிலே வெறும் 25 கோடி. நாங்கள் ஒரே 10 ஆண்டுக்குள்ளாக 100 கோடி நாட்டு மக்களுக்கு சமூக பாதுகாப்பு கவசத்தை அளித்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரதம் திட்டப்படி 70 வயது முதியவருக்கு இன்று 5 லட்சம் வரையிலான இலவச மருந்துக்கான அமைப்பு இருக்கிறது. கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இதனால் பலன் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த ஆயுஷ்மான் அட்டை காரணத்தால் 2 லட்சம் கோடி ரூபாய் மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு இடையே ஆகும் செலவினம் என் குடும்பங்களுக்கு சேமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏழைகள், மத்திய தட்டு குடும்பங்கள், அவர்களுக்கு பெரிய ஆசுவாசம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று ஒரு விஷயத்தில் எனக்கு உங்கள் உதவி தேவை. நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு உதவியை கோருகிறேன். அனைத்து இளைஞர்களிடமும் நான் வேண்டுகிறேன், நீங்கள் இதற்கு தலைமையேற்க வேண்டும். உங்களுடைய 1 அல்லது 2 மணி நேரம் தேசத்திற்கு பெரிய சக்தியை அளிக்க இருக்கின்றது. 1-2 மணி நேரத்தில் நான் தேசத்திற்கு என்ன செய்துவிட முடியும் என்று தோன்றலாம். நான் கூறுகிறேன், நீங்கள் பெரிய சக்தியாக இருக்கிறீர்கள். ஆகையால் ஒவ்வொரு வீட்டிலும் சூழல் அமைய வேண்டும். இப்போது தேசத்திலே மக்கட்தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கின்றது, சென்சஸ் நடக்கிறது, எண்ணிக்கை நடந்து வருகிறது. மேலும் எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரங்களால் ஆவதில்லை. இதை நுணுகி ஆய்ந்து கொள்கைகள் வடிவமைக்கப்படும், திட்டங்கள் உருவாகும், தேசம் முன்னேற வரையறைகளை ஏற்படுத்துகிறது. அந்த வகையிலே துல்லியமான தகவல் தெரிதல் முக்கியமானது. சில வேளைகளிலே அரசு தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் வருவார்கள், அவசரத்திலே இருப்பார்கள், பெயர்கள் எழுதுவதிலே தவறுகள் அவர்கள் செய்யலாம். இதன் காரணமாக முடிவிலே விளைவுகள் சரியாக கிடைப்பதில் சங்கடம் உண்டாகிறது. இப்போது தொழில்நுட்பம் இருக்கிறது. இந்த முறை தீர்மானம் செய்திருக்கிறோம், நீங்களே கூட கணக்கெடுப்பிலே உங்கள் தகவல்களை மொபைல் பேசியிலே நிரப்பி அளிக்கலாம். பிறகு அரசு அலுவலர் வருவார், பிரதிநிதிக்கு வருவார், கலந்து பேசுவார். ஆனால் நீங்கள் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருந்து டிஜிட்டல் முறையிலே உங்கள் தகவல்களை நிரப்பினீர்கள் என்று சொன்னால், நுணுக்கமான வகையிலே பெயர்களே தவறுகள் செய்யாமல், தகவல்களிலே தவறேதும் செய்யாமல் எத்தனை செம்மையாக தகவல்களை அளிக்கிறீர்களோ தேசத்தை முன்னேற்றி செல்ல பேருதவியாக இது இருக்கும். அந்த வகையிலே நான் நாட்டின் இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களை அமரச் செய்து படிவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் காகிதத்திலே படிவத்தை நிரப்புங்கள், தவறு இருந்தால் திருத்துங்கள். அதன் பிறகு தொழில்நுட்ப ரீதியாக, டிஜிட்டல் ரீதியாக தரவேற்றுங்கள். தேசத்தின் மிகப்பெரிய பணி நிறைவேறும். தேசத்தின் நேரமும் சக்தியும் சரியான பணிக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகையால் நாட்டின் இளைஞர்களிடம் இந்த கணக்கெடுப்பு பணியிலே ஆக்கப்பூர்வமாக இணைந்து கொள்ள நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். எனதருமை நாட்டு மக்களே, நான் செங்கோட்டையிலிருந்து 5 உறுதிப்பாடுகள் குறித்து பேசியிருந்தேன். இந்த 5 உறுதிப்பாடுகள் தேசத்தை தன்னுடைய சுய கௌரவத்தை நோக்கி முன்னேற்றி செல்ல, லட்சியங்களை எட்டும் வல்லமையோடு முன்னேற்றக்கூடிய ஒரு பெரிய ஆசுவாசத்தை அளித்திருக்கிறது. அடிமைத்தன மனோபாவத்தை நாம் தொடர்ந்து அழித்து வர வேண்டும். எந்த பாரதத்தின் கனவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்டாரோ, பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்டாரோ, பண்டித நேரு கண்டாரோ, சர்தார் பட்டேல், பகத்சிங், சுக்தேவ் ராஜ்குரு பார்த்தார்களோ, டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி கண்டாரோ, பகவான் பிர்சா முண்டா கண்டாரோ, ஜோதிபா புலே கண்டாரோ, அவர்கள் அனைவரிடமும் உத்வேகம் பெற்று நாம் முன்னேறிச் செல்வோம். வாருங்கள், இந்த உறுதிப்பாட்டை மீளுரைப்போம். தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. மேலும் கடமை மட்டுமே நமது அடையாளமாகட்டும். நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது.
சந்தர்ப்பம்.

0: நம்முடையது, உறுதிப்பாடு நம்முடையது. வாருங்கள், கனவுகளை உறுதிப்பாடுகளாக்குவோம், உறுதிப்பாடுகளை வல்லமைகளாக்குவோம், மேலும் வல்லமைகளை வெற்றிகளாக மாற்றிக் காட்டுவோம். வாருங்கள், ஒவ்வொரு படியையும் வளர்ச்சி படியாக்குவோம். ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம், மனம் ஒன்றுபட்டு பாடுபடுவோம், லட்சிய பாதையில் சேருவோம். ஒரு தீபத்தால் 1000 தீபங்களை நாம் ஏற்றுவோம். வாருங்கள், இணைந்து நாம் வளர்ந்த பாரதம் படைப்போம். இந்த ஒரு விருப்பத்தோடு இந்த மங்களமான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள். என்னுடன் இணைந்து கூறுங்கள்,
1: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பகவத் பகவத் தன்யவாத்.

0: 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் 11 மணி ஆயிட்டு இருக்கு. நாம் அணிஞ்சுக்கிறது வித் பாரதி 102.3 மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். எஸ், உங்க மனசுக்கு பிடிச்ச உங்க நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில முதலாவதாக வரும் பாடல்

0: ரொம்ப அருமையான அழகான ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். இந்தியன் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா அவங்களோட குரல வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானோட இசையில தான் பாடல் கேட்டு ரசித்தோம். ரொம்ப அழகான ஒரு பாடல். இன்னைக்கு கண்டிப்பா இந்த பாட்டை கேட்டே ஆக வேண்டிய ஒரு அழகான ஒரு சூழ்நிலை தருணம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கடிதம் எழுதுறது அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சில சமயம் மனசுல இருக்கிறது சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள நீங்க லெட்டர்ல எழுதி யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா? அப்ப என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துவீங்க? எஸ், அடுத்ததாக பாடல் கேட்கலாம் நேர்களே. நாம் இணைஞ்சிருக்கிறது வித் பாரத் 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.4 எஃப்எம் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். இணைந்திருங்கள் நேர்களே, உங்க மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்ல. இதையும் எழுதிக்க, நடுல நடுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான
0: புனிதமான புனிதமான

ஏதாவது பாட்டு பாடிட்டு இருப்பீங்க இல்லையா? இஸ் அந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சில இருந்து கொஞ்சம் வரையில வாங்க. குணா படத்துல இருந்து கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி அம்மாவோட குரல்ல வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டுக்கிறோம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். இந்த தித்திக்கும் இனிய இரவுல நம்ம ரொம்பவே சுதந்திர தின அழகான அலைவரிசையில நம்ம ரொம்ப சந்தோஷத்தை கொண்டாட்டு இருக்க இந்த நேரத்திலையும் இந்த வாழ்க்கையும் அப்படியே கொண்டாட்டமா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? எஸ், இந்த கவிதைத்துவமான மனிதர்கள் கூட நீங்க என்னைக்காவது பயணம் பண்ணிருக்கிறீங்களா? ரசனை மிகுந்த அந்த மாதிரி மனிதர்கள் கூட அவங்க கூட நீங்க பயணம் பண்ணி பாருங்களேன். அப்படியே ஒரு சின்ன சின்ன அசைவுகள், அந்த நடன அசைவுகள், அந்த எண்ணங்களை கூட அப்படியே கவிதைகளா மாத்திருவாங்க. எஸ், அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? பாடல் கேட்டுட்டு வாங்க. இணைந்திருங்கள் நேர்களை, இது பாரத 102.3 மனங்கள் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆயிரம் பூக்கள் பூத்தா எப்படி ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு பாடல். இந்த பாடல் கேட்கும் பொழுது அப்படி நீங்க உங்களுடைய பழைய கால நினைவுகளோட பயணம் செஞ்சுட்டு தான் வருவீங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல். தலைவாசல் படத்துல வந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா மகுரல்ல வாலியன் வாரிகளில் பாலபாரதியோட இசைதான் பாடல் கேட்டு வச்சிருந்தோம். அடுத்ததாக வரும் பாடல் திருப்பியும் அதே காதல் தாங்க. காதல் அப்படின்னு பேசும் பொழுது கலீல் ஜிப்ரான் அவங்களுடைய கவிதைகளை நம்ம தொடர்பு படுத்தாம இருக்கவே முடியாது இல்லையா. அதுல ரொம்ப அழகான ஒரு வரி இருக்கும், காதல்ல இணையும் பொழுது ரெண்டு ஆத்மாக்கள் இணையும் பொழுது உன்னோட அலைவரிசை என்னோட அலைவரிசை தனித்தனியார ஒரு அலைவரிசையில பயணம் பண்ற மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இஸ் ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைகளா இருக்கும். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல், காதலின் தீபம் ஒன்று யார் ஏத்துனாங்கன்னு பாக்கலாம். இஸ் இணைந்திருங்கள் நேர்களே, உங்க மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சியில தான் மனசு மயங்கிட்டு இருக்கீங்க. தித்திக்கும் இந்த இணைய இரவுல

தம்பிக்கு இந்த ஒரு படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சாரோட குரல்ல பஞ்சு அருணாச்சலம் வரிகள்ல இளையராஜா சாரோட இசையில தான் பாடல் கேட்டு வச்சிருக்கிறோம். நேரம் 11:25 ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டு ரசிக்க போறோம். ஒரு சில நிமிஷங்கள் அப்படியே உறிஞ்சு போகாத அப்படின்னு நாம ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. நமக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போது இல்ல நாம ரொம்ப அழகா உணரும் பொழுது அந்த மாதிரி என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா, இந்த நிமிஷம் அப்படியே இந்த யூனிவர்ஸ் அப்படியே உறைஞ்சு போயிடாதா அப்படிங்கறது மாதிரி. எஸ், இந்த பாடல் கேட்டு ரசிச்சுட்டு வாங்க.

0: அழகான ஒரு பாடல் வள்ளிப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா அவங்களோட குரல்ல வாளியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:30 ஆயிட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்சவங்களை எப்படிலாம் வர்ணிப்பீங்க? ஏதாவது செல்லமா பேர் சொல்லி கூப்பிடுவீங்க? இல்ல உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள என்னென்னலாம் சொல்லி கூப்பிடுவீங்க? எப்படிலாம் வர்ணிப்பீங்க? நினைச்சிட்டே யோசிச்சுட்டே இந்த பாடலோட இணைந்திருங்கள். இணைந்திருங்கள் நேர்களே. உங்க மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கிட்டு இருக்கீங்க.
1: பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன்,

கிழக்குவாசல் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், அவங்களோட குரல்ல ஆர் வி உதயகுமாரின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு வச்சிருக்கோம். நேரம் 11:35 ஆயிட்டிருக்கு. நாம அணிஞ்சிருக்கிறது பாரத 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.4 பண்பலைகள்ல உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. அடுத்ததாக வரும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, நம்மளுடைய அந்த தாய்மொழியில அழகான உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அலைவரிசையின் பயணமா தான் இந்த பாடல் இருக்கும். உங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கறதோட என்னென்னலாம் நீங்க எண்ணம் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட எந்த கால தாமதமும் இல்லாம உடனே சொல்லிடலாம். நேர்களை இணைந்திருங்கள்.

புன்னகை மணன் படத்துல இருந்து சித்ரா அம்மாவோட குரல்ல இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். கே பாலச்சந்தர் சாரோட டைரக்ஷன் அப்படின்னாவே ஒரு எல்லாருக்குமே ஒரு தனியான ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த ஒரு படம் வரிசையில இது ரொம்ப அழகான ஒரு படம். ஓகே, அடுத்ததாக பாடல் கேட்டு விடலாம்.

அக்னி நட்சத்திரம் படத்தில் இருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ராமா குரல்ல வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:46 ஆயிட்டிருக்கு. இந்த தேதிக்கும் இனிய இரவுல உங்க மனசுக்கு பிடிச்ச மென்மையான பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. அழகான அந்த ஒரு பாடல் வரிகளை நம்ம கேட்கும் பொழுதே நம்மளுக்கு ரொம்ப அழகான நினைவுகளும் ஞாபகம் வருது இல்லையா? எஸ், இதழில் கதை எழுதும் நேரம் எது அப்படின்னு யோசிச்சுட்டே பாடல் கேட்கலாம். இணைந்திருங்க நேர்களே, உங்க மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு.

ஒரு அழகான காதல் கவிதை, ரொம்ப அழகான ஒரு பாடல். உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அம்மாவோட குரல்ல, இளையராஜா சாரோட இசையில பாடல்.

கேட்டு ரசித்தோம். நேரம் 11:52 ஆயிட்டு இருக்கு. மனுஷபுத்திரனோட இந்த காதல் வரிகள் ரொம்பவே அழகா இருக்கும். உங்களுக்காக, காதல் என்றால் சும்மா இல்லை, போ மண்டியிடு, எப்படியாவது திரும்ப வந்துவிடு என கண்ணீர் மல்க கெஞ்சி கேள். காதல் என்றால் சும்மா இல்லை, உன்னை நேசிப்பவர்களையெல்லாம் உதறு, அந்த ஒருவர்தான் உலகம் என்று கண்மூடித்தனமாக நம்பு. என்றோ நிகழ்ந்த ஒரு இனிய தருணத்திற்காக 1000 கசப்புகளை விழுங்கி காத்திரு. காதல் என்றால் சும்மா இல்லை. ரொம்ப அழகா இருந்தது இந்த கவிதை, உங்களுக்காக எடுத்துட்டு வந்த நேர்களே. அடுத்ததாக என்ன பாடல் அழகாக கேட்டு ரசிக்கலாம்?

அழகான ஒரு பாடல் ஒன்று நினைச்சேன், பாட்டு படிச்சேன். படத்தில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா அவங்களோட குரல்ல, பெரியசூடனுடைய வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு வச்சுருக்கோம். நேரம் 11:58 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நேர்களே, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எப்பவுமே சந்தோஷமா இருங்க, எப்போதும் நலமுடன் இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சித்ரா. அடுத்து ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியில் தொடர்வோம் நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

கொண்ட பூங்கொடியும் சுவை கொண்ட தேன்கனியை உடை கொண்டு மூடும் போது உறங்குமோ உன் அழகு. தாமரை கன்னங்கள் தேன்மலர்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்

0: தில் தில் மனதி ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ் லவ்.

சுகஜம் சுக தரு கிட்டஜம் தரு கிட்டஜம் சுக தரு கிட்டத்தோம் தாம் தத்தும் தீம் தத்தும் தீம் தத்தும் தை தத்தை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தகதி மீதக ஜுனுதா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: now.
1: ஏய், என்ன ஆச்சு? ஏய், என்ன ஆச்சு?

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் காலை 4 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த நாளை இனிமையாக புத்துணர்வோடு தன்னம்பிக்கையோடு தொடங்கலாம் நேர்களே. விவசாயம் செழிக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லம்தோறும் வளமை இனிமை செல்வம் நிரம்பட்டும், வாழ்க்கை ஜொலிக்கட்டும், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது திரையிசையில் பக்தி பாடல்கள். தாய் மூகாம்பிகை படத்திலிருந்து இசையரசு என தொடங்கும் பாடல் பி சுஷீலா, எஸ் ஜானகி மற்றும் ராஜேஸ்வரி அவர்களின் குரல்களில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்

தாம் இணைந்திருப்பது வித் பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் 103, நாகர்கோயில், மதுரை 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 எஃப்எம் கேட்டு ரசித்திருக்கிறோம். திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் மூக்குத்தி அம்மன் படத்திலிருந்து ஜெயராம் பாலசுப்ரமணியன் குரலில், பா விஜயன் வரிகளில், கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இசையமைப்பில்.

சரணடைதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம தாய் கணிகரான அந்த அம்பாள் கிட்ட சரணடையும் பொழுது அத்தனை கஷ்டங்களையும் கருணையின் அப்படி பண்பின் அடிப்படையில் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியாக்கி தருவாள். நம்பிக்கையோடு அவள் பாதம் பணிவோம், தாயை கண்டிப்பா எல்லாட்டையும் மாற்றிக் கொடுத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு. அடுத்ததாக பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வருவது தாம்பரம் ஜி சண்முகம் அவர்களின் நாதஸ்வரம், எம் குமரன் அவர்களின் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 5 மணி. இது விவித் பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் 103, நாகர்கோவில், மதுரை 100.

0: 102.1, கோயம்புத்தூர் 103, நாகர்கோவில் மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 பண்பலைகளில் இணைந்திருக்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கின்ற அழகான திருக்குறளோடு இந்த நாளை இனிய நாளாக தொடங்கலாம்.
1: புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில்.
0: தெய்வீக மனம் கமழும் அருள்மணி மாலையில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் சூலமங்கலம் சகோதரர்களின் குரலில்.

0: பரமம் பிரகிருஷ்யமாணஹ நிசிசரபதி சம்க்ஷயம் விதித்வா சுரகண மத்யகதோ வஜஸ்பரேதி பானோ பாஸ்கர மார்த்தாண்ட சண்டரஷ்மே திவாகர ஆயுராரோக்யம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் புத்ராம்ஷ தேஹிமே.
1: அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது சூர்யாஷ்டகம்.

அரண்மனை மாலையில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில்.